அமைதிகள் அறுக்கப்பட்டு அங்கங்கே அரவம் கேட்கும் இனிமைகளை அள்ளித்தரும் இதமான அதிகாலை 5:56. நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். புதிதான இந்த அழகான நேரத்தில் உங்களுடன் இணைகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாட மாதம் 9 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 16, 2026 ஜூன் மாதம் 30 செவ்வாய்க்கிழமையில் குமரி பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகளில் நான் கலைமுகள் பாலசுப்பிரமணி. வந்தே மாதரம்

0: இனி செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழகம் மற்றும் கேரள மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பலமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி ஈக்காட்டு தாங்களில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுக்கள் இன்று கத்தாரில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆயிரம் ஆயிரம் கதிர்குதிரைகளுடன் அடிவானம் பூமியை தாவும் புதுமையான காலை 6:03. ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலையில் இணைந்துள்ளோம். பண்பலை 101 இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இது நிகழ்ச்சி நிரல். இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. தொடர்ந்து KK Express. 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வசந்தன்கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை. 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் தேரிமேல் விலை பி செல்வமணி அவர்களுடன் நேர்முகம். 10:45 திரை இசை. 11:02 ஏக்சூர். தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி நேரலை. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரலை. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழாவின் வானொலி தொகுப்பு. தொடர்ந்து திரைசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02

0: நேரம் காலை 6 மணி, பத்தனமிடம்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: உலகத்திலேயே தமிழருடைய மெய்யியல் கோட்பாடுகள் தான் தொன்மையானது. இதற்கு பிறகுதான் எகிப்தியம் கிரேக்கம் எல்லாம். நம்முடைய மெய்யியல் கோட்பாட்டில் பார்த்தால் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அந்த சரியை கிரியை என்று சொல்ல வருகின்ற பொழுதெல்லாம் அண்ட சராசரத்தை எல்லாம் உருவாக்கி இயக்குகின்ற பரம்பொருள் அதை வணங்குகின்ற பொழுது ஆலயங்களாக தேவாலயங்களாக மசூதிகளாக அமைத்து வணங்குகின்றார்கள். இந்த வழிபாடுகள் எல்லாம் புற வழிபாடுகள். எத்தனை கோயில்கள் ஆலயங்கள் இவையெல்லாம் இருந்தால்தான் ஊர். மக்கள் பண்பட வேண்டுமானால் உள்ளம் திருந்த வேண்டுமானால் உலகியலில் அநீதியின் பக்கம் தலை காட்டாமல் நீதியோடு அறத்தோடு வாழ வேண்டுமானால் வழிபாடு தேவை, ஆலயங்கள் தேவை. அப்படி ஆலயங்கள் இல்லைன்னா அது ஊரே கிடையாது. அப்படிம்பார் நாவுக்கரசர், ஊர் என்று சொன்னால் அங்கு ஆலயங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். காலை எழுந்து நீராடி வழிபாடு செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர் வந்து வழிகாட்டி கொண்டே செல்வார். அப்படி ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், தேவாலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தல், மசூதிக்கு சென்று வழிபாடு செய்தல் என்பதெல்லாம் தம்முடைய சமயங்கள் இந்த உலகத்திலே மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அதில் சரியை கிரியை என்றெல்லாம் சொல்லுவார்கள். முதலில் தொண்டு செய்தல், பிறகு வழிபாடு செய்தல், இப்படி பல்வேறு நிலைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில எங்கு பார்த்தாலும் தேடி ஆலயங்களை தேவாலயங்களை கோயில்களை அடைந்து வழிபாடு செய்த நாம், அங்கு ஆண்டவனை இறைவனை கண்ட நாம், பிறகு அந்த யோக நிலைக்கு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதாவது உள்ளத்தையே கோயிலாக கொள்ள வேண்டும், நம்முடைய உடம்பையே ஆலயமாக ஆக்க வேண்டும். உலகமெல்லாம் தேடி திரிந்த ஆண்டவனை நம்முடைய இதயத்துக்குள்ளே தேட வேண்டும் என்று நம்முடைய அடியார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாவுக்கரசர் சொல்லுவார், நாம செய்த வழிபாடெல்லாம் இதயத்திலே இறைவனை உள்ளத்திலே குடியேற்றி செய்கின்ற பூசனைகளை எல்லாம் கற்பனையாகவே யோக நிலையிலே உள்ளத்திலே ஏற்ற வேண்டும் என்று சொல்லுவார். காயமே கோயிலாகே கடி

பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. இந்த காயம் என்று சொல்லுகின்ற உடலை கோயிலாக, உடம்பையே கோயிலாக, இந்த மனதையே அடிமையாக கொண்டு, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலா, நேயத்தையே நெய்யாகவும் பாலாகவும் திருவஞ்சனம் செய்து நாம் வழிபாடு இயற்றல் வேண்டும் என்று அகப்பூசையை சொல்லுகின்றார். நாம் புறப்பூசையை தேடி தேடி பார்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் ஆலயத்தில், ஆனால் நம்முடைய உடம்பையே கோயிலாக ஆக்கி அகப்பூசை செய்ய வேண்டும் என்று சொன்னார். இதே கருத்தை திருமந்திரத்தில் திருமூலரும் சொல்லுகின்றார். இந்த காயமாக இருக்கின்ற இந்த கோயில் நோயின்றி இருக்க வேண்டும். நோயுருமானால் அங்கே இறைவன் குடிகொள்ள மாட்டான். ஆகவே நோயற்ற உடலோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய உடல் சிறந்த கோயிலாக இருக்கும். அப்படி நோயற்ற சிறந்த கோயிலுக்குள் தான் இறைவன் குடிகொள்ளுவான் என்று அற்புதமாக அழகாக திருமந்திரத்திலே திருமூலநாயனார் சொல்லிச் செல்வார். உள்ள

0: வாசல் தெள்ள தெளிந்தார்க்கும் சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கே.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

காற்றின் குளிரோடு கதிரவன் ஒளியோடு புள்ளினங்கள் சிறகடிக்கும் அற்புதமான காலை 6:15 மீண்டும் உங்களுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்தின் குமரி பண்பலை 101. தமிழ்மொழி அழகிய சித்திர வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள், அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது. அமெரிக்க தத்துவ பேராசிரியரான டாக்டர் க்ரௌல் அவர்கள் திருக்குறள் பற்றி கூறிய பெருமை ஒன்றை அறிந்தோம். பண்பலை 101 இப்போது குறளமதம் ஒன்று காற்றில் மலர்கிறது.

0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
1: எட்பகவு அண்ண சிறுமை தேயாயினும் உட்பகை உள்ளதாம் கேடு.
0: கிள்ளிய எள்ளின் அளவே மிகச்சிறிய அளவுடையதாக உட்பகை இருந்தாலும் அது ஒரு குடியை அழிக்கக்கூடிய கேட்டை உண்டு பண்ணிவிடும். குறள் எண் 889 அதிகாரம் உட்பகை.
2: குறளமுதம் கேட்டும் குமரி பண்பலை 101 நேரம் காலை 6:17. காலையில் எழும் ஒவ்வொரு சிந்தனையும் கனவுகளை நனவாக்கும் படிக்கட்டு. குமரி பண்பலை 101 இனிய நேரங்களில் இணைவோம். இசையோடு இன்பமாய் பயணிப்போம். என் இதய கோயிலின் உட்புற சன்னதியில் திருப்பீடம் அமைத்து ஆசனத்தில் நீ இருப்பிடம் கொண்டுள்ளாய். அது நினைவில் இருப்பதால் என் உள்ளத்தை களங்கப்படுத்தும் தீவினை எல்லாம் என் நெஞ்சத்தை நெருங்க விடாமல் நீக்க முயல்வேன். வங்கம் தந்த கவி ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலி வாசகத்தோடு பண்பலை 101 இறைப்புகள் பாட ஆரம்பமாகின்றது. காற்றில் இனிய ராகங்களுடன் பக்தி மாலை. முதலில் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: பக்தி மாலையில் தொடர்ந்து பாம்பே சகோதரிகள் குரல்.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: நேரம் காலை 6:29. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையை தொடர்கிறார் வாணி ஜெயராம்.

எமை நீ காப்பாய், யாவுமாம் தெய்வமே பொறுத்தாரன்றே பூமியாழ்வார். யாவும் நீயாயின் அனைத்தையும் பொறுத்தல் என் கடமையே. உலகலாம் காக்கும் இறையோனே காத்தருள் புரிவாயே. பாரதியின் பக்தி நெறியுடன் குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை பக்தி மாலை கேட்டீர்கள். நேர்களே, குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியின் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டிகளின் நேரடி வர்ணனை இடம்பெறும் நேரங்கள் மாலை 6:40 முதல் 7:10 வரை, 8:05 முதல் 9:00 வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர வரை. இரவு 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை.

0: மட்டி வாழை சாகுபடி அனுபவம் நேரலை பங்கேற்கிறார் நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்கள். இனி மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறை

0: தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. சில்லறை விற்பனை நிலையங்களில் ஒரு வாகனத்திற்கு நாள் ஒன்றுக்கு அதிகபட்சம் 200 லிட்டர் ஹைஸ்பீட் டீசல் மட்டுமே வழங்கப்படும் என்ற உச்சவரம்பு கடந்த 12 தேதி நிர்ணயிக்கப்பட்டது. மேலும் தொழில் நிறுவனங்கள், வணிக நுகர்வோர் ஆகியோர் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு பதிலாக தனியே அமைக்கப்பட்ட நுகர்வோர் பம்புகள் மூலம் எரிபொருளை பெற அறிவுறுத்தப்பட்டது. சில்லறை நுகர்வோருக்கு பெட்ரோல் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் வகையிலும், கள்ளச்சந்தையில் டீசலை விற்பனை செய்வதையும் பதுக்குவதையும் தடுப்பதற்கான நடவடிக்கையாகவும் இது மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் பெட்ரோலியப் பொருட்களின் விநியோக சூழலை ஆய்வு செய்த நிலையில் இந்த தற்காலிக கட்டுப்பாடு தேவையில்லை என்று அரசு முடிவு செய்துள்ளது. இதையடுத்து இந்த கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்பப் பெறப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பர பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள செய்தியில், 20% எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் இந்திய தர நிர்ணய அமைப்பு நிர்ணயித்துள்ள தரத்தை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. எத்தனால் கலக்கப்பட்ட பெட்ரோல் அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் வாகன எந்திர கோளாறு அல்லது வாகன பழுதுபார்ப்பு சூழல் ஏதும் ஏற்படவில்லை என்று அது கூறியுள்ளது. இந்த வகை பெட்ரோல் பயன்பாட்டிற்கு முன்பாக கடும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதில் நீடித்த பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மக்கள் மாளிகையில் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாட்டின் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் அவர் உரையாற்றினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கை அடைவதில் தமிழகத்தின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். அத்துடன் அரசு, தொழில்துறை, கல்வி நிறுவனங்கள், சமூக அமைப்புகள் ஆகியவை இணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஆளுநர் குறிப்பிட்டார். சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் நாள்தோறும் சுமார் 14.5 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படுவதாக கூறியுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நாளொன்றுக்கு 14.46 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டிருந்த நிலையில், நடப்பாண்டு ஜூன் மாதத்தில் நாளொன்றுக்கு 14.82 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட 36,000 லிட்டர் பால் அதிகம் என்று கூறியுள்ளது. எனவே பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான தகவலை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று ஆவின் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பல்லாயிரக்கணக்கான தேர்வர்கள் மற்றும் லட்சக்கணக்கான அரசு கல்லூரி மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக விசாரணை நடத்தி தேர்வு முடிவுகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான

0: அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பத்தை www.tnpscexams.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் அடுத்த மாதம் 29 என்றும், விண்ணப்பத்தில் திருத்தங்களை ஆகஸ்ட் 2 முதல் 4 வரை மேற்கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி நடைபெற்றது. தமிழர் வாழ்வியலை காட்சிப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சி அமைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஓவியம் மற்றும் சிற்ப கலை கண்காட்சி சேலம் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்றது. சேலம் உள்பட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்கள் தங்களின் கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இயற்கை, மரபு, தமிழர் பாரம்பரிய பெருமைகள், மனித வாழ்வியல், சமூக விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு கருப்பொருள்களை மையமாக கொண்ட 100 மேற்பட்ட வண்ணமயமான ஓவியங்கள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைத்தன. அக்கர்லிக் பெயிண்டிங், ஆயில் பெயிண்டிங் என பல்வேறு வகை ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள், கல் சிற்பங்கள், காகித சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பெருமை மிக்க நம் பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கிலும் அமைக்கப்பட்டிருந்த இந்த கண்காட்சியை ஏராளமான மாணவ மாணவியர் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல் பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 பயணம் மேற்கொள்கிறார். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் பேக்கரி பொருட்கள் தயாரித்தலுக்கான பயிற்சி ஈக்காட்டுத்தாங்கலில் உள்ள சிட்கோ தொழில்பேட்டையில் அடுத்த மாதம் 6 முதல் 3 நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரியில் வேளாண் துறை சார்பில் உரங்களின் தரம் குறித்த விற்பனையாளர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே நடுக்கடலில் சரக்கு கப்பலுக்குள் தண்ணீர் புகுந்த நிலையில் கடலோர காவல்படையினர் உடனடியாக பழுதை சரிசெய்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய பொருட்களை மீட்டனர். சேலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் சார்பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 41,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆனி மாத பௌர்ணமியையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் நலன் காக்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னையில் 3 ரூபாய் மதிப்பீட்டில் 94 முக்கிய சாலை சந்திப்பு வளைவுகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமழையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
1: பூமி தாயின் மடி திறந்து புன்னகையை விதைக்கும் அதிகாலை 6:55 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101 உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்பதற்காக இணைந்துள்ளோம். இன்று பராப்பவ வருடம் ஆனி மாதம் 16 இனிய செவ்வாய்க்கிழமை. வறண்ட பூமியிலும் வளமை சேர்க்கும் வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29-32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21-24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் மேகமூட்டத்துடனும் காணப்படும். பயறு வகை பயிர்களில் அதிக வெப்பநிலை தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் தொழில்நுட்பங்கள், இடைப்பருவ வறட்சி மேலாண்மையாக ராபி பருவத்தில் 2% பொட்டாசியம் குளோரைடு மற்றும் 100 PPM போரான் தெளிப்பதன் மூலம் அதிக விளைச்சல் பெற முடியும். இலைவழிவாக தெளிப்பானாக TNAU பயறு 1.5 ஏக்கருக்கு 2 கிலோ வீதம் பூ பூக்க தொடங்கும் பருவத்தில் அளிப்பதன் மூலம் பூ உதிர்தல் குறைத்து அதிக விளைச்சல் மற்றும் வறட்சியினை தாங்கி வளரும். இலைவழி தெளிப்பாக NAA 40 PPM அல்லது சாலிசிலிக் அமிலம் 100 mg கலந்து பூக்கும் பருவத்தில் 15 தெளிக்க வேண்டும். விவசாயிகள் நல்ல விளைச்சல் பெற்றிட விதைகளை விதைக்கும் முன் தங்களிடம் உள்ளது நல்ல தரமான விதைதானா என கண்டறிந்த பின்னரே விதைப்பது மிகவும் சிறந்தது. தரமான விதையானது இந்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட விதை சான்றளிப்பு தரத்திற்கு ஏற்ற குறைந்தபட்ச முளைப்பு திறன், இன தூய்மை, புற தூய்மை, ஈரப்பதம் மற்றும் விதை நலத்துடன் கூடிய வீரியமும் கொண்டிருக்க வேண்டும். விதையின் புற தூய்மை என்பது குறிப்பிட்ட பயிர் விதையே தவிர பிற பயிர் விதைகள், களை விதைகள், இதர தேவையற்ற பொருட்களின் கலப்பு இல்லாமல் தூய்மையானதாக இருத்தல் வேண்டும். விதையின் இன தூய்மை என்பது விதை பயிர் தயாதி பெயரின் மரபியல் குணங்களை கொண்டிருக்க வேண்டும். முளைப்பு திறன் என்பது நாம் விதைக்கும் விதையில் எவ்வளவு விதைகள் நன்கு முளைத்து நல்ல செடிகளை கொடுக்கின்றன என்பதை குறிக்கிறது. எனவே விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள், விதை விற்பனையாளர்கள் அனைவரும் தங்களிடம் இருக்கும் விதைகளின் தரத்தை அறிந்து கொள்ள விதை பரிசோதனை செய்திடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விதை பரிசோதனை செய்ய விதை மாதிரியுடன் விதை பரிசோதனை கட்டணம் ₹80 செலுத்த வேண்டும். விதை மாதிரியுடன் பயிர், ரகம், குவியல் எண் மற்றும் தேவைப்படும் பரிசோதனை அனுப்புநர் பெயர், முகவரி மற்றும் தொடர்பு எண்ணுடன் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விதை மாதிரியினை கொடுத்து பயன்பெறுமாறு கன்னியாகுமரி விதை பரிசோதனை ஆய்வக மூத்த வேளாண்மை அலுவலர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைவால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் வீணா தரேஸ் அவர்கள். இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் தேரிமேல் விளை பி செல்வமணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேரம் காலை 7:00 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.

0: வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட குடிநீர் வடிகால் வாரிய செயல்பாடுகள் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் நேரில் ஆய்வு. குமரி மாவட்ட மீன்பிடி துறைமுகங்களில் பணிபுரியும் வடமாநிலத்தவர்கள் குறித்த கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. மாவட்ட ஆட்சியர் தகவல். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 438 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உட்பட்ட மாநகராட்சி, நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி சுகாதாரமான குடிநீர் வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ள துறை சார்ந்த அலுவலர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் அறிவுறுத்தினார். விழவங்கோடு சட்டமன்றத்திற்கு உட்பட்ட காப்பிக்காடு குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லுக்குரியை அடுத்துள்ள கொன்னக்குழிவிளை பகுதிகளில் அமைந்துள்ள நீர்த்தேக்க தொட்டிகளை நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் குடிநீர் முழு சுகாதாரத்துடன் வழங்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு பொறியாளர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு அறிவுரை வழங்கினார். இவ்வாய்வின்போது விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேலாண்மை இயக்குநர், நிர்வாக பொறியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் துறைமுக வளாகத்தில் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தை தங்குதளமாக கொண்டு செயல்படும் விசைப்படகுகளில் பணியமர்த்தப்பட்டிருக்கும் வடமாநிலங்கள் மற்றும் பிற மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணி மீன்வளத்துறை மற்றும் காவல்துறை மூலமாக நடைபெற்று வருகிறது என மாவட்ட ஆட்சியர் அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. மேலும் ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் அறிவுறுத்தலின் பெயரில் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூலமாக பிற மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட வருவாய் அலுவலர் தலைமையில் நேற்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 438 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. இம்மனுக்கள் மீது விரைந்து தீர்வு காணுமாறு துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார்கள். இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், துறை சார்ந்த அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.
4: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: சுபமான இந்த காலை நேரத்தில் ஹாப்பியா ஜாலியா கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
5: முற்றத்தில் இன்று

0: நல்ல வேளை வீட்ல இருக்கப்பா.
1: சரி, என்னென்ன விஷயம்? நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே.
0: அதெல்லாம் வருவப்பா, தம்பிய பத்தி தெரியாமலா இருக்கு. இந்த கோணத்துல பட்டு வளர்ச்சி துறை அப்படின்னு ஒரு அலுவலகம் செயல்படுதான். அங்க கூட ஏதோ மல்பரி வளர்த்து பட்டுப்புழு வளர்ப்புல ஈடுபாடு கட்டினோம்னா மானிய திட்டங்கள் நிறைய இருக்குது, காசு வேற நிறைய வரும். பொதுவா பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கறது ஒரு கடினமான பணியாப்பா. நீ கூட அந்த அலுவலகத்துல தொடர்போடு இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன்.
1: ஆமானு, யாருன்னு சொன்னா உங்ககிட்ட?
0: நம்ம காளியப்பன் தம்பா சொன்னா. நேத்துக்கு இருந்து ரெண்டு பேரும் சாதா பேசிட்டு இருக்கும் போது சொன்னா, இப்ப தம்பி சிவா வந்து முன்னால மாதிரி கிடையாது, ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டான். ஒவ்வொரு அலுவலகத்திலா போய் தகவல்கள் கேட்டு வேளாண் ரீதியா உத்வேகமா செயல்படுறான். அண்ணன் கூட சிவாவை போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில தகவல்கள் கிடைக்கும், உங்களுக்கு பரப்புரைக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொன்னான். அண்ணனுக்கு தகவல் சொல்லாமா எப்படி?
1: ஏன்னா நீங்களே ஒரு பெரிய ஆளு, உங்களுக்கு நான் தகவல் சொல்லணும் அப்படின்னா நான் குடுத்துலன்னு வச்சிருக்கணும்.
0: பரவாயில்ல பரவாயில்லப்பா, சொல்லுப்பா பாப்போம் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லு பாப்போம்.
1: ஏன்னா பட்டுப்புழு வளர்க்கணும் அப்படின்னா முக்கியமா அதுக்கு வந்து மல்பரி இலை தானே ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: குட்ட குட்ட செடியா இருக்கும், நான் கூட பாத்துருக்கிறேன், கவாத்து செய்து செய்து நல்ல தரமான இலைகளை எடுப்பாங்க, அதுதான் பட்டுப்புழு வளர்ப்புக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொன்னாங்களாப்பா.
1: ஆமாண்ணே, அந்த இலைகளை சாப்பிட்டுதான் அது உயிர் வாழுதான்.
0: சரி, பட்டுப்புழு வளர்க்க இந்த இலை தான் முக்கியம் அப்படின்னா நிலத்தேர்வுல கவனமா இருக்கணும், காற்றோட்ட வசதி இருக்கணும், நோய் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கணும், அடிக்கடி உரம் கொடுக்கணும், களை எடுத்தல் எல்லாமே முக்கியமா இருக்கும் போலுக்க.
1: ஏனே என்னென்ன நீங்க நான் சொல்ல வந்த முழுமையும் நீங்க அப்படியே சொல்றீங்களே.
0: சரிப்பா, இதெல்லாம் ஓரளவு எனக்கு பரிச்சயமா இருந்தாலும் கூட அந்த பட்டுப்புழுவை வளர்க்கறது எப்படி, அதுக்கு எவ்வளவு ஆகாரம் போடணும், என்ன மாதிரி தரமான இலையை கொடுக்கணும், அந்த விவரம்லாம் தெரியாதப்பா.
1: ஏனே நான் சொல்லி தரேன். மல்பரி செடிகளை வளர்க்கறதுக்கு அருமையா பயிற்சி தராங்க, எப்படி வளர்க்கணும், எப்படி கவாத்து பண்ணணும், எப்படிப்பட்ட ஸ்டெம்னு சொல்லுவாங்க பாத்தீங்க.
0: ஆமாப்பா ஆமாப்பா, அந்த கம்பு நடுப்பாகத்துல வருமா, அந்த கம்பு தானப்பா சொல்ற.
1: அதுக்கு கூட பல பயிற்சிகள் தராங்க. நம்ம கிட்ட இடம் இருந்துச்சுன்னா களத்து அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துல சுகாதாரமான புழு வளர்த்தோம் அப்படின்னா 10-12 முறை புழு வளர்க்கலாமே. இன்னொன்னு, அந்த மல்பரி மரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல 5-6 தடவை அதை வெட்டி அந்த புழுக்களுக்கு போட்டு
0: கவாத்து பண்ணி பண்ணி கொடுக்கலாம்,
1: பண்ணி அதை உணவா பயன்படுத்திக்கலாம்.
0: பெரிய மரமா உடாண்டாங்க மல்பரிய.
1: ஆமாண்ணே, இந்த மல்பரி வளர்ப்புல கவாத்து தான் ரொம்ப முக்கியமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டு அண்ணே, ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்புங்கண்ணே.
0: பாரு, இதான்ப்பா நம்ம பாசக்கார பிள்ளைகள்ட்ட மறக்கவே முடியாது. அன்னைக்கு தம்பிய வயல் ஓரத்துல வச்சு 4 இட்லி சாப்பிட்டு போனேன், அதுக்கு பிராயசித்தமா வீட்டுல இட்லி சாப்பிட்டு போங்கிறியாப்பா.
1: இட்லி, உளுந்த வடை, சாம்பார், சட்னி
0: சாப்பிட்டுருவோம் சாப்பிட்டுருவோம்ப்பா, வா வா.
2: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
4: காதில் கேட்கின்றதா
3: நம் காலை பொழுதை குறும்புகளால் நிறைவு செய்ய வரும் அரும்பை சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
5: என்னோட பேரு ஸ்ரீ முகுந்த கிருஷ்ணா.
3: முகுந்த், எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
5: நான் பறக்கையில இருந்து வரேன்.
3: பறக்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
5: ஆமா.
3: எதனால பிடிக்கும்?
5: மரங்கள், செடி, குளம், பறக்கை ஏறி ரொம்ப செழிப்பா இருக்கும்.
3: பறக்கை ஏரிக்கு குளிக்கலாம் போயிருக்கீங்களா?
5: ஒருக்க நான் போயிருக்கேன், ஆனா குளிக்கல.
3: பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
5: என் அம்மா பேரு சுபா, என் அப்பா பேரு சிதம்பரம், என் ஆச்சி பேரு கஸ்தூரி பாய்.
3: சரி ஓகே, பாட்டி உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா?
5: ஆமா.
3: என்ன படிக்கிறீங்க நீங்க?
5: நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
3: நல்லா படிப்பீங்களா?
5: ஆமா.
3: ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா?
5: ஆமா.
3: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க?
5: நிறைய இருக்கிறாங்க.
3: சரி ஓகே, அப்ப உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே உங்களுக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்?

0: ஃபுட்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், விளையாடுவோம்.
1: இதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்னெல்லாம் விளையாடுவீங்க?
0: பால் வச்சு ஃபுட்பால், கண்ணாமூச்சி விளையாடுவோம், சைக்கிள் ஓட்டுவோம், அப்படி நிறைய விளையாடுவோம்.
1: இப்போ நீங்க விளையாடும் போது ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
0: மறுபடியும் விளையாடுவேன்.
1: சூப்பர்மா. உங்க ஃப்ரெண்டோட நேம் என்ன?
0: தன்விகா, மோக்ஷிகா, ஆதம், நயோமிகா, தயாக்ஷா தேவ்.
1: இதெல்லாம் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா?
0: ஆமா.
1: பிள்ளைக்கு ஸ்கூல்ல என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
0: தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஹிந்தி, ஜிகே, ஐடி, இபிஎஸ்.
1: இந்த சப்ஜெக்ட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்?
0: தமிழ்.
1: அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது தமிழ் பாட்டு பாடுறீங்களா?
0: சரி.

0: எல்லாம் அற்பமாயைகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ? அற்பமாயைகளோ, உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ?
1: அழகான ஒரு பாட்டு பாடிட்டீங்க. உங்களுக்கு யார் இந்த பாடல் சொல்லி தந்தாங்க?
0: என் அம்மா.
1: வேற என்னெல்லாம் சொல்லி தந்திருக்காங்க?
0: விடுகதை.
1: ஏதாவது ஒரு விடுகதை கேக்குறீங்களா?
0: அறிவின் மறுபெயர் இரவில் ஒளிரும். அது என்ன?
1: என்ன?
0: மதி.
1: வாவ், சூப்பர் சூப்பர்.
0: அங்குலமாட்டிற்கு அரைமயில் வால். அது என்ன? ஊசியும் நூலும்.
1: அடுத்த கேள்வி.
0: உறையாத நீரது வெந்நீர்.
1: வாவ், விடுகதையும் கேட்டு அதுக்கான ஆன்சரையும் அழகா சொல்லிட்டீங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர் அல்லது ஐஎஃப்ஆர்ஓ அல்லது கலெக்டர்.
1: ஓகேம்மா, நீங்க நினைச்ச மாதிரி பெரிய ஆளா வர்றதுக்கு வாழ்த்துகள். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கள் காலை பொழுதை இனிதாக்கியதற்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

ஞாபகப்படுத்துகின்றோம் மேற்கிலே இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நமது குமரிப்பான்பலை 101 நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டி வாழை சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்கள். அதனைத் தொடர்ந்து கேத் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதிசாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். நிறைவாக அமுத சுரபி அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் ஈனாம் திட்டம் தகவல்களை தருகிறார் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள்.

0: குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகள் வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மொத்தம் 105 வீரர்களுக்கு இந்த விருதுகளை அவர் வழங்கினார். சர்வோத்தம் யூத் சேவா பதக்கத்தை 7 பேருக்கும், பரம் விஷிட் சேவா பதக்கம் 30 பேருக்கும், உத்தம யூத் சேவா பதக்கம் 12 பேருக்கும், அதி விஷிட் சேவா பதக்கத்தை 56 பேருக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக கேரள மாநிலம் இடுக்கியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்றார். பின்னர் பேசிய அவர், அணையின் முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்வது மற்றும் தண்ணீர் கிடைப்பதை உறுதி செய்வது குறித்து இக்குழு கவனம் செலுத்துவதாக தெரிவித்தார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த விவகாரத்திற்கு தீர்வு காண சமநிலையான அணுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். தமது பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் முன்பு இரண்டு மாநிலங்களும் முன்வைத்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான வாதங்களை நாடாளுமன்ற நிலைக்குழு முழுமையாக மதிப்பீடு செய்யும் என்று திரு ராஜீவ் பிரதாப் ரூடி குறிப்பிட்டார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பொதுமக்கள் 36 பேர் உயிரிழந்துள்ளதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானின் இச்செயல் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மீதான தாக்குதல் என்றும், அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தனது உள்நாட்டு தோல்விகளை மறைக்க இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இந்தியா தமது இரங்கலை தெரிவிப்பதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு இந்தியா தனது ஆதரவை உறுதிப்படுத்துவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. சீன ராணுவம் அருணாச்சல பிரதேசத்தில் ஊடுருவி முகாம்களை அமைத்ததாக வெளியான செய்தி தவறானது என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. எந்த அடிப்படையும் இன்றி இந்த தகவல் தவறாக பரப்பப்பட்டுள்ளதாகவும் அது கூறியுள்ளது. தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்புக்கான அரசின் மொத்த நிதி ஒதுக்கீடு 60,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த நிதி ஒதுக்கீடு உட்கட்டமைப்பு மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளுக்கான மத்திய அரசின் முதலீட்டு உறுதிப்பாட்டை காட்டுகிறது. மேற்குவங்க பொது பாதுகாப்பு மற்றும் சமூக விரோத செயல்கள் தடுப்பு மசோதா, மேற்குவங்க பொது ஒழுங்கு பராமரிப்பு திருத்த மசோதா ஆகியவை அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பொது பாதுகாப்பு மசோதாவின்படி பொது அமைதியை குலைக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரை அதிகபட்சமாக 12 மாதங்கள் வரை காவலில் வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திர மாநிலத்திற்கு இன்று முதல் 2 நாட்கள் பயணம் மேற்கொள்கிறார். விஜயநகரத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் இன்று அவர் பங்கேற்கிறார்.

நாளை அனந்தபுரமுவில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். ஸ்டாக்ஹோமில் நடைபெற்ற ஜனநாயகம் மற்றும் தேர்தல் உதவிக்கான சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், சட்டத்தின் ஆட்சி என்பது வெறும் நலத்திட்டமாகவோ பொருளாதார கொள்கையாகவோ மட்டுமே இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். தனிநபர் சுதந்திரங்களை காப்பதில் சட்டத்தின் ஆட்சி, நீதித்துறை சுதந்திரம் ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். நீதித்துறை மறு ஆய்வு என்பது வெறும் அதிகாரம் என்று மட்டுமல்லாமல் அது நீதிமன்றங்களுக்கான அரசியல் சாசன கடமை என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரி காக்கோஸ் உடன் விவாதித்தார். ஏதன்ஸ் நகரில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின்போது வர்த்தகம், முதலீடு, தொழில்துறை ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவது குறித்து இருநாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர். இரு நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி, புத்தொழில் நிறுவனங்கள், வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் ஆலோசித்தனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகின் 20% அளவிலான கச்சா எண்ணெய் செல்லும் இந்த நீர்வழிப்பாதை தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் சர்ச்சை எழுந்த நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்று வரும் மோதலால் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வர்த்தக போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் அதற்கு தீர்வு காணும் வகையில் பேச்சுக்கள் நடைபெறவுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் சாலைகளும் பாலங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. அருணாச்சல பிரதேசத்தின் 12 மாவட்டங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அசாமில் 69 கிராமங்களில் சுமார் 16,000 பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, தில்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்திருந்ததாக அது கூறியுள்ளது. இதனால் அடுத்த 2 நாட்களுக்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் அருகேயுள்ள மாநிலங்களில் கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கேரள மாநிலம் காசர்கோட், கண்ணூர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அம்மாநிலத்தின் இதர 7 மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இந்நிலையில் கேரளாவின் தென்பகுதிகளில் மழையின் தீவிரம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் நாளை மறுநாள் வரை கடலுக்கு செல்ல மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு மசோதா நாளை மறுநாள் நடைபெறவுள்ள மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி சட்டப்பேரவையில் அறிவித்தார். குஜராத், உத்தராகண்ட், அசாம் மாநிலங்களைப் போல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா தேசாய் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திருமணம், விவாகரத்து, தத்தெடுப்பு உள்ளிட்ட 9 விவகாரங்களில் இந்த குழு ஆய்வு நடத்தி 4 வாரங்களுக்குள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் மாநில அரசு இச்சட்டத்தை உருவாக்கும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவின் ஹூஸ்டனில் நடைபெற்ற போட்டியில் பிரேசில் 2-1 என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது. பாஸ்டனில் நடைபெற்ற ஆட்டத்தில் பராகுவே பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனியை வென்றது. கனடா அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீஜா அக்குலா இன்று தென்கொரியாவின் ஷெனோய் ஜூவை எதிர்கொள்கிறார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நாடாளுமன்ற நீர்வள நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: Lu.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: நேரம் காலை 7:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீனம் மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.

சேவை செய்திகள். திருமூலநகர் குருசுமலை புனித தோமையார் திருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை திருப்பலி. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வருகிற ஜூலை 3 வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 10:30 மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற உறுப்பினர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கடந்த 2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதில் விபத்து ஈட்டுறுதி திட்டத்தின் கீழ் உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, ஈமச்சடங்கு செலவிற்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை, மகப்பேறு உதவித்தொகை, மூக்கு கண்ணாடி செலவு தொகை ஈடு செய்தல், முதியோர் ஓய்வூதியம் ஆகிய நலத்திட்ட உதவிகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. இந்த நலத்திட்ட உதவிகள் பெற கிறிஸ்தவ இனத்தை சார்ந்தவர்கள், 18 முதல் 60 நிறைவு பெறாதவர்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணியாற்றும் உபதேசியார்கள், வேதியர்கள், சிஷ்ய பிள்ளைகள், பாடகர்கள், கல்லறை பணியாளர்கள், கிறிஸ்தவ ஆதரவற்றோர் இல்லங்கள், தொழுநோயாளியர்கள், மறுவாழ்வு இல்லங்களின் பணியாளர்கள் ஆகியோருக்கு முறையான மாதாந்திர ஊதியம் என்று இல்லாமல் உள்ளிட்ட பணியாளர்கள் இவ்வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்து நலத்திட்ட உதவிகள் பெற தகுதி பெறுகின்றனர். இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் நலத்திட்ட உதவிகள் பெறுதலை எளிதாக்கும் வகையில் பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மூலம் விண்ணப்பம் செய்து பயன்பெறுவதற்காக இணையதளம் முகவரி www.cwb.tn.gov.in இந்த இணையதளத்தில் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்கள் அறிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நூற்றொன்றின் நேர்களிப்பும் நேரம் பார்க்கலாம். நிரம்பிப்பது காலை 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் பாரு மந்திரியாரே. நமது அண்டை நாட்டு மன்னன் சத்யநேசன் தனது மகள் இளவரசி தேவசேனையின் திருமணத்திற்காக அழைப்பிதழ் தந்திருந்தாரே. மிகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் அழைத்திருந்தார். அதுதான் திருமணத்திற்கு செல்லலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன்.
1: ஏன் மன்னா, திருமணத்திற்கு வாழ்த்து ஓலை அனுப்பினாலே போதுமே, தாங்கள் நேரில் செல்ல வேண்டுமா? நிறைய செலவாகுமே.
2: மந்திரியாரே, செலவை பற்றி கவலைப்படுபவன் இந்த 73 எலிகேசி மன்னன் அல்ல.
1: ஆமா, இந்த வசனத்திற்கெல்லாம் ஒன்றும் குறையவில்லை. கிளைமாக்ஸ் என்ன நடக்கிறது என்று பார்க்கத்தானே போகிறேன்.
2: ஆமா, திருமணம் எந்த தேதியில் நடைபெற உள்ளது?
1: திருமணம் அடுத்த மாதம் மன்னா.
2: என் பாஸ்போர்ட் தயார் நிலையில் உள்ளதா?
1: எல்லாம் தயாராகத்தான் இருந்தது, ஆனால் கடைசி நிமிடத்தில் ஜூலை 1 பாஸ்போர்ட் கட்டணத்தை உயர்த்த போகிறார்களாம்.
2: கட்டண உயர்வா? நமது கஜானாவில் இருக்கும் தங்க காசுகளை கொடுத்தாவது உடனே பெற்றுவிடும். அதற்கு ஏன் இந்த பதற்றம்?
1: இல்லை மன்னா, இப்போதெல்லாம் தங்க காசுதான் செல்லாதே, எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் தான். அது மட்டுமல்ல, 36 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட் பெறுவதற்கு 1500 ரூபாயில் இருந்து இப்போது 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாம். அதே பாஸ்போர்ட்டை தட்கலில் பெறுவதற்கு 3500 இருந்து 5000 உயர்கிறதா மன்னா?
2: அப்படியானால் 60 பக்கங்களை கொண்ட பாஸ்போர்ட் பெறுவதற்கு
1: 2000 இருந்து 3500 உயர்த்தப்பட உள்ளதாம்.
2: அப்படி என்றால் இதனை தக்களில் பெறுவதற்கு
1: 4000 6000 ரூபாயாகவும் உயர்த்தி இருக்கிறார்கள் மன்னா.
2: அப்படியெனில் எனது தம்பி சந்திரசேனனுக்கு?
1: மன்னா, அவருக்கு தான் 18 ஆகவில்லையே, அதனால் பாஸ்போர்ட் கட்டணம் 1500 இருந்து 1550 தட்கலில் பெறுவதற்கு 3500 இருந்து 4250 உயர்த்தப்பட்டிருக்கிறதா?
2: ஓஹோ, ஆமாம், நமது சேனாதிபதியார் தனது பாஸ்போர்ட்டை தொலைத்து விட்டதாக கூறினாரே, அதற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்றால்?
1: அதற்கான கட்டணம் தொலைந்து போன அல்லது சேதமடைந்த பாஸ்போர்ட்டை மாற்றுவதற்கு விண்ணப்ப கட்டணம் 5000 தட்கலில் பெற 7500 போலீஸ் கிளியரன்ஸ் சான்றிதழ் மற்றும் பிற இதர சேவைகள் கட்டணம் 750 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா?
2: ஓஹோ, ஆமாம், 8 குழந்தைகள் மற்றும் 60 மேற்பட்ட பெரியவர்களுக்கு புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க 10% தள்ளுபடி இருந்ததே. நமது ராஜமாதாவுக்கு கூட அப்படித்தானே விண்ணப்பித்தோம், அது இப்போது தொடர்கிறதா?
1: ஆம் அண்ணா, அந்த தள்ளுபடி இப்போதும் தொடர்கிறது.
2: அப்படியானால் எனக்கு உடனே தட்கல் முறையில் பாஸ்போர்ட் வேண்டும். 500 ரூபாய் கூடினால் என்ன, நான் கொடுத்து விடுகிறேன்.
1: கொடுத்து விடலாம் அரசே, ஆனால் அந்த பாஸ்போர்ட் அலுவலகத்தில் ராஜாக்களுக்கு என்று தனி வரிசை கிடையாதாம். நீங்களும் பயோமெட்ரிக் வைக்க வேண்டும், உங்கள் விரல்களை அங்கே நீட்ட வேண்டும், எல்லோரையும் போல நீங்களும் நேராக பாருங்கள், சிரிக்காதீர்கள் என்று சொல்வதை கேட்க வேண்டும்.
2: என்ன, என்னை சிரிக்க கூடாது என்று சொல்ல அந்த சாதாரண புகைப்பட கலைஞனுக்கு எவ்வளவு தைரியம்? சரி, ஜூலை 1 இன்னும் பல மணி நேரங்கள் இருக்கின்றனவே, இன்றே ஆன்லைனில் விண்ணப்பித்து பழைய கட்டணத்திலே வாங்கிவிடலாமே, லாபம் தானே? எப்படி எனது ராஜதந்திரம்?
1: ஆஹா மன்னா, தங்கள் சிந்தனையே சிந்தனை, ஆனால் என்னை மாதிரி பல புத்திசாலிகள்?
2: என்ன,
1: இல்லை இல்லை மன்னா, தங்களை போன்ற புத்திசாலிகள் சொல்லி என்னை போன்றோர் ஒரே நேரத்தில் இணையதளத்தில் நுழைந்ததால் பாஸ்போர்ட் சர்வர் இப்போது ஹேங் ஆகிவிட்டது, சுழன்று கொண்டே இருக்கிறது மன்னா.
2: ஓஹோ, அது வேறு இருக்கிறதா? சரி, சுழலட்டும். சுழன்றது நின்றவுடன் நீர் என்ன செய்கிறீர்? இந்த மன்னருக்கும் ராஜமாதா, தங்கை இளவரசி, தம்பி இளவரசன், சந்திரசேனன், சேனாதிபதி, உம்மையும் படை வீரர்களையும் அழைத்து செல்லலாம். அதனால் அனைவருக்கும் பாஸ்போர்ட்டுக்கான ஏற்பாடுகளை செய்துவிடும்.
1: அழைத்து செல்லலாம் தான் மன்னா, ஆனால் தங்களது அரண்மனை கஜானா தான் அதற்கு அனுமதிக்காது என்று நினைக்கிறேன்.
2: உமது பேச்சு என் வெளிநாட்டிற்கு செல்லும் எண்ணத்தையே கெடுத்து விட்டது. இளவரசி திருமணத்திற்கு போக வேண்டாம்.
1: இது என்னடா, இது புதுவித குற்றச்சாட்டாக இருக்கிறது. இளவரசியின் திருமணத்திற்கு செல்லும் சாக்கு ஊரை சுத்தி வரலாம் என்று மன்னர் பிளான் போட்டிருப்பார், இப்போது பிளான் தவிடுபொடியாக விட்டது போல. அம்மண்ணா, அப்படியானால் என்ன செய்ய போகிறீர்கள் அரசே?
2: வேறு என்ன, கஜானாவில் இருக்கிற பணத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கும் குற்றாலத்திற்கு போய் குளித்து விட்டு வரலாம்.
1: ஆஹா, என்ன ஒரு சிக்கனம்! வாழ்க நமது

0: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி கருத்தோடு பல தகவலும் தந்து உங்களை நேசமலையில் நனைய வைப்பது உங்கள் குமரி பண்பலை 101.
1: நேர்கள் இப்போ டைம் பார்க்கலாம். நேரம் இப்போது காலை 7:36 ஆயிடுச்சு. வெரி ஸ்பெஷல் வணக்கம் நேர்களே. இன்னைக்கு உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சக்சஸ் மட்டுமே தரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உங்க கூட ஹாப்பியா டிராவல்ல சூப்பரா ஜாயின் பண்ணிருக்கு உங்கள் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. மனுஷன் முயற்சி செஞ்சா எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் கடல் வாழ் உயிரினங்களை ஆதரிக்கவும் மீன் வளத்தை அதிகரிக்கவும் கடலுக்குள்ள உருவாக்கப்படுற செயற்கை பவள பாறைகள். அதாவது ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப் அப்படிங்கிறது தான். அதுவும் குறிப்பா இந்த செயற்கை பவளப்பாறைகள் 3D அனிமேஷன்ல உருவாக்கப்படுது. அதாவது முப்பரிமாண டிஜிட்டல் சூழல்ல உருவங்களை உருவாக்கி அதுல உயிர் ஆழம் அசைவுகளை சேர்க்கும் கலை வடிவம் தான் இந்த 3D அனிமேஷன். தென்குமரி தேனல பொது அறிவு கேள்விக்கு போயிடலாமா? இந்தியாவின் முதல் முப்பரிமாண அதாவது 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் எங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன? கேள்வி மீண்டும், இந்தியாவின் முதல் முப்பரிமாண 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் எங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன? இந்த கேள்விக்கான பதில விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல நெப்போலியன் லிரிக்ஸ்ல கார்த்திக் நிதிஷ் கோபாலன் மாயா வாய்ஸ்ல காதலில் விழுந்தேன் பிலிம் சாங் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாம். பாடல் வருது ஆரம்ப இசையே மனசு லேசாங்க கூடிய ஹம்மிங்கோட.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 25 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டிவாளை சாகுபடி அனுபவம், நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஈனாம் திட்டம் குறித்து வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
5: உடலோடு மனதையும் மூச்சையும் உடனொத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாள்

0: முயல்வோமா? டைம் பார்க்க நேர்களே, நிரம்பிப்போது காலை 7:45 ஆயிடுச்சு.
1: இன்று ஜூன் மாதம் 30 தேதி.

0: சர்வதேச சிறுகோள் தினம் வேர்ல்ட் ஆஸ்ட்ராய்ட் டே இன்று.
1: சர்வதேச சிறுகோள் தினம் சிறுகோள் தாக்க அபாயத்தை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதோடு புவி அருகு விண்பொருட்கள் அச்சுறுத்தல் ஏற்பட்டால் உலக அளவில் எடுக்கப்பட வேண்டிய நெருக்கடி தகவல் தொடர்பு நடவடிக்கைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு அறிவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது.
0: ஐநா சபையின் பொதுச்சபை 2016 டிசம்பர் மாதம் இதற்கான தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 30 தேதியை சர்வதேச சிறுகோள் தினமாக அறிவித்தது.
1: சர்வதேச பாராளுமன்ற தினம் இன்று.
0: 1889 இதே தேதியில் பாராளுமன்றங்களுக்கான உலகளாவிய அமைப்பான சர்வதேச பாராளுமன்ற சங்கம் ஏற்படுத்தப்பட்டது.
1: இந்த தினம் உலகம் முழுவதும் உள்ள பாராளுமன்றங்களையும் வெவ்வேறு பாராளுமன்ற அரசாங்கங்கள் மக்களின் வாழ்க்கையை தினந்தோறும் முன்னேற்றுகின்ற முறைகளையும் கொண்டாடுகின்றது.
0: மேலும் இத்தினம் பாராளுமன்றங்களுக்கு தன் முன்னே உள்ள சவால்களை அடையாளம் காண்பதற்கு அவற்றை திறமையாக சமாளிப்பதற்கான வழிகளை காண்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும்.
1: இந்திய வேதியியலாளர் சிந்தாமணி நாகேச ராமச்சந்திர ராவ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
0: 1934 இதே நாளில் கர்நாடக மாநிலத்தில் பிறந்த இவர் தற்பொழுது இந்திய பிரதமரின் அறிவியல் ஆலோசனை குழுவின் தலைவராக பணியாற்றுகின்றார்.
1: செவ்வாய் சுற்றுகலன் திட்டமான மங்கள்யான் விண்கலத்தை செவ்வாய் கிரகத்துக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவிய திட்டத்திற்கு துணையாக இருந்தவர் ஆவார்.
0: இவர் பத்மஸ்ரீ விருது, பத்ம விபூஷன் விருதுகளோடு நமது நாட்டின் உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருதனையும் பெற்றுள்ளார்.
1: அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் மைக் டைசன் அவர்கள் 1966 இதே நாளில் பிறந்தார்.
0: 1985 முதல் 2005 வரை தொழில்முறை குத்துச்சண்டை வீரரான இவர் ஆரம்ப காலத்தில் அயன் மைக், கிட் டைனமைட் ஆகிய புனைப்பெயரை பெற்றார்.
1: பின்னர் தி பேடஸ்ட் மேன் ஆன் தி பிளானட் எனவும் இவர் அழைக்கப்பட்டார்.
0: தனது 20 வயதில் முதல் வெற்றி பட்டத்தை பெற்ற இவர் WBA, WBC, IBF பட்டங்களை ஒரே நேரத்தில் பெற்ற முதல் ஹெவி வெயிட் குத்துச்சண்டை வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார்.
1: 1905 இதே நாளில் சிறப்பு சார்பு கோட்பாட்டை அறிமுகப்படுத்தும் ஐன்ஸ்டீனின் இயங்கும் பொருட்களின் மின் இயக்கவியல் ஆய்வுக் கட்டுரை வெளிவந்தது.
0: 1908 இதே நாளில் ரஷ்ய நாட்டின் துங்குஸ்கா நதியின் அருகாமையில் நிகழ்ந்த பெரிய வெடிப்பு நிகழ்ச்சியான துங்குஸ்கா நிகழ்வு நடைபெற்றது.
1: இந்நிகழ்வினால் கிட்டத்தட்ட கிழக்கு சைபீரிய காட்டின் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பகுதி தரைமட்டமாக்கப்பட்டது.
0: இந்நிகழ்வு விண்கல் அல்லது விண்கல்லின் ஒரு பகுதி விழுந்ததினால் ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது.
1: இதே நாளில் உலகின் முதலாவது அவசர தொலைபேசி எண் 999 லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
0: இந்திய விடுதலை போராட்ட வீரர் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: நம் நாட்டின் அரசியல் தலைவர்களுள் ஒருவராக திகழ்ந்த தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் 1892 முதல் 1895 வரை ஐக்கிய ராஜ்யத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவராவார்.
0: இவர் எழுதிய பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்கிற நூல் பிரிட்டிஷ் அரசின் கொடுங்கோன்மையை பற்றிய உண்மைகளை உலகிற்கு உணர்த்தியது.
1: இவரது பொருளாதார கருத்துக்கள் இன்றளவும் எண்ணி போற்றுகின்ற அளவிற்கு மிகவும் ஆழமான அறிவு செறிந்த அணுகுமுறைகளை கொண்ட கருத்துக்களாகும்.
0: இவர் 1917 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: தேதியும் செய்தியும்
2: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட 2 கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
3: மத்திய
4: அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும்

0: நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
1: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
0: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
1: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
0: மற்றும் 0465129648 ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
2: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
4: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
5: நியூ கேப்டன் கூலா?
4: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்டர் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
6: பானசோனிக் ஏசி வாங்க
7: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
8: நாகர்கோவில் ரேடியோவின் குமரியம் 101.1.

நேயர்களே, பிரேக்குக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த கேள்விக்கான பதில நாங்களே தேடி கண்டுபிடிக்க கூடிய அளவுக்கு கூட பிரேக் தந்துட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ற நேயர்களுக்காக இப்ப வந்து ஆன்சரை செக் பண்ணிடலாமா? முதல் முப்பரிமாண 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் எங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன? எங்குதான் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன சொல்லுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்றீங்க. இதற்கான பதில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் கடற்கரையில். ரொம்ப பக்கமா தான் இருந்திருக்கு இல்லையா? சோ இதுக்குதான் இவ்வளவு கேப். கேள்வியும் பதிலும் மீண்டும், இந்தியாவின் முதல் முப்பரிமாண 3D அச்சிடப்பட்ட செயற்கை பவளப்பாறைகள் எங்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளன? இதற்கான பதில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் கடற்கரையில். பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் கடற்கரையில இந்தியாவின் ஃபர்ஸ்ட் 3D பிக்ஸ் பண்ண ஆர்டிபிஷியல் கோரல் ரீஃப் செயற்கை பவளப்பாறைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. இது மூலமா கடலோர பல்லுயிர் பெருக்கத்தை மேம்படுத்துதல், மீன்களின் எண்ணிக்கையை மீட்டெடுக்கவும் செய்யலாமாம். இந்த பவளப்பாறை தொகுதிகள் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தோட இணைஞ்சி டிவாஸ்டா மேனுபேக்சரிங் சொல்யூஷன்ஸ் மெட்ராஸ் இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் காப்பக புத்தொழில் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டும் இருக்கு. இந்த 3D செயற்கை பவளப்பாறைகள் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்விட உருவாக்கத்தை மேம்படுத்தும் வகையில பிளவுகள் மடிப்புகள் கொண்ட ஒரு சிக்கலான 3D கட்டமைப்பும் கூட. இந்த திட்டமானது இந்திய கடலோர பகுதிகளில் பெரிய அளவுல சுற்றுச்சூழல் செயல்திறனை பெருசுபடுத்தி அதோட மதிப்பையும் உயர்த்துமாம். மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ், மைண்டுக்கு ஒரு சூப்பரான எனர்ஜி, இதெல்லாம் அப்பப்ப வேணும். அதுக்கு ஃபாலோ பண்ணனும் டெய்லி உங்க சூப்பரான நேரங்கள்ல ஸ்வீட்டா டிராவல் பண்ற நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

பாரதி தேர்நிலையில பாட்டு கேட்டுட்டே இருக்கோம். நாங்களும் எங்க விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களே, இன்னைக்கு காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதற்கான அலைபேசி எண்கள் மற்றும் தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 என்ற எண்ணிலும், 290 722 என்ற எண்ணிலும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப கேட்கலாம் டிஎன்ஏ பிலிம் சாங்.

கடகடவன கவலைகள் மறையும் நேரம் அப்படின்னு ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துட்டோம். அப்பப்போ பிரேக் எடுத்தாலும் பிரேக் அப்படிங்கிறது மைண்டுக்கு இல்ல. சோ ஸ்வீட்டா ஃபாலோ பண்ணுவோம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்டேஷன் குமரி எஃப்எம் 101. தென்குமரி தேரலை செய்தி சுருக்கம் கேட்போம். நேரம் காலை 8 மணியை தொடும் வேளையில் தென்குமரி தேனலை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாக்கோசுடன் விவாதித்தார். சட்டத்தின் முன்பு குடிமக்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை சட்டத்தின் ஆட்சி வலியுறுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து வாடிக்கையாளர்களை எச்சரிக்கும் விளம்பரப் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தகவல்கள் தவறானது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோல் டீசல் விற்பனை மீது

0: விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்ப பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் அணியும் பராகுவே அணியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
3: நேரம் காலை 8:03. இசையோடு ஹாப்பியான ஒரு பயணம் நாகர்கோவில் வானொலியின் குமரி பண்பலை 101. இது உங்கள் நேரங்களை சிறப்பாக்கும் அன்பின் வானொலி. தென்குமரி தேனலையை கண்டினியூ பண்ணலாமா?

0: நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றுமன்றில் இன்று காலை 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2nd கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாதி விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
4: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
1: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
4: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
1: உலக தரம் வாய்ந்த நவீனம் மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
4: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
1: போன் 7358737358.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
7: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: குமரி பண்பலை 101 நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. தென்குமரி தேனிலை, தென்குமரி தேனிலை இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி டைம் பாருங்க, நேரம் இப்போது காலை 8:00.

0: நிமிடம் நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 45 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 30 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் 50 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 80 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 240 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேரி கிழங்கு 50 ரூபாய், பல்லாரி 45 ரூபாய், கேரட் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 60 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 18 ரூபாய், தடியங்காய் 180 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சவ் சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவரும் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேங்காய் குடுமியுடன் 42 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 40 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 80 ரூபாய், புதினா கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதுலங்காய் 85 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், நெல்லிக்காய் 60 ரூபாய், காராமணி பயிறு 50 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், ஒட்டு மாங்காய் 70 ரூபாய். பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய்க்கும், பப்பாளி 30 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
0: இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணை 34.91 அடி, பெருஞ்சாணி அணை 67.55 அடி, சிற்றாறு 1 13.87 அடி, சிற்றாறு 2 அணை 13.97 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.71 அடி.

என்னங்களே, நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம்னா அதை வந்து ஒத்துக்கிடுவோமா? சில சமயம் ஒத்துக்கிடுவீங்களா இருக்கும், நான் ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் கை தூக்குவீங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு பயத்தின் காரணமாட்டோ, இல்லாது ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ, இல்லாது யாருக்காகவோ அந்த தவறை வந்து மறைச்சிருப்பாங்க. அப்படி மறைச்சதுனால நிறைய பிரச்சனைகளை நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பேசாமல் தவற அன்னைக்கே வந்து ஒத்துருக்கலாமோ, ஒத்துக்கிட்டேன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஃபீல் பண்ணேன், அப்பப்போ ஃபீல் பண்ணுறேன், இப்போவும் ஃபீல் பண்ணுறேன், இனிமேயும் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற நேர்கள் வாங்க. யார்? நம்ம பெண் தோழியர்கள். என் பகல் 9:00 வாங்க நம்ம குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சிக்கு வந்து டாபிக் என்ன அப்படிங்கறத கரெக்டா சொல்றோம். தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படிங்கற ஒரு பாயிண்டோட நீங்க பேச போறீங்க. இது சக்சஸ் தான். இனிமேல் வந்து நீங்க என்ன தவறு பண்ணாலும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு அடிச்சு சொல்வீங்க இதுக்கப்புறமா. இதுதான் நம்ம நிலையத்தோட எல்லா நேரலை நிகழ்ச்சிக்கான தொலைபேசி எண்கள், ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. இப்போ பாயம் புலி வருது நமக்குமரி பண்பலை 101 இருக்கு.

0: பாவனர்களே, மனசுக்கு என்ன பாரம், மனசுக்கு பாரமே வேண்டாம். அப்பவா அப்பப்போ டைம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம குமரி எஃப்எம் 101 கூடவே வச்சுக்கோங்க. டைம் வந்து ஃபாஸ்டா போனாலும் உங்க நேரங்கள்ல சிறப்பாய் நட்புடன் எப்போதும் ஆகாஷ்வாணி எஃப்எம் 101 தென்குமரி தேனலில. இதுவரை நான் கலைமகள் பாலசுப்ரமணி. தேங்க்யூ நேர்களே ஃபார் மேக்கிங் அஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. இனி சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். ஹாப்பியா ஃபாலோ பண்ணுங்க உங்க போன்ல நியூஸ் ஆனர் ஆப் மூலமாவும் உங்கள் குமரி எஃப்எம் 101.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Centre to withdraw temporary restrictions on sale and distribution of petrol and diesel from the 1st of July. West Bengal government to implement uniform civil code in the state, says Chief Minister Shubhendu Adhikari. Information and Broadcasting Ministry announces major decisions to boost Indian film industry. Delhi government clears electric vehicle policy, cars under 30 lakh rupees to be exempted from road tax and registration fees. India strongly condemns Pakistan airstrikes in residential areas of Afghanistan that killed 36 civilians and injured 163 others. US and Iran to hold talks in Qatar's capital Doha today to resolve their dispute over Strait of Hormuz. And in football, Brazil

0: நேரம் காலை 8:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து உங்கள் இனிய நட்பு குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்

ஒரு நண்பர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவருடைய உறவினர் ஒருத்தர் ஒரு நேர்முக தேர்வுக்கு போயிருந்தாராம். இன்டர்வியூவுக்கு ரொம்பவும் பொறுப்பாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டிய பதவிக்கான நேர்காணல் அது. இவர் வந்து எழுத்து தேர்வில் ஏராளமான மதிப்பெண்கள் வாங்கிவிட்டார், அதனால் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நேர்முக தேர்வில் தேர்வு பெறணும். ஏராளமான சான்றிதழ்கள் வச்சிருந்தார். நேர்காணலில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் தான் சொன்னார். இருந்தாலும் பாருங்கள், அந்த நேர்முக தேர்வில் அவர் தேர்ந்தெடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி விசாரித்தப்போ தான் விவரம் தெரிஞ்சுதான். அது என்ன ஆயிருக்குதுன்னா, அந்த நேர்காணலின் போது இவர் வந்து நடந்துக்கிட்ட முறையில் சில தவறுகள் நடந்து போச்சான். முக்கியமாக வந்து ரெண்டு தவறுகள். ஒன்று, அவங்க ஒரு கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இவர் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாராம். ரெண்டாவது என்னென்னா, இவர் நாற்காலியில் தாராளமாக இயல்பாக சாஞ்சி உட்காராமல் நாற்காலி முனையில் உட்காந்துருந்தாராம். இந்த ரெண்டு விதமான செயல்பாடுகளும் இவர் வந்து அவசரப்படுறவர், பதற்றப்படுறவர் அப்படிங்கிறதுக்கான அடையாளங்கள். அதாவது கேள்வியை கேட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே முந்திக்கிட்டு பதில் சொல்கிறது. ரெண்டாவது, நாற்காலியில் இயல்பாக தாராளமாக உட்காராமல் நாற்காலி முனையில் உட்கார்றது. பார்க்க போகிற வேலைக்கு அவசரம் பதற்றம் இது ரெண்டும் இருக்கக்கூடாதான். அதனால் மார்க் இருந்தும் சர்டிஃபிகேட் இருந்தும் அந்த வேலை வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. வேலை கொடுக்குறவங்க நம்மக்கிட்டே இருந்து என்ன தான் எதிர்பார்க்குறாங்க, இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. முதல்ல மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும் திறமை, அதாவது எபிலிட்டி டு கம்யூனிகேட். நீங்கள் நினைக்கிறத அழகாக தொகுத்து வகைப்படுத்தி சொல்ல தெரியுதான்னு பார்ப்பாங்க. உங்கள் திட்டங்களை அடுத்தவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிப்படுத்துறதுக்கு உங்களால் முடியுதான்னு பார்ப்பாங்க. இதுக்கு என்ன செய்கிறது? குழப்பம் இல்லாமல் சிந்திக்கணும், குழப்பம் இல்லாமல் பேசணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, புத்திசாலித்தனம், அதாவது இன்டெலிஜென்ஸ். ஏற்றுக்க போகிற வேலையை நல்ல விதமாக செய்ய முடியுமா உங்களால்? அதை எந்தெந்த வழியில் செய்யலாம் அப்படிங்கிறத உங்களால் தீர்மானிக்க முடியுமா? அந்த வேலைக்கான புது புது யோசனைகளை உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இது இன்டெலிஜென்ஸ். மூணாவது, தன்னம்பிக்கை, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு அது உண்டா அப்படிங்கிறத கவனிப்பாங்க. எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கணும், எப்படிப்பட்ட மனிதர்களையும் சமாளிக்கிற தைரியம் வேணும், அடுத்தவங்களை நமக்கு சாதகமாக திருப்பக்கூடிய தன்னம்பிக்கை வேணும். நாலாவது, பொறுப்புகளை முன்வந்து ஏற்றுக்கொள்ளுதல், வில்லிங்னஸ் டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்புகள்லேருந்து நழுவி போக ஆசைப்படாமல் செஞ்சு முடிக்கணும். அஞ்சாவது வந்து முன் வருதல், இனிஷியேட்டிவ். வேலையோட முக்கியத்துவம் உணர்ந்து அதை ஏற்றுக்கிட்டு தகுந்த நடவடிக்கைகளை தயங்காமல் எடுக்கிறதுக்கு முன் வரணும். ஆறாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமைத்துவம், லீடர்ஷிப். நாலு பேருக்கு தலைமை தாங்கி நல்ல விதத்தில் நடந்துக்க தெரியுதா? ஏழாவது, கற்பனை திறன், இமேஜினேஷன். சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படின்னு முன்கூட்டியே யூகித்து அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிற திறமை உண்டா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. எட்டாவது என்னென்னா, வளைந்து கொடுத்தல், ஃப்ளெக்சிபிலிட்டி. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு தெரியுதா உங்களுக்கு அப்படிங்கிறத கவனிப்பாங்க. அடுத்தது, திறமைகளை வெளிக்கொணரும் திறமை, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். அடுத்தவங்ககிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சி அதை நல்ல விதத்தில் ஊக்கப்படுத்தி பயன்படுத்த தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. ஆறாவது, சுய அறிவு, செல்ஃப் நாலெட்ஜ். அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மால் புரிஞ்சிக்க முடியுதாங்கிறது முக்கியம். அடுத்தது, போட்டி மனப்பான்மை, காம்படிட்டிவ்னஸ். அடுத்தவங்களை ஒப்பிட்டு பார்த்து அதை விட ஒரு படி மேலே வரணுங்கிற குணம் வேணும். இதுக்கு அடுத்தது என்னென்னா, குறிக்கோளை வெல்லுதல், கோல் அச்சீவ்மெண்ட். குறிக்கோளை சவாலாக எடுத்துக்கிட்டு அதை அடையணும். அப்புறம் வேறுபட்ட திறமைகள், ஒகேஷனல் ஸ்கில்ஸ். பதவிக்கு வேண்டிய திறமைகள் தவிர மற்ற திறமைகள் எதுவும் உண்டாங்கிறது முக்கியம். நமக்கு வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மக்கிட்டே இருந்து இவ்வளவும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாமே தயார்படுத்திக்கணும். எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு இன்டர்வியூவுக்கு போயிட்டு வந்தார் நேர்காணலுக்கு. எப்படி இருந்தது இன்டர்வியூன்னு விசாரித்தேன். நான் போனேன், அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் அவர் எதிர்பார்த்தது மாதிரியே எல்லா பதிலையும் சொன்னேன். கடைசியாக நான் எதிர்பார்க்காத ஒரு தகவலை அவர் சொன்னார் அப்படின்னார். என்னன்னு கேட்டேன். அவரும் என்ன மாதிரியே இன்டர்வியூவுக்கு வந்தவர் தானா, சும்மா

0: என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாராம் அப்படின்னார். அதனால் ஒரு நேர்காணலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போனால் வெற்றி நிச்சயம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: நூற்றாண்டில் இனி தொடர்வது கே கே எக்ஸ்பிரஸ். இதுல சூப்பர் ஹிட் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதல்ல மன்மதன் அன்பு.
1: கேமரா ரோலிங், மியூசிக்

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க இனிமையாய் இளமையாய் புதுமையாய். இது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை. இன்னையிலே ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் பண்ணவே இல்லைன்னு அடிச்சு சாதிச்சிருக்கீங்களா? அதனால ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, ஐயோ நம்ம அந்த தவறை வந்து ஒத்துக்கலாம், ஒத்து இருந்திருக்கலாமோ, அடா ஒத்துக்காம இருந்துட்டோமே, சே இப்படி பண்ணிட்டோமே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணது தவறு தானே, அந்த தவறை நான் வந்து அழகா ஈஸியா ஒத்துருக்கலாம், ஆனா வந்து இப்படி நான் பண்ணலன்னு அடிச்சு சாதிச்சிட்டேனே அப்படின்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய பெண் தோழியரா நீங்க? அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கான டாபிக் காத்திருக்கு 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில என்ன டாபிக் அப்படின்னா, தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படிங்கிற தலைப்புல பேச போறீங்க. இதுக்கு மேல ஒரு தவறு பண்ணா நான் இனிமேல் கரெக்டா ஒத்துக்குவேன், நான் தான் தப்பு பண்ணேன்னு அழகா போல்டா சொல்லுவேன் அப்படின்னு அடிச்சு பேசவாங்க. இன்னைக்கு நம்ம குமரி பண்பலை 101 இதுக்கான நிலைய தொலைபேசி எண்கள் 0465 2 இணைப்பு எண்ணுடன் 260 240 என்ற எண்ணிற்கும் 290 722 என்ற எண்ணிற்கும் வரலாம். 890 32 570 39 இது மொபைல் எண், இந்த எண்ணிலையும் நீங்க வரலாம். இத கேட்டுட்டு இருக்கக்கூடிய வேற நேர்கள், எங்களுக்கான டாபிக் வேற எதுவும் இல்லையா, எங்களுக்கான நிலைய தொலைபேசி எண்கள் நாங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா? அப்ப வாங்க, இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலையில வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹாப்பியான ஜாலியான பாடல்களை கேட்டு ரசிங்க. 10:02 வசந்தன் கோ வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து 4 சுற்றுகள் இருக்கு, இதுல கலந்துகிட்டும் உங்களுடைய தமிழ் திறமையை நீங்க வெளிப்படுத்தலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி இருக்கு. இன்று செவ்வாய்க்கிழமை இல்லையா, சோ அதனால மத்தியானம் 3:02 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி இருக்கு. நான் நிறைய பொது அறிவு பாசறையில வந்து கலந்துருக்கேன், இன்னைக்கும் நான் கலந்துப்பேன், எனக்கு நிறைய விடைகள் தெரியும், நான் வந்து கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றக்கூடிய நேர்கள் கண்டிப்பா வாங்க 3:02 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சிக்கு. நீங்க ரெடியா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய கேள்விகளோட காத்திருக்கோம், அதுக்கான நிறைய விளக்கங்களும் தர இருக்கிறோம். அதனால வந்து வெயிட் பண்ணுங்க. நம்ம குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரப்ப நேரலை கூட இருக்கு. இப்ப நீங்க கேட்டுட்டே இருக்கேன் நம்ம நாகர்கோவில் வானொலி நிலையத்தில இருந்து KK Express. KK Express-ல இனி ராம் திரைப்பட பாடல்.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: குமரிப்பண்பலை 120 நேரம் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது 8:51 ஆயிடுச்சு. நேர்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம், இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில. உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு, மட்டி வாழை சாகுபடி அனுபவம் வேளாண் நேர்லை நிகழ்ச்சி இருக்கு. இதுல பங்கேற்கிறார் நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்கள். தொடர்ந்து கேட்ஸ் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபியில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல் இடம்பெற காத்திருக்கின்றது. நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள்ல ஈனாம் திட்டம் தகவல்களை தருகிறார் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள்.

மறக்காம கேளுங்க நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில நம்ம ஊர்ல ஃபேமஸான மட்டி வாழைப்பழ சாகுபடி அனுபவங்கள் கூட இதுல வருது, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப கே கே எக்ஸ்பிரஸ்ல இனி பீஸ்ட் திரைப்பட பாடல்.

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டு.

0: தமிழை நூற்றொண்டில் நேர்கள் இதுவரை கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். நேரம் 9 மணியை தொடும் வேளை. இனி செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். முப்படைகள் மற்றும் இந்திய கடலோர காவல்படையைச் சேர்ந்த வீரர்களின் சிறப்பான சேவைகளுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரோகாக்கோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதி தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம்

0: தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று தோஹாவில் நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மற்றும் பராகுவே அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. சின்ன சிரிப்புடன் தொடங்கும் நாள் பெரிய சந்தோஷமாக மாறும். இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலையுடன்.

0: வசந்த அழைப்பு. வசந்த அழைப்பு ஆரம்பமாயாச்சு. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேண்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கோ இனியவழி நண்பான காலை வணக்கம். வசந்த அழைப்பு ஆரம்பமாயிருச்சு. நேர்களே, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு அப்படியே ரசிக்கலாம். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா 2602420, அதுக்கப்புறமா 2907222 இணைப்பு 0465 2 அப்படியே பிரஸ் பண்ணிருங்க. கூடவே ஒரு மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8901325709. இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. அப்படியே சூப்பரா பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் ஒரு அன்பான வேண்டுகோள் நேர்களே, காலையில வந்து சூப்பரான அருமையான பாடல்கள் கேட்கும்படி மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிகுந்த சோகமான பாடல்கள்லாம் கேட்டு எங்களை சோக கடலில் ஆழ்த்தி விடாதபடிக்கு உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: பிரிதொரு இனிய காலை வணக்கங்கள். நலம் நலமறையாவல் இன்றைய பொழுது இனியும் பொழுதா சமய வாழ்த்துக்கு. நாகர்கோயில் மந்திரம் பேசுறேன்.
0: வணக்கம் சார், பேசிருங்க சார். உங்களுக்கு பிடித்தமான பாடல்?
1: அதாவது இப்ப கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல். மலை அறி ஓடிந்தே இருக்குது. அந்த மலைப்புறத்து நாயகி இருந்து அந்த நத்தம் தன தானத்தில் இவள் சத்தங்கள் போடிக்கிறாள் என இயற்கையை வர்ணிக்கிறாள் பாருங்க. ஊர்வசிக்காக வாணிஜரம் அம்மா குரலுக்கு இருப்பாங்க. சந்திரபோசு விஷயமில்லை. படத்தோட பேர் ஒரு மலரின் பயணம்.
0: ஓகே சார், உங்களுக்கு பிடித்த மாதிரி
1: கைங்கரித்த நீங்களும் நானும் நிலையத்தாரும் நேர்களும் சேர்ந்து கேட்க விரும்பும் நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.

0: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:10 ஆகிவிட்டது. வசந்த் அழைப்புல அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ராஜகுளங்கலத்துல இருந்து அனிதா பேசுறேன் மேடம்.
4: வெல்கம் மேம், பேசுங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: இது நம்மாள் படத்துல இருந்து சங்கீதம் பாட ஞானம் உள்ளவர்கள் வேண்டும்.
4: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வரதுக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
5: நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: ஹலோ
3: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
2: மறுபடியுமா?
3: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார், இவ்வளவு எங்கிருந்து?
3: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.

0: எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க. அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
1: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேர்லை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:18 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், பேசுங்க. வெல்கம். சூப்பரா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க? பாடல்
3: சொல்லுங்களேன்.
2: பிடித்தமான பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வந்து கேட்டேன். என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
3: நன்றி.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:24 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் ஐயா. யார் எங்க இருந்து பேசுறீங்க? அப்படியே இணைப்பு கட் ஆகிவிட்டது.
4: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர். சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள்ளே இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம். மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
5: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
6: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
7: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
6: கரெக்ட் தான், அண்ணன அண்ணன் தான்.
5: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
6: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
7: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
8: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நினைப்படுத்திடலாம், அதாவது பெண் மணிகளுக்கு நினைவுபடுத்தலாம். இன்று பகல் வாண்டி பத்திரிகை ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படின்ற டாபிக்ல தான் பெண்மணிகளே முத்துமணிகளே நீங்க என் கூட பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் நோட் பண்ணிக்கோங்க, 260-2240, அதுக்கப்புறமா 2907-2222, இணைப்பு எண் 046-5-2, மொபைல் நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க, 8901-2570-3939. நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 9:27 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், பேசுங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்கம்மா, பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? வந்து அப்படியே லைன் கரெக்டா கிடைக்கலாட்டி கூட, எங்க ஊர் ராசாத்தில இருந்து பொன்மானை தேடி அப்படின்ற பாட்டு கேக்குறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஓகேமா, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வந்துகிட்டே என்ஜாய் பண்ணுங்க. எனிமே பேசும்போது அப்படியே சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பேசணும். ஓகே, நன்றி.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. என் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:33 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம். நான்
1: வணக்கம் சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: காதல் கிழக்குங்கிற படத்துல பூவே முதல் பூவேங்கிற பாட்டு கொடுங்க.
1: சரிங்க சார், உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படியே வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
2: நன்றி மேடம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்க மாதிரி நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், பேசுங்க. வணக்கம் சார், பேசுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், நான் தருமபுரி மாவட்டம் ராஜாபேட்டையில இருந்து விஜயன் பேசுறேன்.
0: வெல்கம் சார், சொல்லுங்க.
1: எனக்கு படம் வந்து முத்துல
0: கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படியே தேடிக்கிட்டே வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நன்றி.

0: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:45 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்க. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சின்னாங்கடையில இருந்து ராதா மனோகரன்.
0: பேசுங்க, வெல்கம். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், இருக்கேன்.
0: ம், சரி.
1: டார்லிங் டார்லிங் டார்லிங்.
0: ம், பாடல் கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு பிடித்தமான இந்த பாடல் அப்படியே உங்களை தேடிக்கிட்டே வரது கேட்டேன். என்ஜாய் பண்ணலாம். நன்றி.
1: நன்றி.

0: நேரம் அப்படியே அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 9:50 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்க மாட்ட நேர் யாரு என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பேசுறேன்.
0: சூப்பரா பேசுங்க லில்லி மேடம். உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன பாடல்?
1: படம் வந்து தர்மபுரி பாடல்
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடல் அப்படியே தேடிக்கிட்டே வந்துக்கிட்டே என்ஜாய் பண்ணலாமா? நன்றி.

0: நேரம் அப்படியே 9:56 ஆகிவிட்டது. அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். நம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நிறைவான நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், பேசுங்க.
1: மேடம் கன்னியாகுமரி மாவட்டம்.
0: வெல்கம், சொல்லுங்க சார். நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: திரைப்படம் சின்ன தம்பி. போவோமா ஊர்வலம் என்று தூங்கக்கூடிய பாடல், மறைந்த பின்னணி பாடல், இனிய குரலுக்கு சொந்தக்காரங்க அவங்க, அந்த சொர்ணலதா மேடம் பாடி இருக்கக்கூடிய பாட்டு. நேரில் எல்லாம் ஒரு சுற்றுலா அழைச்சிட்டு போறது மாதிரி இருக்கு மேடம்.
0: கண்டிப்பா அப்படியே அழைச்சிட்டு போயிடலாம் சார். நன்றி, நன்றி.
1: எல்லா ஊர்களும் போயிட்டு வரட்டும்.
0: நன்றி சார்.

0: இதுவரை வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்வரப்ப நேரில் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடரிகாகோசுடன் விவாதித்தார். முல்லைப் பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழ்நாடு, கேரளம் ஆகிய மாநிலங்களின் நியாயமான கோரிக்கைகள் சமமாக கருதப்படும் என்று நீர்வளத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் திரு ராஜீவ் பிரதாப் ரூடி கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தகுதித் தேர்வு முடிவுகள் குறித்து தொடர்ந்து புகார்கள் வருவது தேர்வில் மிகப்பெரும் முறைகேடு நடைபெற்றிருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 பணியிடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தினசரி பால் விநியோகம் குறைந்துள்ளதாக வெளியான செய்திகள் தவறானது என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில், நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதி கிராமங்களில் நுழைந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்டி அனுப்பினர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நுச்சுண்டு தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 10:02.
2: சொல்லாடல் திருக்குறள்
3: நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி
6: சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்,
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.

0: நேரம் அப்படியே 10 மணி 4 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து திருக்குறள் சொல்லாடல் நேர்ல நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் இருக்கிறோம், நானும் இருக்கிறோம்,
1: கலைமகள்
0: இருக்கிறோம். முதல்ல வந்து ஒரு திருக்குறள் சொல்லி அப்படியே ஆரம்பிச்சிடலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படும் அப்படின்ற பொருள். தமிழ் மறையாம் திருக்குறள் மொழி கேட்டு சொல்லி மகிழும் நேர்லின் நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க 0465 2 முன் இணைப்பாக அதை வந்து இணைச்சிக்கிட்ட 2602 4 0 அல்லது 2 9 0 7 2 2 என்னும் நமது நிலைய தொலைபேசி எண்ணிலோ அல்லது அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9 என்ற எண்ணிலோ அழையுங்கள்.
1: சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சி வந்து வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அப்படின்னோடே நம்முடைய நேயர்கள் வந்து தயாரா இருப்பாங்க. அதுல வந்து 4 சுற்றுகள் இருக்கு அப்படிங்கறதும் ஏற்கனவே வந்த நேயர்களுக்கு தெரியும், புதிதா வந்த நேயர்களுக்கு வந்து நம்ம சொல்லிடலாமா? முதல்ல அவங்களாகவே இந்த ஒரு குறளும் சொல்லி அதற்கான பொருளையும் சொல்லணும். இரண்டாவது சுற்று வந்து வார்த்தை விளையாட்டு. இது வந்து நாங்க ஒரு வார்த்தையோட முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் சொல்லுவோம், அதை வந்து என்ன வார்த்தை அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மூன்றாவது சுற்று வந்து அழகிய தமிழ் சொல் அறிவோம். நம்முடைய தமிழ் மொழியில நம்ம பேசுற வார்த்தைகளுக்கும் அதுக்கு உள்ளுக்கு இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய தமிழ் அர்த்தங்களை கொடுக்கும், அந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். இறுதி சுற்று வந்து ஒரு தலைப்பு தருவோம், அந்த தலைப்புல பிறமொழி கலப்பின்றி அழகான தமிழ்ல நீங்க வந்து ஒரு நிமிடம் பேசணும்.
0: பேச போறாங்க நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் முதல் நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பேசுங்க.
2: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: வாங்க சந்திரசேகர்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம். நீங்க முதல் சுற்றுக்கு போயிடலாமா?
2: கண்டிப்பா போலாமே.
1: என்ன குரல் வச்சிருக்கீங்க, அதுக்கு பொருள் என்ன?
2: தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நவினால் சுட்ட வடு. இதுதான் திருக்குறள். இதற்குரிய பொருள், தீயினால் பட்ட காயம் கூட ஆறிடும், ஆனா நவினால் ஒருவரை வந்து இன்புறும்படி பேசும் பொழுது அவருடைய மனதில் என்றும் ஆறாத வடுவாய் அமைந்து அவரை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குரல் மீண்டும் ஒரு முறை

0: தீயினால் சுட்டப்பொன் உள்ளாரும் ஆறாதே நவினால் சுட்டப்பட்டு. ஆமா
1: ஆமா சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து அடுத்து நம்ம தான் சொல்லணும். அடுத்து வார்த்தை விளையாட்டு
0: வீடு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன்.
2: சரி அடுத்தது, அடுத்த வார்த்தை விளையாட்டு. உங்களுக்கான வார்த்தை சொல்வாங்க, இப்ப சொல்லுவாங்க.
1: நான்கு எழுத்து, முதல் எழுத்து தே, தே தேல ஸ்டார்ட் ஆகுது, இறுதி எழுத்து வந்து இம்,
2: தே கடைசி எழுத்து இம்,
1: இம் வேறு பெயர் வச்சுக்கோங்க, கடவுளுடைய வேறு ஒரு பெயர். ஈஸியா
2: சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, பாராட்டுகள். அடுத்தது அழகிய தமிழ் சொல்
1: பானம். பானம், பானம்,
2: பானம், பானம். நடுவுல வரக்கூடிய எழுத்து
1: பா,
2: மூணு, மூணு சொல்லி, மூணு சொல்லி பானம்,
0: பானம்.
2: கண்டுபிடிச்சிருக்கீங்க.
0: சொல்லுவாங்க
2: பானம் ரெண்டு சொல்லினா வரும், இது வந்து மூன்று சொல்லினா வரக்கூடிய பானம். நம்ம இலக்கியத்துல, இலக்கியத்துல எல்லாம் இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க பானம்.
1: இது வந்து அப்படியே வில்லில், வில்ல இருக்கு பாத்தீங்களா, வில்லில் வைத்து எய்யப்படும் ஒரு கூர்மையான ஆயுதத்தை
2: குறிக்கும்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சரியாக சொன்னீங்க. அடுத்து இறுதி சுற்று.
1: ஒரு நிமிடம் பிற மொழி கலவாமல் தமிழில் பேச வேண்டும். நம்பிக்கை,
0: பேச ஆரம்பிச்சு. மனிதனுக்கு மூன்றாவது கை நம்பிக்கை. வாழ்க்கையில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை பதிப்பதற்கு நம்பிக்கை தேவை. ஒரு சிறு குழந்தை கீழே விழுகிறது, அது நான் எழுந்து நடப்பேன் என்ற நம்பிக்கையால் தான் நடக்கிறது. மாணவன் படிக்கிறான், அவனுடைய நம்பிக்கையால் மாத்திரம்தான் அவனுக்குரிய ஊதிய உயர்வு மற்றும் சம்பாத்தியத்தை பெறுகிறான். தனக்கென்று ஒரு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் எவ்வளவு கடினமான விடயம் கூட வாழ்க்கையை சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இன்றைய சாதனையாளர்கள் ஒவ்வொருவருமே சாதித்ததற்கிய முக்கிய காரணமே அவர்கள் தங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கைதான். உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே என்றார் அப்துல் கலாம். எனவே நமக்குரிய நம்பிக்கை என்கின்ற ஒரு பாதை நமக்கு ஒரு சிறந்த வழி என்பதையும் காண்பிக்கும். அதில் தனி ஒரு வெற்றி அடையாளம்.
1: அருமை, அருமை, அருமை. அப்படியே பேசிட்டே போயிருவீங்க போல இருக்கு.
2: சாதனையாளர்கள் அப்படிங்கிற வார்த்தை கூட நமக்கு வந்து பிறமொழியில் சொல்லுதான் சாதனை. சாதனை அப்படிங்கறது வெற்றின்னு சொல்லலாம் இல்லையா? ரொம்ப அருமையா பேசுவீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
0: நன்றி, இருவருக்கும் வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அடுத்த நேர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: நான் அப்துல் ரவ் பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க சார்.
3: இன்னைக்கு சொல்லக்கூடிய குரல் அதிகாரம் 48, குரல் வரிசை 473. குரல் உடைத்தம் வலி அறியா உருவத்தை நோக்கி இடைக்கண் முறித்தார் பலர். வள்ளுவன் யாத்து தடக்கூடிய பொருள் தன் வலிமையை அறியாமல் மன தூண்டுதலால் வலிய வினையை தொடங்கி அதை முடிக்க முடியாமல் இடையில் விட்டவர் உலகில் பலர் உண்டு அப்படின்னு சொன்னார். எதையும் செய்ய தொடங்கும் ஆய்ந்து அறிந்து உணர்ந்து தொடங்க வேண்டும். சொல்லப்படி குரல்
2: அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. முதல் சுற்று அருமையா முடிச்சிருக்கீங்க. அடுத்த சுற்று வந்து வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டு உங்களுக்கான வார்த்தை ஏழு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நா, குரில், குரில், குரில் நா, தா, ந, அந்த த அடுத்து வரக்கூடிய நா. கடைசி எழுத்து இம். நான் ஏழு எழுத்து வார்த்தை, ஏழு எழுத்து வார்த்தை. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல் எழுத்து
1: இணைப்பு
2: இருக்கீங்களா? கடைசி எழுத்து இம். மா, மா, மாக்கு மேல வர, மா, மா வரக்கூடிய இம்.
3: இம் இல்ல,
2: மெய் எழுத்து இம், இம், இம்,
3: இம் இல்ல.

0: சரி, உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கட்டுமா? இது வந்து உங்களுக்குள்ளும் இருக்கும், வானிலும் மிளிரும். உங்களுக்குள்ளும் இருக்கும், வானிலும் மிளிரும்.
1: அப்படியே கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க.
0: சரி, ரொம்ப உங்களுக்கு எளிதா கொடுக்கணும்னா, இரவில் வானில்
2: நட்சத்திரம்.
0: ரொம்ப எளிதா போயிடுச்சு இல்லையா? சரி, அடுத்து மூன்றாவது சுற்று. அழகிய தமிழ் சொல்.
1: அழகிய தமிழ் சொல் வந்து அகசு மாத்து. அகசு மாத்து,
0: அகசு மாத்து
1: ரெண்டா சொல்லலாம். அகஸ் மாத்துன்னு சொல்லலாம், என்ன ஒண்ணு வந்து அகசு மாத்து.
0: இது வந்து கொஞ்சம் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்கிறத நம்ம கேட்டிருப்போம். அகஸ்மாத் அப்படிம்பாங்க. அது கொஞ்சம் வந்து வேறு மொழி மாத்து இருந்தாலும், ஆனா தமிழ் மொழி, தூய தமிழ் மொழி. இப்போ இணைப்புல நீங்க வர்றது கூட எங்களுக்கு வந்து, நாங்க வந்து இப்ப ஒரு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் போது
1: ஒரு அகஸ்மாத்,
0: அவர் அகஸ்மாத்.
2: ஆச்சரியமா
0: அப்படி கூட சொல்லலாம். ஆச்சரியம்,
1: ஆச்சரியம்னு சொல்றது விடையும். சரி, அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க.
0: ரொம்ப திடீர்னு அப்படிங்கறதா அகஸ்மாத்.
1: தற்செயலா, திடீர்னு, அப்படி ரெண்டு வார்த்தைகள் நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஐயா வந்து தலைப்புக்காக காத்திருக்காங்க, அவங்களுக்கான இறுதி சுற்று தலைப்பு கொடுத்துருக்க.
1: குடும்பம்.
2: குடும்பம், குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். என்னை பொறுத்தமட்டில் நான் நினைத்துக் கொண்டிருப்பது என்னுடைய குடும்பத்தை மாத்திரம் என்னுடைய குடும்பமாக கருதுவன் அல்ல. பரந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்த பாரத தேசத்தினுடைய அத்தனை மக்களுமே என்னுடைய குடும்பமாக கருதக்கூடியவன் நான். ஒரு பரந்து விரிந்த பார்வை, சிந்தனை, போக்கு என்னுடைய உள்ளத்தின் அடையாளத்தில் என்றைக்குமே உண்டு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தமிழ் சான்றோர்கள் சொல்லி சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களையுமே தன்னுடைய குடும்பமாக கருத வேண்டும் என்று சொல்லுகின்ற அடிப்படை தத்துவத்திலே தான் அந்த கருத்து இந்த உலகத்திலே குகிழ்த்தது. இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களையும் சமமாக சீராய் அமைந்த தீப்பின் போல் பார்வோர் எல்லாம் பிறப்பால் சமமே என்று கருதக்கூடிய சிந்தனையோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஆண்டான், நடிகை, நிறத்தால் வேற்றுமை, இடத்தால் வேற்றுமை, மொழியால் வேற்றுமை, கலாச்சாரத்தால் வேற்றுமை, பண்பாட்டால் வேற்றுமை, நாகரிகத்தால் வேற்றுமை என்கிற வேற்றுமை இல்லாமல் ஒற்றுமை என்கிற ஒற்றை கைத்தை பற்றிப்பிடித்துக் கொண்டு இந்த மனுக்குலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை மனிதர்களுமே ஒரு குடும்பமாக வாழ வேண்டும், ஒரு குடும்பமாக வாழ வேண்டும். அப்படி வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு முடியுமா முடியாதா என்கிற கேள்வி எழுமானால், நிச்சயமாக சொல்கிறேன், அந்த இடத்தை நம்மால் எட்டி பிடிக்க முடியும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களையுமே ஒரு குடையின் போல் கொண்டு வருவதற்கு மனித குலத்தால் முடியும்.
1: ஐயா அருமை, ஐயா அருமை. இந்த ஐயாக்கு வந்து ஒரு நிமிடத்துக்கு பதிலா நீங்க வந்து ஒரு மணிக்கூர் கொடுத்துருக்கலாம்.
0: வெற்றி, வெற்றி, ரொம்ப அருமையா பேசுனீங்க.
1: நன்றி. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: ஜீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
6: ஏஎம்பி ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
1: நேரம் அப்படியே 10:16 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
9: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம்.
9: இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
10: எல்லா நேயர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நம்ம குமரி பண்பலைக்கு வரும்போது முதல்ல தொடங்கக்கூடிய அந்த
0: நம்ம குமரி பண்பலை, இன்னொரு நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், எல்லா நேயர்களும் வந்து நம்ம குமரி பண்பலை நேரலை நிகழ்ச்சிக்கு வரும்போது நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தையை விட்டுட்டு வணக்கம் குமரி பண்பலை அப்படின்னு சொன்னா அருமையா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படியே தொடங்கலாமா?
9: வணக்கம்.

0: உலகத்தோடு ஒத்த ஒழுகல் பலகற்றும் கண்ணனால் அறிவிலாதார். உலகத்தாரோடு பொருந்தி ஒழுகும் தன்மையை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார் என்பது பொருள்.
1: அருமை, அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்ததா போயிடலாம். அடுத்தது வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா?
2: வார்த்தை விளையாட்டுக்கு போயிடலாமா?
1: ஐந்து எழுத்து, ஐந்து எழுத்து வார்த்தை கிடையாது. முதல் எழுத்து மி, இறுதி எழுத்து டி.
2: டி
0: முதல் எழுத்து மு, இறுதி
2: எழுத்து மீ. முதல் எழுத்து மீ, மீ, மீ, மியாவ் மீ மாதிரி மீ.
1: மியாவ்
2: மீ. ஐந்து எழுத்து, ஐந்து எழுத்து வார்த்தை. குரல், குரல் டி, டி இல்ல டி. ரொம்ப எளிமையானதுதான்.
1: நம்ம சிறு வயதுல எல்லாம் அது கூட ரொம்ப பயணிச்சிருப்போம்,
2: ஆசைப்பட்டு கூட இருப்போம்.
1: ஆமா,
2: பின்னாடியே ஓடி இருப்போம். வேற யாராவது வச்சிருப்பாங்க, நம்ம வீட்டுல இருக்காது. இத வந்து
1: இல்ல, எல்லாரும் வீட்லயும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லார் வீட்லயும் இருக்கும், இருந்தாலும்
2: வீடுகள்ல இருக்காது. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வச்சிருக்கவங்க பின்னாடி கூட ஓடி
1: ஓடி போவாங்க. ஆமா,
2: ஒரு வாகனம்
1: இரண்டு சக்கரத்தை கொண்டது.
2: எளிமையா இருக்கா குறிப்பு?
1: குறிப்பு
2: தந்த ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க, எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க. எளிமையா கண்டுபிடிச்சிருப்பீங்க, குறிப்பு தந்தா ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சிருவீங்க.
1: இருந்தாலும் குறிப்பு சொல்லிடலாமே,
2: சொல்லிடலாமே. இது வந்து நீங்க இனிமையாக பேசிக்கொண்டிருக்கும் இனிப்பான ஒரு உணவு பொருள். அதாவது விசேஷ
1: விருந்து, விருந்து விசேஷங்கள் இந்த மாதிரி உள்ள.
2: பாயசம் போட
1: வேண்டியதுதான்.
2: உங்க வீட்டுல வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்கண்ணல் வச்சுதாங்கன்னு கேக்கலாம். பார்க்கண்ணல்.
1: அடுத்ததா பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். சுத்தம், சுத்தம்,
0: சுத்தம், சுத்தம் சோறுபடும். நாம் இருக்கின்ற இடத்திலும் நாம் பயணிக்கின்ற இடத்திலும் சுத்தத்தை நாம் பெறுவது அவசியம். இந்த அரசாங்கமே சுத்தத்தை பேணுவதற்காக முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கூட சுத்தத்தை பேணுவதற்காக ஒரு பெரிய திட்டத்தை
3: என்பது
0: என்னுடைய ஒரு தகவல். எனவே சுத்தமாக இருந்தால் நோய் நொடி இன்றி வாழலாம். நம்முடைய சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: நேரம் அப்படியே 10:25 தொட்டுவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரம் யார் என்று கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம், யார்
7: பேசுறீங்க?
5: வணக்கம், வருக ராஜேஸ்வரி அம்மா பேசுங்க.
7: வணக்கம் அம்மா. அதிகாரம் 67, எல்லாமே வேண்டும். உரல் பெருந்தேர்க்கு அச்சாணி அண்ணா உடைத்து.
6: அருமையான குரல். விளக்கம்.
7: விளக்கம், உருளுகின்ற பெரிய தேருக்கு அச்சில் இருந்த தாக்கும் சிறிய ஆணி போன்றவர்கள் உலகத்தில் உள்ளனர். அதனால் ஒருவரது உருவின் சிறுமையை கண்டு இகழக்கூடாது.
6: இது வந்து நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? ரொம்ப அருமையான, எல்லாமே வாழ்க்கைக்கு பொருந்தின குரல்கள் தான். இல்ல, ரொம்ப அருமையான குரலை தேர்ந்தெடுத்து சொல்லிருக்கீங்க. அடுத்த சுட்டு போயிடலாமா? வார்த்தை விளையாட்டு. உங்களுக்கான வார்த்தை ரொம்ப எளிதா கொடுக்கிறோம் ராஜேஸ்வரி அம்மாக்கு. நான்கு எழுத்து வார்த்தை, முதல் எழுத்து குரில் தா. குரில் துணை எழுத்து வராது. கடைசி எழுத்து இன்.

0: ஆமா, உங்க குழந்தைகளை வந்து செல்லமா இப்படிதான் கொஞ்சுவீங்க.
1: இல்ல அது வந்து உங்களுக்கு மிகவும் பிடிக்கும், அது
0: பெண்களுக்கு மிகவும் பிடிக்கும்.
1: தங்கமே இல்ல தங்கம்,
0: தங்கம் தங்கம். அடுத்து
1: அடுத்து அழகு
0: அழகு தமிழ் சொல்.
1: கோழினி கோழினி கோழினி
0: குறிப்பு வந்து
1: இது வந்து என்ன சொல்லலாம், ஒரு இனிப்பு வகையை சார்ந்தது, ஒரு வகை இனிப்பு
0: கோல் மாதிரி இருக்கும்.
1: இல்ல
0: இல்ல, இது வந்து கோல் கோழினி
1: என்னோட சொல்லட்டுமா? இது வந்து மாவு சர்க்கரை எல்லாம் சேர்ந்து வெள்ளம் எல்லாம் சேர்ந்து அப்படியே நம்ம அந்த ஒரு இனிப்பு கலந்த ஒரு கலவை.
0: இல்ல கோழினி, நீங்க அந்த பேர்லயே இருக்கு பாருங்க. கோல் வந்து எப்படி இருக்கும், வட்ட வடிவில் இருக்கும், அதே மாதிரி
1: ஒரு இனிப்பு பலகாரம். இல்லனா வந்து கோயில்ல இல்லனா ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் இதுக்கு மேல எனக்கு சொல்ல முடியல.
0: உங்க வீட்டுல ஏதாவது நல்ல காரியம் நடந்தா முதல்ல இதுதான் வாங்கி எல்லாருக்கும் வாயில கொடுப்பீங்க.
1: அடி
0: எல்லாம் எங்கெல்லாமோ போறீங்க. உருண்டை வடிவில் இருக்கும். ஆமா, மஞ்சள்
1: பந்து வடிவில், பந்து வடிவில்
0: மஞ்சள் நிறம்.
1: அது நிறைய நிறத்துல இருக்கு. உலகம் ஒரு ஒரு ஒரு நிமிடத்துல டப்புன்னு சொல்லிருங்க பாக்கலாம். உலகம்
0: நன்றி. நீங்க சொன்னதுல வந்து ஒரு வார்த்தை மட்டும் பிறமொழி, ஜீவன் அப்படிங்கறது வராது உயிர் தமிழ்ல, சரியா? ஜீவன் என்பது வந்து சமஸ்கிருத மொழி, சரியா?
1: நன்றிமா.
0: குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் இதுவரை சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
1: திருக்குறள் சொல்லாடல் நேர்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் நன்றிகள் பல.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேரிமேல் விளை பி செல்வமணி அவர்கள்.
5: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில தனது கனிந்த வாழ்வின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் யார் அப்படிங்கறத அவர் மூலமாவே தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்மா.
6: வணக்கம்.

0: என் பேர் செல்வமணி. பிறந்தது தாராவளா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தெரிமேல்வளாய். என்னுடைய கணவர் பேர் ஸ்ரீ ராஜேந்திரன். நான் வந்து 5ஆம் கிளாஸ் வரை தான் படித்தேன். அப்புறமா எங்கள் வீட்டு வசதியை பொறுத்து எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதனால் பல்லெடுத்து போகல. அப்புறமா வீட்டில் இருந்து தொழில் செய்தேன். டெய்லரிங், துணி அடிப்பேன், அப்புறம் கட்டில் பின்னுவேன், சேர் பின்னுவேன், கூடை பின்னுவேன், பாசியில் உயரில் ஃப்ளவர் ரசெல்லாம் பின்னுவேன், டோர் கட்டன் பின்னுவேன்.
1: அப்போ சின்ன வயசில் உங்களுக்கு கைத்தொழில், உங்களுக்கு கை கொடுத்துருக்கு இல்லையா?
0: ஆமாம்.
1: படிக்கலைன்னா கூட கைத்தொழில் மூலமா நீங்க வருமானம் நிறைய ஈட்டிருக்கீங்க இல்லையா?
0: எஸ்.
1: வீட்டு செலவு கொடுப்பீங்களா அப்படிமா?
0: அம்மா அம்மாட்ட கொடுத்துருவேன். அம்மா நீனே வச்சுக்கம்மால அப்படின்வாங்க. வச்சு ஏதாவது செய்யணா நான் ஆடம்பரமா செலவு பண்ண மாட்டேன். முக்கியமா ஏதாவது பொருள், அக்காலெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்புறம் எங்க அம்மா எல்லா ரூபாயும் எங்கிட்ட தான் தருவாங்க.
1: உங்களுடைய உடன் பிறப்புகள் எத்தனை பேருமா?
0: ஒரு ஆம்பளையும் 5 பொம்பளையும்.
1: 6 பேர் இல்லையா?
0: ஆமா.
1: நீங்க?
0: நான் லாஸ்ட்ல உள்ள
1: கடைக்குட்டி செல்ல பொண்ணு.
0: ஆமா ஆமா, எல்லாருக்கும் செல்ல பிள்ள, இளைய பிள்ளை, எடுப்பார் கை பிள்ளை.
1: அண்ணனுக்கு நீங்க எவ்வளவு செல்லம்?
0: நான் சின்ன பிள்ளைல, அதனால எல்லாரும் லேசா ஒரு தட்டு தட்டிட்டு தான் போவாங்க.
1: சும்மா போகும்போது ஒரு தலையில ஒரு தட்டு,
0: ஒரு தட்டு. அப்புறம் எப்பமா எங்க அப்பா வந்து எனக்கு செல்லமா புடி உருண்டை பிடிச்சு தருவாங்க சாப்பிடுறதுக்கு. எனக்கு தந்துட்டு தான் எங்க அப்பா சாப்பிடுவாங்க. முன்னாடி உருண்டை பெருசா பிடிப்பாங்க எல்லாம், அப்படி தருவாங்க
1: ஒரு கவளம்.
0: ஆமா, அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பான். அதே எனக்கு வயிறு நிறைஞ்சிரும்.
1: பக்கத்துல நீங்க இல்லாட்டியும் அப்பா கூப்பிடுவாரு.
0: கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு சாப்பாடு எல்லாம் தருவாங்க. எங்க வீட்டுல வெள்ளலி, முயல், கிளி, மைனா எல்லாருக்கும் எங்க அப்பா வட்டல சோறு போட்டோன்னா வட்டலதான் முன்னாடி
1: வெண்கல.
0: அதுல ஒவ்வொரு முடியும் ஒவ்வொரு பறவைகளுக்கும் வச்சுட்டு லாஸ்ட்ல எனக்கு ஒரு உருண்டை தருவாங்க.
1: எத்தனை வயசுல உங்களுக்கு திருமணம்மா?
0: 28 வயசுல கல்யாணம் முடிஞ்சு.
1: சரி, கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காருமா?
0: அவங்க சொந்தமா பந்தல் வச்சிருக்காங்க. அப்புறமா நல்லா படிச்சிருக்காங்க, பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க, டிப்ளமா முடிச்சிருக்காங்க. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்காரங்க. புதூர் ஸ்கூல்ல 10th படிக்கும்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க். காலேஜ்லயும் அப்படிதான்.
1: திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய கைத்தொழிலாம் நீங்க செஞ்சீங்களா எப்படி?
0: ஆமா, துணி எல்லாம் அடிப்பேன். இப்ப இடையில வந்து சுகர் வந்து என்ன உடம்ப பாய்ச்சதுனால இப்ப ஒன்னும் செய்ய விட மாட்டாங்க. அப்படியுமே இப்ப 2 கட்டிலு, எங்க அக்காளுக்கு 1 கட்டில் பின்னி கொடுத்தேன், எனக்கு 1 கட்டில் பின்னு.
1: எப்பவும் கட்டில் பின்றீங்க?
0: பின்னு.
1: அதாவது கட்டில் எல்லாம் பனைநாறுல செய்யறீங்களா எப்படிமா?
0: உயரல.
1: பனைநாறுல செய்ய தெரியாது?
0: தெரியாது.
1: முயற்சி பண்ணிருக்கீங்களா?
0: இல்ல, பண்ணல. எங்க அக்காவுக்கு தெரியும்.
1: உங்க வீட்டுல அந்த பனைநார் கட்டில் இருக்கா இப்போ?
0: ஆமா.
1: கட்டில் பின்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாருமா?
0: எங்க அண்ணி. இப்போ ஒரு ஃப்ளவர் ஹவுஸ் பாத்துட்டேன்னா இதை எப்படியாவது பின்னணும்ன்ற அன்னைக்கே உயரம் வாங்கிட்டு வந்து.
1: யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், அதை பார்த்தாலே உங்களுக்கு செய்ய தெரியும்.
0: தெரியும்.
1: ஓஹோ, அந்த அளவு உங்களுக்கு ஒரு
0: டேலண்ட் உண்டு. அப்புறமா உயர்ல பாசில பின்னுவோன்ல வெல்கம் போர்டு.
1: 30-40 வருடங்களுக்கு முன்னாடி எல்லா வீட்லயும் என்ட்ரன்ஸ்ல இருக்கும் இல்லையா?
0: ஆமா. நான் வந்து அதை வந்து பெருசா என் பேர் பி செல்வமணி போட்டு, அப்புறமா ஃபர்ஸ்ட் வெல்கம் பிடிஎஸ் மணி எல்லாம் அப்படின்னு போட்டு, 2 கரைக்கும் தொட்டில பூச்செடி வச்ச மாதிரி அதுல பாசிலியை பின்னி சைடில் வாத்து, மேலே பட்டர்ஃப்ளை அந்த பூவில் வந்து தேன் குடிக்கிற மாதிரி வச்சு அப்படியே பின்னிருக்கேன்.
1: பெரிய வால் பெயிண்டிங் மாதிரி தான் உங்க வெல்கம் போர்டு இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, பெருசா இருக்கு.
1: இது எப்ப செஞ்சதுமா நீங்க?
0: வீட்டுல இருக்கும்போது.
1: திருமணத்துக்கு முன்னாடி?
0: ஆமா.
1: திருமணம் முடிஞ்சோன்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க?
0: எங்க வீட்டுக்கே எடுத்துட்டு
1: வந்துட்டேன்.
0: அதாவது அப்ப வந்து பழைய வீடு இல்ல, பொது வீடு, அதனால அங்க வைக்க முடியாதுன்ட்டு எங்களுக்குன்னு வீடு கட்டின பிறகு கொண்டு வந்து அதுல ஒரு செல்ஃப்ல ஃபுல்லா அப்படி வச்சுட்டேன்.
1: எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி நீங்க அதை செஞ்சது?
0: எனக்கு ஒரு 18-20 வயசுக்குள்ள.
1: 40 வருடங்களுக்கு முன்னாடி நீங்க செஞ்சத இன்னும் பாதுகாத்து அந்த வெல்கம் போர்டு வச்சிருக்கீங்க?
0: வச்சிருக்கேன்.
1: கணவரை பற்றி சொல்லும் போது ரொம்ப ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சியோட பேசுறீங்க. கணவரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அம்மா.
0: எங்க வீட்டுக்காரங்க என்ன அம்மானு தான் கூடுவாங்க.
1: நீங்க உங்க கணவரை எப்படி கூப்பிடுவீங்க?
0: ஐயா அம்பை, இல்லைன்னா எம்மா அம்பை, அப்படியே பழகிட்டான்.
1: உங்க கணவரோட பிறந்தவங்க எத்தனை பேரு? அவங்க கூட உங்களுடைய டேர்ம்ஸ் எப்படி இருக்கு?
0: எங்க வீட்டுக்காரங்களோட பிறந்தவங்க 4 ஆம்பளை 3 பொம்பளை, 1 தங்கச்சி, 2 அக்கா, அப்புறமா 1 அண்ணன், 2 தம்பி. நாங்க எல்லாருமே ஒற்றுமையா தான். நேற்றைக்கும் ஒரு குழந்தை மஞ்சாதி வந்தாங்க என்ன பாக்குறதுக்கு.
1: உங்களுக்கு இப்ப உடம்புக்கு முடியலையாமா?
0: ஆமா, 2-3 வருஷமா இருந்ததுக்கு இப்ப பரவாயில்ல.
1: உங்களுடைய வேலைகளை நீங்க தான் செய்வீங்க?
0: ஆமா ஆமா. எல்லாரும் சொல்லுவாங்க வேலைக்கு ஒரு ஆள் வைக்க கூடாதானே. 2 பேரு தானே அதுக்கு ஒரு ஆள்?
1: வீட்டுல 2 பேர் தான்.
0: ஆமா, நானும் எங்க வீட்டுக்காரங்களா, எனக்கு குழந்தை கிடையாது, அதனால அங்க கடையில
1: உடம்புக்கு முடியும்.

0: இல்லைன்னு சொல்றீங்க. இந்த நேர்முகத்துக்கு நீங்க வரும்போது வந்து பஸ்ல தான் வந்தீங்க.
1: ஆமா,
0: தைரியமா வந்துட்டீங்க.
1: ஏன்னா மனதைரியம் உண்டு, எங்க போனாலும் பயற மாட்டேன். என்ன படிக்கல, அந்த பயம் மனசுல இருக்காது, தைரியமா இருப்பேன்.
0: தைரியம் தான் எல்லாருக்கும் வேணும் இல்லையா?
1: ஆமா,
0: அது முக்கியமா பெண்களுக்கு வேணும்
1: கண்டிப்பா.
0: அதுவும் வந்து
1: நான் மேடையில எல்லாம் பேசிருக்கேன், சுவாமி விவேகானந்தரை பற்றி, ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி எல்லாம்.
0: எந்த வயசுல?
1: 18-19 வயசுல.
0: திருமணத்துக்கு முன்னாடியே பேசிருக்கீங்க?
1: பேசிருக்கேன், எந்த நேரமும் அப்படியே படிச்சுட்டே இருப்பேன். அப்ப வந்து எல்லாரையும் பேச விட மாட்டாங்க, வீட்டுல சிறங்கான பிள்ளைங்களை பேச விட மாட்டாங்க, மேடையில எல்லாம் யாரும் பேச விடாது அப்படின்னு. ஆனா நான் எங்க மாமிகிட்ட இருந்து படிச்சு படிச்சு, எங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, அம்மா 5 மணிக்கே எழுந்திரிச்சு எழுப்பி விடுங்க இருந்தேன்னா எங்க அம்மா எழுப்பி விட்டு படிமாளை அப்படிம்பாங்க. எங்க அம்மா எதுலயும் தடங்கல் பண்ண மாட்டாங்க. எங்க குடும்பக்கார வந்து நீ எப்படி மேடையில பேசலாம் அப்படின்ட்டு சண்டைக்கு வருவாங்க, கள்ளத்துக்கு இறங்கி விடுவாங்க, கீழே இறங்கி
0: அப்படிலாம் சொல்லுவாங்க.
1: ஆமா, நீ மேடையில பேசி பாரு என்ன நடக்கும்னு பாருனா, என்னதான் நடக்கட்டு அப்படின்னு எங்க மாமிட்டே சொன்னேன். ஒரு நாடகத்திலேயே நடிச்சிருக்கேன், ஆரதரின் அகங்காரம் என்ன நாடகம்.
0: என்ன வேடம் உங்களுக்கு?
1: ஆரதர் வேடம். அதுல நாரதரின் பாட்டு ஒண்ணு, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்படி பாடி பிரைஸ் எல்லாம் கிடைச்சு.
0: இது உங்க ஊர்ல நடந்த ஃபங்க்ஷனா வெளியூர்லயா?
1: எங்க ஊர்ல.
0: அப்புறம் உங்களை திட்டினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அந்த
1: ஒன்றும் சொல்ல, வந்து பாராட்டினாங்க.
0: அப்படியா?
1: ஏன்னா படிச்சவங்க எல்லாம் திக்கினாங்க, பேசுறதுல மறந்துடும் அவங்களுக்கு, திக்கி திக்கி பேசினாங்க. நான் மட்டும் அப்படி பேசல, ஃபுல்லா ஒரு சென்டென்ஸ் வர விடல, விடாம அழகா படிச்சுட்டேன். அது எங்க மாமிக்கெல்லாம் ஒரே பெருமை, ஏன்னா அவங்க தானே டீச்சர், அதனால அவங்களுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் திக்காம அழகா பேசிட்டால. இவ்வளவு நான் படிப்பு குறவு தான், ஆனா பேச்சல எல்லாம் நான் திறமையா பேசிட்டேன்.
0: அதாவது திறமைக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை இல்லையா? இவ்வளவு சந்தோஷமா நீங்க சொல்றத கேட்கும் போது எங்களுக்கு இவ்வளவு ஒரு திறமை மிக்கவங்க கிட்டயா நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பெருமையும் எங்களுக்கு இருக்கு. சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி நீ தெரிஞ்சுக்கலாமா?
1: சரி,
0: திருமணமான போது உங்க வீட்டுல கணவரோட உடன்பிறப்புகள் பெண்கள் எல்லாம் இருந்திருப்பாங்க?
1: இல்ல, எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, கொடுத்த 6வது மாசம் தான் எனக்கு கல்யாணம். அப்புறமா அவங்களுக்கு பிரசவம், மத பிரசவம் எல்லாம் நாங்க தான் பார்த்தோம்.
0: நீங்க மட்டுமா உங்களுடைய மற்ற?
1: அவங்க எல்லாம் எட்டி பார்க்க மாட்டாங்க,
0: நீங்க தான் பாத்தீங்க.
1: நான் பார்த்து.
0: அது எப்படிமா திருமணமாயி 6 மாசத்துல அவங்களுக்கு குழந்தை பேரு பாக்குறதுக்கு அளவு உங்களுக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சா எப்படிமா?
1: எங்க அக்கா எல்லாரும் குழந்தை பெற்றிருந்தால பிள்ளை எல்லாம் நல்லா எடுப்போம்ல.
0: உங்க வீட்டுல நீங்க கடைக்குட்டி குழந்தைனால அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்ச அனுபவத்தோட அங்க வந்து பாத்துட்டீங்க. ஏன் நான் பாக்கணும் அப்படிங்கிற எண்ணமே உங்களுக்கு தோணல?
1: இல்ல, நான் பாக்கணும், அவ பார்த்தேன் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன்.
0: தோணவும் இல்ல,
1: தோணாது. எங்க அண்ணி வேற நீங்கன்னா நான் தான் தோல் கொடுத்து, நான் தான் விலை அங்கே நடத்தி கூட்டிட்டு வர்றேன். அப்பந்தான் பிரசவம் இருக்கேன்.
0: ஓ, பிரசவத்துக்கு முன்னாடியே?
1: ஆமா. அப்ப எங்க மூத்த மைனி சங்கடப்பட்டு, எனக்கு மட்டும் ஒருத்தரும் இப்படி கிடையாது, பரவாயில்ல கொடுத்து வச்சவாதான், யாருமே பார்க்க மாட்டாங்களா, அம்மா இல்ல பாத்தீங்களா, அதனால அவங்களெல்லாம் யாரும் கவனிக்க மாட்டாங்க.
0: உங்கள்ட்ட பேசுறது பெருமையா இருக்குன்னு சொன்னேன், ஆனா இப்போ வந்து இன்னும் பெருமையா இருக்குமா இல்லையா? ஒரு வந்து திருமணமான புதிதுல ஒரு பிரசவம் பாக்குறது, அதுவும் நாத்தனாருக்கு பிரசவம் பாக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அதுலயும் வந்து என்ன ஒரு நாத்தனார் வந்து பொறாமப்படுற அளவுக்கு நீங்க பிரசவம் பாத்திருக்கீங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? நீங்க வந்து சுகப்பிரசவத்துக்கு அவங்களை கொஞ்சம் பயிற்சி பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும் இல்ல ஒருத்தங்களுக்கு? நிறைய மாத கற்பிணியா இருக்காங்க, அவங்கள வந்து அமைதியா ஒருத்தர் உட்காரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெரியவங்க என்ன சொன்னாலும் நீங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது சொல்லுவாங்க, நீங்க ஆனா அதையும் மீறி தைரியமா கொஞ்சம் நடந்து.
1: ஆமா, நடந்தாலும் ஒத்தையில போய் நடங்க அப்படின்னு எல்லாம் சொல்லல, அவங்கள பிடிச்சு எனக்கு தோல் மேல கைய போட்டு அப்படிதான்.
0: நீங்க ரொம்ப தைரியசாலி தான்ல. அவங்களுக்கு எத்தனை பிரசவம் பாத்தீங்க?
1: அவங்களுக்கு வந்து 2 பிரசவம்.
0: 2 பிரசவமும் நீங்க தான் பாத்திருக்கீங்க. அந்த குழந்தைங்க இப்ப உங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்களா?
1: ஆ, வருவாங்க. எங்க இளைய அண்ணி கஷ்டப்படுறதுனால எங்க வீட்டுக்காரெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க, ஏதாவது பொருள் இருந்தாலும் அப்படி கொண்டு கொடுக்கும்.
0: கணவரோட சகோதரிக்கு நீங்க தனியா போய் உதவி செய்வீங்க?
1: ஆமா ஆமா.
0: திருமணமான புதிதிலே 2 பிரசவம் பாத்திருக்கீங்க,
1: அப்புறம் 2வது அண்ணியும் 3வது பிரசவம் பார்த்தேன். எனக்கு யாரு பாப்பா யாரு பாப்பான்னுட்டே இருந்தாங்க, நான் இருக்க வேண்டிய நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருந்தே எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன்.
0: பிரசவம் முடிஞ்ச பிறகு
1: கூட்டிட்டு வந்துட்டேன். கூட்டிட்டு வந்து ஒரு 17 நாள்ல பார்த்தேன். எங்க வீட்டுக்காரங்கிட்ட சொன்னேன், ஏதாவது செய்து போடாண்டாமா அப்படின்னு.
0: செய்யறதுக்கு
1: பிள்ளைகளுக்கு போட்டு விடணும்னு எனக்கு ஆசை உண்டு. நானே போய் ஒரு கொடியும் எடுத்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொண்டு விட்டுட்டே வந்துட்டேன்.
0: பிரசவம் பார்த்தது மட்டும் இல்ல, நகை போடணும்.

0: ஒருன்னு ஒரு அக்கறையோட தாய் அன்போட தான் நீங்க அவங்களை செஞ்சிருக்கீங்க இல்லையா, உங்க நாத்தனாருக்கு ஒரு தாயாவா இருந்திருக்கீங்க. இதுல வந்து கொடுத்து வச்சவங்க யாருன்னு எனக்கு சொல்ல தெரியல, உங்க கணவர் கொடுத்து வச்சவரா இல்ல கணவரோடு பிறந்த சகோதரிகள் கொடுத்து வச்சவங்களான்னு எனக்கு தெரியல.
1: எங்க வீட்டுக்காரங்க ஜனர் அக்கா நல்லா பாக்குறாங்க அப்படின்னு.
0: அது வந்து உங்க கணவரோட அக்கா?
1: ஆமா.
0: ஒரு அக்காவுக்கு பிரசவம் பாத்திருக்கீங்க, ஒரு தங்கச்சிக்கு ரெண்டு பிரசவம் பாத்திருக்கீங்க.
1: ஆமா. என்கிட்ட வந்து உன் கைக்கு தங்கம் தான் ஓடணும் அப்படின்னா, இல்ல ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க, அழைச்சிட்டாங்க
0: கணவர்.
1: என்ன இப்படி செய்வானு, ஏன்னா எங்க வீட்டுல நான் சொல்ல மாட்டேன் இல்லையா, ஒரு பெரிய அனுபவம் உள்ளவா தானே பார்க்க முடியும். இதுன்னு சின்ன பிள்ளை இருந்தா நல்லா பாத்துட்டா, கை அப்படி அழுதுட்டாவ.
0: கண்ணீர்லாம் கண்ணீர் வருது கேட்கும் போது, எங்களுக்கும் கண்ணீர் வருது.
1: இப்போ யாமினி ஆண்டேன்னு ரொம்ப பசமா இருக்கிறேன். நீ எங்களுக்கு அம்மைக்கு சமமா நடத்தினல்லாமா, அதனால என்னைக்கும் உன்னிட்ட பாசம் உண்டு, சத்தமும் ஒன்னதான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க மைனி.
0: ஓ, உங்க மைனிட்ட நீங்க கேப்பீங்க ரொம்ப பாசமா இருக்கீங்க ஏன்னு கேப்பீங்க? சரி சரி,
1: சொல்லுவாங்க என்னைக்கும் உனக்கு மேல பாசம் உண்டு, அது என்னைக்கும் குறையாது அப்படிவாங்க. பாக்கம்ல அப்புறம் ஏன் சத்தம் போடுறீங்கன்னு கேட்டா, அங்கதானே சத்தம் போட முடியும்
0: உள்ள இடத்துல.
1: ஆமா,
0: பாசம் உள்ள இடத்துல தானே
1: அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓ, உங்ககிட்ட கோபிப்பாங்க இப்பமும்?
1: ஏதாவது குற்றி சத்தம் போடுவாங்க.
0: இது வந்து கற்பனை கதை மாதிரி இருக்கு, ஆனா இது ஒரு காலத்துல நடந்துட்டு இருந்தது. திருமணத்துக்கு முன்னாடி நீங்க மேடையில எல்லாம் பேசுவேன்னு சொன்னீங்க, திருமணத்துக்கு பின்னாடி மேடை ஏறின அனுபவங்கள் ஏதாவது உண்டாமா?
1: பாட்டுதான் பாடுவேன்.
0: மேடையில பாடியிருக்கீங்க?
1: ஆமா, காந்தி ஜெயந்திக்கு ஃபங்க்ஷன் ஆயிப்பாங்க, அதுல விளையாட்டு போட்டியெல்லாம் சேர்ந்திருக்கேன், பாட்டு போட்டியெல்லாம் சேர்ந்திருக்கேன்.
0: 60 வயசுலயும் நீங்க போட்டிகள் எல்லாம் பங்கேற்று இருக்கீங்க?
1: ஆமா ஆமா.
0: வின் பண்ணிருக்கீங்க?
1: ஆமா.
0: என்னென்ன விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நீங்க பங்கேற்று பரிசு பெற்றிருக்கீங்கம்மா?
1: இந்த தடவை 4 பிரைஸ் எடுத்தேன். முதல்ல மெழுகு திருவு ஏற்றுதல், அப்புறமா பால் விளையாடுதுல, சேர் சுத்துதுல.
0: என்ன விளையாட்டு போட்டி வச்சாலும்
1: சேர்ந்துருவேன்.
0: ஆமா, உங்களால நடக்கவே முடியல
1: எப்படின்னா, அது அப்ப வந்து எங்க அம்மாவை நினைச்சுக்கிடுவேன், எங்க அம்மா காப்பாத்திக்கிட்ட அப்படின்னு.
0: உங்க அம்மாவை நினைச்சிட்டு உற்சாகத்தோட கலந்துக்குவீங்க. கணவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாரா?
1: அவங்க எதுல சேர்ந்தாலும் ஒண்ணு
0: இல்ல, கீழே விழுந்துட கூடாது இல்லையம்மா, சேர் சுத்தும் போதெல்லாம்.
1: நான் இவ்வளவு இல்ல, பயமா இல்ல.
0: இவ்வளவு நேரம் நான் வந்து உங்க கணவர் தான் கொடுத்து வச்சவர் நினைச்சேன், இப்ப பாக்கும்போது நீங்க தான் கொடுத்து வச்சவங்க.
1: ஃப்ரீயா விடுவாங்கல்ல, எங்கேயும் போனாலும் தைரியமா விடுவாங்க. எங்க வேணாலும் என் வீட்டுக்காரு போயிட்டு வருவான், எல்லாத்திலையும் சொல்லுவாங்க, பெருமையா சொல்லுவாங்க.
0: நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகல, ரொம்ப படிக்காட்டியும், நீங்க பரிசு பொருட்கள் வாங்குறதுல மேடை ஏறதுல கிளாடி. இவ்வளவு வயசு ஆனாலும் நீங்க வந்து என்ன போட்டிகள்ல பங்கேற்பீங்க, பரிசு பொருட்களை வாங்குவீங்க, அந்த நம்பிக்கையில இந்த நிகழ்ச்சியில விடைபெறோம்.
1: நன்றி,
0: மிக்க நன்றிமா.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் தேரிமேல் விளை பி செல்வமணி அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: நேரம் 10:46, திரையிசை கேட்கலாம் நேர்களே. முதல் பாடலின் படம் ரோஜா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டிவாழை சாகுபடி அனுபவம், நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஈனாம் திட்டம் குறித்து வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: சந்தால் புரட்சி தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியின்போது உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். சீக்கிய குரு ஹர்கோபிந்த் சாஹிப் பிறந்தநாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் இடையேயான பொருளாதார கூட்டாண்மையை வலுப்படுத்துவது குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கிரீஸ் நாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரோ காக்கோசுடன் விவாதித்தார். பெட்ரோல் டீசல் விற்பனை மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை மத்திய அரசு திரும்பப் பெற்றுள்ளது. வளமையான தமிழகத்தை உருவாக்குவதற்கு நீடித்த பொருளாதார வளர்ச்சி, புதுமை கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் அவசியம் குறித்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மாநகரத்திற்கு வட்டார துணை ஆணையர் திரு அஃப்தாப் ரசூல், நீலாங்கரை நடுநிலைப் பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் ஒன்று பணி இடங்களுக்கான தேர்வுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நில அளவை பதிவேடுகள் துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 78,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை, நீலகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொராக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: நேரம் முற்பகல் 11:02. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101, ஏக்சூர்

நேரம் முற்பகல் 11:08. அழகான நீண்ட நெடிய காற்றின் பயணத்தில் இணைந்துள்ளோம். ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலையில் இது குமரி பண்பலையுடன் கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். திரைப்பாடல்களை கேட்பதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் குமரி பண்பலை 101 கடிதங்கள் மூலமாக பாடல்கள் எழுதி அதை கேட்கறதுக்கு விருப்பப்பட்டு நிறைய நேர்கள் அனுப்பியிருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு யாருடைய பாடல்கள்லாம் வலம் வர காத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

முதல் பாடல் பாசப்பறவைகள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் வந்து விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயர்கள், நாங்கள் தான் இந்த பாடலை கேட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ கேட்டுகிட்டே இருப்பாங்க. இளையான்குடியிலிருந்து இக்பால், சித்திக் திஜா, அப்துல் மஜீது, ரிபாயா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா, இந்த நேயர்கள் தான் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக இந்த பாடல் இப்போது நமது குமரி பண்பலை 101 இல்

0: ஹர்ஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் முற்பகல் 11:15 ஆயிடுச்சு. நேயர்கள் குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில் வந்து கடித வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. கடித வழி நேயர் விருப்ப பாடல்ல அடுத்த பாடல் என்னுடைய பாடலா இருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நேயர் யார்னு கேட்கறதுக்கு முன்னாடி பாடலை சொல்லிடலாமா? தங்கச் சுரங்கம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல். இது நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நேயர் யார் அப்படின்னா சென்னை குன்றத்தூர்ல இருந்து சௌத்ரி பிரகாஷ். இந்த நேயருக்காக இந்த பாடல் நமது குமரி பண்பலை 101 இருக்கு.

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: ஏதாவது தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை வந்து நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல இல்லவே இல்ல, நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு அடிச்சு சாதிச்சு சொல்லியிருப்போம் இல்லையா? இல்ல நான் சொல்லவே இல்ல, நான் வந்து நான் தான் பண்ணேன் அப்படின்னு அடிச்சு சொல்லக்கூடிய நேர்களும் இருப்பீங்க. ஆனா அந்த தப்பை மறைச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அல்லட்டா அன்னைக்கே கூட நம்ம யோசனை பண்ணியிருப்போம், சரி பேசாம அதை ஒத்துருக்கலாமோ, நான் தான் செஞ்சேன் அப்படின்னு, சரி இப்படி தெரியாம சொல்லிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் கூட பண்ணியிருப்போம். அடிக்கடி அதை நினைச்சு நினைச்சு, ஐயோ நம்ம தெரியாம சொல்லிட்டோமே, நான் தான் பண்ணேன்னு அந்த டைமே சொல்லியிருந்தா இவ்வளோ வந்திருக்காதே அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருப்போம். அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய பெண் தோழியரா நீங்கள், அப்போ உங்களுக்காக ஒரு டாபிக் காத்திருக்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி பெண்களுக்கான நேரில் நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேச வரலாம். உங்க வாழ்க்கையில கூட நிறைய சம்பவங்கள் இதனால நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, அதை கூட நீங்க சொல்லலாம். சுருக்கமா சொல்லுங்க, நம்முடைய தோழியர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க, இது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நீங்க இல்லையா அந்த ப்ரோக்ராம்ல. அதனால அதுக்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துறோம், 04652 இணைப்பு எண்ணுடன், 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 இந்த எண்ணையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணிலையும் நீங்க வரலாம். இந்த ப்ரோக்ராமுக்கு அப்புறமா என்ன தப்பு பண்ணாலும் நான் தான் பண்ணேன்னு போல்டா சொல்லலாம். ஆனா என்ன ஒண்ணு தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? பஞ்சதந்திரம் திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் நான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர் லீபுரத்திலிருந்து பி பொன்குமார்.

0: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
2: பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேர்கள் வந்து அருமையான பாடல்களை தந்துட்டே இருக்காங்க. கடித வழி நேர் விருப்ப பாடல்களாக ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச பாடல்கள், அது வந்து நமக்கு பிடிச்ச பாடலா மாறிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாருடைய பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த பாடல் வந்து கைதி கண்ணாயிரம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லைச்சரம்.

குமரி பண்பலை நூற்றாண்டின் நேர்கள் இப்போ நேரம் தெரிஞ்சுக்கலாம். நேரம் இப்போது முற்பகல் 11:33. குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரம் பகுதியில் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கு. நிகழ்ச்சியில உங்களுக்கான நிறைய பொது அறிவு, இப்போ உள்ள பொது அறிவுகள்லாம் நிறைய எடுத்து வச்சிருக்காங்க. அந்த பொது அறிவுக்கான பதில்களை தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்கா, இல்ல நீங்க பதில் சொல்றதுக்கு ஆர்வம் இருக்கா அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோடு இணைய நீங்க காத்திருக்கலாம் இன்று பிற்பகல் 3:02 நிலையத்தில் வந்து தொடர்பு கொண்டு நானும் பொது அறிவுக்கு விடை சொல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் வந்து தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்திக்கோங்க. 0462 இணைப்பு எண்ணுடன் 260 240 என்ற நிலம், 290 722 என்ற நிலம் வரலாம். 890 32 570 39 இந்த அலைபேசி எண்ணிலையும் நீங்க வரலாம். பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி அப்படின்னா ஆர்வத்துல இப்பவுமே நாக்கெல்லாம் கொளருது, நானும் பதில் சொல்லலாம் அப்படிங்கிற ஆர்வம் கூட இருக்கு நமக்கு. நேர்கள் நீங்களும் வெயிட் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சிக்காக. இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களை தொடர்ந்து வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழாவின் வானொலி தொகுப்பு கூட காத்திருக்கு. நமக்கு மறி பண்பலை 101. சுண்டப்பட்டி விளையிலிருந்து பால் பாண்டியன், அசோக் ராஜ், சுகுமாரன் இவர்களுக்காக இந்த பாடல்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
1: மட்டிப்பழம், மட்டிப்பழம் வந்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான பழம். அதுவும் நம்ம சின்ன குழந்தைகளுக்கு வந்து சின்ன வயசில் வந்து மட்டிப்பழம் கொடுப்பாங்க. வீட்டில் பெரியவங்க இருந்தால் சொல்லுவாங்க, வயிற்றுக்கு சரியாகணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து மட்டிப்பழம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வாசமாக இருக்கக்கூடிய பழம், அந்த ஒரு பழம் வீட்டில் இருந்தாலே அவ்வளோ கம்முன்னு இருக்கும் வாசம் இல்லையா. நம்ம ஊரில் வந்து இந்த பழம் ரொம்ப ஃபேமஸான பழம். வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கும் இந்த பழத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுப்போம். அப்படிப்பட்ட மட்டிப்பழம், மட்டி வாழைப்பழத்தில் வந்து எப்படி சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கா? அப்போ கேளுங்க. நமக்கு உபரி பண்பலை நூற்றுவரில் இன்று இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியை நிகழ்ச்சியில் வந்து உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்குது, அதனைத் தொடர்ந்து மட்டி வாழை சாகுபடி அனுபவம் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து வேளாண் நேரலை யார் சொல்கிறாங்க அப்படின்னா, நாவல் காடிலிருந்து எஸ் கிருஷ்ணப்பிள்ளை அவர்கள் ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க அதுல வந்து அந்த விவசாயத்துல வந்து தேர்ந்தெடுத்தவங்களா இருப்பாங்க. அதுல என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அதுல வந்து பூச்சி தாக்குதல் இல்லாம எப்படி அந்த வாழையை வந்து வளர்த்து மட்டி வாழை பழத்தை நம்ம கையில பழமா தரப்போறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அருமையா சொல்ல போறாங்க. நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளுங்க நேர்களே. வீட்லையும் கூட நான் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து மறந்துடாதீங்க. இன்று 7:25 உழவர் உலகத்திலிருந்து மட்டி வாழை சாகுபடி அனுபவத்தை பத்தி சொல்றாங்க. அதனைத் தொடர்ந்து கேட் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனிவர் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி நிகழ் பகுதியில் வந்து அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல் இடம்பெறுகிறது. நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள்ல ஈனாம் திட்டம் தகவல்களை தருகிறார் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள். நிகழ்ச்சி இன்றிரவு 7:25 உழவர் உலகமாக நமது குமரி பண்பலை 101.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் கடித வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு நேயரும் ஒவ்வொரு மாதிரி பாடல்களை தந்துட்டே இருக்காங்க. புதிய பாடல், பழைய பாடல், இப்ப நமக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு அந்த வரிசையில அடுத்த பாடல் வந்து பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல். இந்த பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி காமாட்சிபுரத்திலிருந்து ஏ மாடசுவாமி, இந்த நேயருக்காக இந்த பாடல்.

0: பார்த்து கொஞ்சம் பேச வந்தால் எத்தனை கோபம்,
1: அங்கே பார்த்தது போதும்,
0: பழகிய பின் பிரிவதென்றால் எத்தனை பாவம்,
1: என் பெண்ணுக்கு லாபம்,
0: தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா,
1: தெய்வம் பொய்யும் கூறுமா,
0: கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தோன்றும்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையத்திலிருந்து குமரி பண்பலை 101. நேர்களை நமது குமரி பண்பலை 101 ஐசிசி மகளிர் டி20 உலகக்கோப்பை 2026 தொடரில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டிகள் நேரடி வர்ணனை இடம்பெறும் நேரங்கள் நமது குமரி பண்பலை 101 இன்று மாலை 6:40 முதல் 7:10 வரையிலும், இரவு 8:05 முதல் 9 மணி வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. கடித வழி நேயர் விருப்ப பாடல்களில் அடுத்த பாடல் வந்து உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் லீபுரம் பொன்னுபிஷா.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டிவாழை சாகுபடி அனுபவம், நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஈனாம் திட்டம் குறித்து வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் முற்பகல் 11:53. நேரில் நமது குமரி பண்பலை நூற்றாண்டில் இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரேஸ் அவர்கள். குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள்ல அடுத்த பாடல் வந்து பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டுள்ள நேயர் வெள்ளிச்சந்தையிலிருந்து ரூபா கிறிஸ்டோபர்.

0: குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் இதுவரை குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில கடித வழி நேயர் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். உங்களுக்கும் கடிதம் மூலமா பாடல்கள் விரும்பி கேட்கணும் அப்படின்னா நேயர்கள் நம்ம நிலைய அட்ரஸ் நோட் பண்ணிக்கலாம். அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4. மேல வந்து கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை அதில் எழுதி நம்ம நிலையத்திற்கு அனுப்பி வைக்கலாம்.
1: மனதின் குரலாக,
2: சிரிப்பின் மகிழ்வாக,
1: ஆனந்தத்தின் நிறைவாக
2: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
1: குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்பாக
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: ராஜன் கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் கோ. தொடர்புக்கு 9487222715.
0: குமரி பண்பலை 101 இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சபையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தரேஸ் அவர்கள். 12:55 திரை இசை. பகல் 1 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி என்ற தலைப்பில் பெண் தோழியர் பங்கேற்று பேசும் நேரலை நிகழ்ச்சி. 1:55 திரை இசை, 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று பொது அறிவு பாசறை நேரலை, மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழாவின் வானொலி தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து திரை இசை. மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை. இன்று மாலை 6:40 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டிகளின் நேரடி வர்ணனை இடம்பெறும் நேரங்கள் மாலை 6:40 முதல் 7:10 வரை, இரவு 8:05 முதல் இரவு 9:00 வரை, இரவு 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டி வாழை சாகுபடி அனுபவம் வேளாண் நேரலை பங்கேற்கிறார் நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்கள். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.

ஆதலால் கவிஞர்கள் படைத்த காவியங்கள் இசை வடிவாய் காற்றில் கலந்து இப்போதும் நம்முடன் பயணிக்க தயாராய் குமரி பண்பலை நூற்றொன்றின் மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை. இது 12:40 வரை உங்கள் மனங்களுக்கு ஒரு தாலாட்டு. செஞ்சுருட்டி ராகத்தில் அமைந்த 16 நிலை திரைப்பட பாடல். மனதின் ஒவ்வொரு மூலையிலும் துளியளவும் துள்ளல் குறையாத இளையராஜா அவர்கள் இசையில் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில் கண்ணதாசன் அவர்களின் எதிரும் புதிருமான வார்த்தை வடிவங்களில் 1977 வெளிவந்த இந்த பாடல் இப்போது நம் மனம் நனையும் மதுரமலையில்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: தப்பு பண்ணா தண்டனை உண்டு, தண்டனை உண்டோ இல்லையோ தப்ப ஒத்துக்கிடக்கூடிய மனப்பான்மை வேணும் நமக்கு. ஆனா வந்து தப்பு பண்ணா உடனே நாம சொல்ற விஷயம், இது நீ தான் பண்ணியா, நீங்க தான் பண்ணீங்களான்னு யாராவது கேட்டானா, சிலர் வந்து பெரிய மனசோட நான் தான் அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம். சிலர் வந்து என்ன சொல்லுவோம், நாங்க பண்ணவே இல்லைன்னு கடைசி வர அடிச்சு சாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நிறைய தியாகங்களை பண்ண வேண்டியது இருக்கும். நம்ம பண்ண அந்த தப்பை மறைக்கிறதுக்காக நம்ம சொன்ன போய் நிறைய தியாகங்களுக்கு நம்மளை இடம் கொடுக்க வைக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாம், அந்த தப்பை வந்து ஒத்துருக்கலாமே, நம்ம அப்பவே இது நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கலாமே அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய பெண் தோழியராக இருந்தால் கண்டிப்பாக வாங்க 1-10. ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சிக்கு டாபிக் என்ன அப்படின்னா, தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பெண் தோழியர் பங்கேற்று பேசலாம். இதுக்கான தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துறோம், 260-240 அப்படிங்கிற எண்ணும், 290-722 என்ற எண்ணும் இருக்கு. இதுக்கான இணைப்பு எண் 0465-2 890-32-570-39. இது வந்து மொபைல் எண். வாங்க நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. இனிமேல தப்பு பண்ணா நான் தான் பண்ணேன்னு போல்டா சொல்லக்கூடிய அளவுக்கு பேசுங்க. Join us with your best friend Kumari FM 101. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க வெளியூர் போனாலும் உங்க ஃப்ரெண்ட நீங்க கூடவே வச்சிருக்கணும் நினைக்கிறீங்கன்னா, உங்க மொபைல் எண்ணில் மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு அதுல கூட நம்ம நாகர்கோவில் குமரி FM 101 எப்பவும் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் இப்போது 12:17. மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். இன்னைக்கு தேரல் சுவையில கொஞ்சம் துள்ளலான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கோம். இந்த பாடல் 1979 வெளிவந்த ரோசாப்பூ ரவிக்கிக்காரி திரைப்பட பாடல். இளையராஜா அவர்களின் இசைக்கு கங்கை அமரன் அவர்களின் அற்புதமான கற்பனை வரி வடிவங்கள், மலேசியா வாசுதேவன் சிவகுமார் குரல்களில் பாடல், திரையில் இயற்கை காட்சிகளில் அபிதோடி ராகத்தில் அற்புதமாக படமாக்கப்பட்டவை. இன்றும் நம்மில் இசையால் படமிட நம் குமரி பண்பலை 101 இல்

0: ஊருக்கு விரசாக திரும்பணும், வெகு தூரம் நடக்கணும், வேகமா வாடா. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க, முன்னாடி

0: நெஜமாக வருவேங்க. நெஜமாக வருவேங்க. வயசான மனுஷங்க வாயார மனுஷார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய், ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தோட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

காளைய முட்டி பார்க்க போறேன். வெக்கல வெக்கல வெக்கலையோ கொழுந்து வெக்கலையோ சின்ன சின்ன கொழுந்து வெக்கலையோ வண்டி சோல செம்பட்டண்ணா வித்து வர பொங்கட்டதா எல்லாம் சோறா போய் எல்லாம் சோறா நடந்து

நேரம் 12:23. குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து நேர்கள் மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரல் இசை நிகழ்ச்சியில் சற்று துழலான திரை இசை பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். 1980 வெளிவந்த ஜானி திரைப்பட பாடல் சிந்து பைரவி ராகத்தை அடிப்படையாக கொண்டே SP பாலசுப்ரமணியம் அவர்களின் துடிப்பான குரலுக்கு இசை இளையராஜா அவர்கள். பாடலின் ஆரம்ப இசைக்கு ஏற்ப திரையில் கத்தரிக்கோல் ஒன்றை அசைத்து படமாக்கி இருப்பார் டைரக்டர் மகாதேவன் அவர்.

0: வாரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டிவாளை சாகுபடி அனுபவம், நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள்.

நேர்களே, இப்ப வந்து சமீபமா இப்ப வந்து நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கு யோகா. யோகா செய்யணும், கண்டிப்பா யோகா செய்யணும். எப்படி எல்லாம் செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம், உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறதுல யோகாவும் முக்கிய பங்கு தருது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வர்றோம் இல்லையா. அதுல குறிப்பா இன்னைக்கு மதியம் 12:50 நமக்கு மறுபான்பலை 101 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரேஸ் அவர்கள். அது என்ன சேர் யோகா, சேர்ல இருந்தே யோகா பண்ணலாமா அப்படின்லாம் ஆலோசனை வருது இல்லையா. கண்டிப்பா கேளுங்க நிகழ்ச்சியை இன்று 12:50 உங்க சந்தேகங்களுக்கு ஆன்சர் அதுல இருக்கு. நேரம் 12:30. உங்கள் டேரங்களில் ஹாப்பியா ஜாலியா ஜேர்னியில இருக்கிறது ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை.

குமரி பண்பலை நூற்றொண்டிலிருந்து நேயர்கள் மனம் நினையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரல் இசை நிகழ்ச்சியில கொஞ்சம் துள்ளலான இசை பாடல்களை கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் 1979 வெளிவந்தாலும் இன்றும் நிறம் மாறாத சிவரஞ்சனி ராகத்தை அடிப்படையாக கொண்ட நிறம் மாறாத பூக்கள் திரைப்பட பாடல். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் எழுதிய பாடல் வரிகள் இளையராஜா இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில். கோபம் கொண்ட வார்த்தை வடிவங்கள் ஆனாலும் இனிய நினைவலைகள்.

மனம் நனையும் மதுரமலையில் நிறைவான பாடலாக 1978 வெளிவந்த பிரியா திரைப்பட பாடல். ஹம்சத்வனி ராகத்தை அடிப்படையாக கொண்ட பாடல் இது. இந்த பாடல் பி. சுஷீலா அவர்கள் குரலில், இசை இளையராஜா அவர்கள், வரிகள் பஞ்சு அருணாச்சலம்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் இதுவரை தேரல் சுவையில் சாரலிசை இத மனம் நனையும் மதுரமலை நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் நான் கலைமகள் பாலசுப்ரமணி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்தர் த்விவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா மாநிலம் ஹிசாரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மண் உரம் தொடர்பான தகவல்களை அளிக்கும் கைபேசி செயலியை உருவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மண் வளத்திற்கு ஏற்ப உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளை அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை விவசாயத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எல்னினோ காரணமாக மழை பொழிவு இயல்புக்கு குறைவாகவே இருக்கும் என்பதால் விவசாயிகள் பாதிக்கப்படாமல் இருக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். சர்வதேச நாடாளுமன்ற தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடாளுமன்றத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்ற பின் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். சுதந்திரமான மற்றும் வலுவான நாடாளுமன்றத்தால் மட்டுமே ஜனநாயகத்தை பேணிக்காக்க முடியும் என்று அவர் கூறியுள்ளார். தேசிய ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், அரசியல் சாசன அடிப்படையில் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரிமைகள் கிடைப்பதற்கான தளமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக அவர் தெரிவித்துள்ளார். சட்ட மசோதாக்களை இயற்றுவதற்கான இடம் மட்டுமன்றி அரசின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் இடமாக நாடாளுமன்றம் விளங்குவதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே யுபிஐ பணப்பரிமாற்றத்திற்கான சேவையை யூரோ வங்கி தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பணப்பரிமாற்றக் கழகமும் யூரோ வங்கியும் இணைந்து செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவித்தார். கிரீஸ் நாட்டில் இந்திய நுகர்வோர் யுபிஐ பணப்பரிமாற்ற செயலி மூலம் உடனடியாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். யுபிஐ மூலம் பல்வேறு நாடுகளில் செயல்படுவது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பொருளாதார திட்டங்களை உலக நாடுகள் ஏற்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சந்தால் புரட்சி தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உள்ளிட்ட தலைவர்கள் இந்த புரட்சியில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பழங்குடியின மக்களின் வீரமும் தியாகமும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரத்திற்காக போராடிய சிந்தோ, கான்ஹு, சாந்த், பைரவ் உள்ளிட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகிகளை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார்.

0: வளர்ச்சிக்கு எதிராகவும் நிலம் நீர் மற்றும் வனப்பாதுகாப்பிற்காக சிந்தோ கான்ஹூ தலைமையில் இந்த சந்தால் ஹூல் போராட்டம் தொடங்கப்பட்டதாக திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மங்களூரு அருகே கடலில் தத்தளித்த 6 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் இந்திய கடலோர காவல் படை வெளியிட்டுள்ள பதிவில் கடலோர காவல்படை கப்பலான சாஷே இந்த மீனவர்களை மீட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனவர்கள் மங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக பதவியேற்க உள்ள ஜெனரல் உபேந்திர த்விவேதி தமது ராணுவ தளபதி பதவியிலிருந்து விலகும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். 40 ஆண்டுகளாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது பெருமிதம் அளிப்பதாக உள்ளதாக கூறினார். தேசிய பாதுகாப்பில் இந்திய ராணுவத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்திய ராணுவம், இந்திய கடற்படை, இந்திய விமானப்படை ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திர த்விவேதி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டப்பணி தொடங்கியுள்ளது. இம்மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காதுகுறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் வளர்க்கப்பட்டு வரும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது குறி எண் பதிவு செய்து அதன் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. மாவட்டத்திலுள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு சதவீதம், உரிமையாளர் பதிவு, பெயர் மாற்றம் செய்து பதிவு செய்தல் போன்ற பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும் தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு ஆகிய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த திட்ட இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும் போது உரிமையாளரின் அலைபேசி எண், ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து விவசாயிகளின் அலைபேசிக்கு வெளியாகும் ஓடிபி எண் மூலம் கால்நடைகளின் முழு விவரமும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல், கால்நடைகள் விற்பனை ஆகியவை மேற்கொள்ளப்படும் போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இந்த பணிக்காக மாவட்டத்தில் கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்பு துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ரோபர்ட்ஸ் பெடரல் ரிசர்வ் வங்கி ஆளுநர் லிசா குக்கை நீக்குவதற்கான முடிவை தடை செய்துள்ளனர். அந்நாட்டு அரசியல் சாசன சட்டத்தின் பாதுகாப்பு இருப்பதால் அவரை நீக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. 1913 ஆண்டில் அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி தொடங்கியதற்கு பின் எந்தவொரு அதிபரும் வங்கி ஆளுநரை நீக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் திரு அண்டோனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்ததாக தாலிபான் செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் அமைதியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஐரோப்பிய யூனியன் இரு நாடுகளையும் கேட்டுக் கொண்டுள்ளது. மிசோரம் மாநிலம் வளர்ச்சியடைந்து வருவதாக முதலமைச்சர் திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். மிசோரம் அமைதி ஒப்பந்தத்தின் 40th ஆண்டு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநிலத்தின் நிலையான வளர்ச்சிக்கு அமைதி மிகவும் முக்கியமானது என்று அவர் கூறியுள்ளார். மிசோரம் தற்போது சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்வதாக திரு லால்து ஹோமா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் சில மாவட்டங்களில் உள்ள பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. கௌதம் புத்தா நகர் மாவட்டத்தில் 8 வகுப்பு வரை காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கூறியுள்ளார். பீலிபீட் மாவட்டத்தில்

காலை மணி 7:30 முதல் 11:30 வரை வகுப்புகள் நடைபெறும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிக வெப்பத்திலிருந்து மாணவர்களை பாதுகாக்கும் வகையில் பள்ளிகள் செயல்பட வேண்டும் என்று உத்தரப்பிரதேச அரசு பள்ளி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இப்பிரிவில் இந்திய அணி 4 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப்

நான்கு தங்கம் ஒரு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் ஃப்ரீ ஸ்டைல் அணி மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில், பராகுவே, மொரோக்கோ அணிகள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட வேளாண் துறையின் வளர்ச்சி இன்றியமையாதது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதில் நாடாளுமன்றத்தின் பங்கு இன்றியமையாதது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்ரிவேதி தெரிவித்துள்ளார். அமெரிக்க பெடரல் ரிசர்வ் வங்கியின் ஆளுநரை நீக்குவதற்கான அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் முடிவுக்கு ஒப்புதல் வழங்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நலமாய் வாழ்வோம்.
1: சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா திரேஸ் அவர்கள்.
2: இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள், படியேற முடியவில்லை, மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடதுபுறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி, அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு, பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால் வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதனோட வேறு சில காரணங்கள் நீரழிவு நோய், வைட்டமின் B12 மற்றும் போலிக் அமிலம் குறைபாடு, நரம்புகளில் ஏற்படும் விபத்து அல்லது அழுத்தத்தாலும் மற்றும் வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளாலும் இந்த பெரிஃபரல் நியூரைட்டிஸ் பிரச்சனை வருகிறது. இதற்கான சிகிச்சைகள் என்று பார்த்தால், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்கு வாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி, நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது.

0: எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கிவிட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை, அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி. இது உதவும்.
1: சேர் யோகா குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா த்ரேஸ் அவர்கள்.

காற்றின் அலைகளில் தவழ்ந்த நேயர்களின் இதயங்களிலும் செவிகளிலும் ஒலிக்கும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 12:55 ஆகிவிட்டது. அடுத்தது ஒரு திரைசை நீங்க கேட்க போறீங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகிய தீயே அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக

0: நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
5: புன்னகையாய்
6: தேனூரும் பூந்தோட்டமாய்
5: என்றும்
6: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
7: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்பவே பிடிக்கும். செய்தி தெரியுமா? செய்தி தெரியுமா கேட்பதற்கு முன்,
8: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
7: செய்தி தெரியும் ஆரம்பமாயிடுச்சு. இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி அப்படின்னா, இன்னைக்கு வந்து சர்வதேச சிறுகோள் தினம், அதனால அதை பத்திய செய்தி. ஆண்டுதோறும் June 30, அதாவது இன்னைக்கு இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது சர்வதேச சிறுகோள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. சிறுகோள்களால் பூமிக்கு ஏற்படும் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், எதிர்காலத்தில் விண்கற்கள் மோதினால் அதை தடுக்கும் முறைகள் குறித்தும் விவாதிக்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச சிறுகோள் தினம் பற்றிய முக்கிய தகவல்கள் என்னென்ன, அதோட வரலாறு மற்றும் பின்னணி என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். 1908 June 30 அன்று ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் நிகழ்ந்த துங்குஸ்கா நிகழ்வு வரலாற்றில் மிக மோசமான விண்கல வெடிப்பாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வின் நினைவாகவே இந்த நாள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. December 2016 ஐக்கிய நாடுகள் பொதுசபை இதற்கான அதிகாரப்பூர்வ தீர்மானத்தை நிறைவேற்றியது. விண்வெளி ஆராய்ச்சி வந்து சிறு கோள்களை கண்டறிதல் மற்றும் பூமிக்கு அருகில் உள்ள பொருட்கள், அதாவது நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றிய தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது இதனுடைய முக்கிய நோக்கமாகும். இன்னைக்கு வந்து சர்வதேச சிறுகோள் தினம், அதனால அதை பற்றிய செய்தி தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நேர்களே, உங்களுக்கு ஒரு பாடல் காத்துட்டு இருக்க. அஞ்சான் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே. நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி ஆரம்பமாயாச்சு. குமரேபம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேன்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷாக குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். அப்படியே நேரம் 1:10 ஆகிவிட்டது. இன்றைக்கு வந்து என்ன டாபிக்? நம்மளுடைய பெண் மணிகள், முத்து மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்றைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படின்ற நேரில் நிகழ்ச்சியில் பெண் மணிகளே, முத்து மணிகளே, நீங்கள் என் கூட பேச போகிறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602404, அதுக்கப்புறமா 2907722 இணைப்பு என்றிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 0462 ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 8903257309. இன்னைக்கு வந்து டாபிக் ஒரு முறை கூட நம்ம சொல்லிடலாம், தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படின்ற நேரில் தான் நீங்க என் கூட பேசுங்க. நம்மளாம் வந்து தவறு செய்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் என்ன தவறு செஞ்சிட்டோன்னா, நான் பண்ணலப்பா, இல்லப்பா, இதெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இல்லைங்க, ஆமாம், நான் இது பண்ணிட்டேன், வேற வழி இல்லை, நான் இதை செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியோட முடிச்சுப்பாங்க. அது வந்து நல்ல குணம் இல்லையா? நீங்க எப்படி, நீங்க வந்து தவறை மறைக்க முயல்வீங்களா இல்ல ஒப்புக்கொள்வீங்களா, எப்படிதான் நீங்க வந்து இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நீங்க என் கூட பேச போறீங்க. இதான் நம்மளுடைய தோழிகள்லாம் பயங்கரமா கியூ கட்டி வந்துட்டு இருக்காங்க. முதல் தோழி என்ன பேசுறாங்க கேக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: தெரியவில்லை, விஜயா பேசுறேன்
0: மேடம். வெல்கம், பேசுங்க
1: மேடம். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 100 பொய் சொல்றதை விட ஒரு உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வதே சாலச் சிறந்தது.
0: உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்வது,
1: அப்படிதான். ஒரு பொய்ய நம்ம சொல்லிட்டோம்னா அது நிம்மதி இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தும்.
0: அது என்ன தெரியுமா, ஒரு பொய்ய சொல்றதுக்கு 10 பொய் சொல்றது, அந்த 10 பொய்ய சொன்னதெல்லாம் மறந்து போய் திருப்பி உண்மையே சொல்லிருவாங்க நிறைய பேர். சொல்லுங்க.
1: அதனால என்னன்னா, நம்ம வந்து உண்மையை பேசணும். என்ன ஒண்ணு என்னன்னா, சிறு குழந்தைகள் இருக்க இடத்துல கண்டிப்பா நம்ம பொய்யே பேசக்கூடாது. குழந்தைங்களும் அதே இது மாதிரி பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்க அறியாம ஒரு பொருளை கீழே போட்டு உடைச்சிருவாங்க, ஆனா உடனே நம்ம கம்படுத்த அடிக்க கூடாது. அது பயந்து நிக்கும் போது நம்ம சரி விழுந்துட்டா ஒண்ணு இல்லப்பா வாணி நம்ம அணைச்சோன்னு வைங்க, அணைச்சிக்கிட்டு அடுத்த நேரம் அதை சொல்லி கொடுக்கணும், இதை கவனமா கையாளன்னு சொல்லி கொடுத்தா அந்த குழந்தை ஒரு தப்பு செய்தாலும் நம்மகிட்ட ஓடி வந்து சொல்லும், அம்மா நான் கீழே போட்டேன் உடஞ்சிட்டேன்னு. நம்ம ஒரு அடி கொடுத்தா அது அதை மறைக்கும், ஒன்ன மறைச்சு ரெண்ட மறைச்சுன்னு கடைசியில பெரிய இதாயிரும். அதனால நம்ம தான் முதல்ல முன்னோடியா இருந்து வழி நடத்தணும்.
0: அதனால நம்ம வந்து தவறை மறைக்க முயல்வதை விட அப்படியே ஆமாப்பா நான் பண்ணிட்டேன்பா அப்படின்னு ஒப்புக்கொள்ளணும் இல்லையா?
1: அதாவது நான் நிறைய இடத்துல உண்மையை பேசிதான் மேடம் நிறைய இடத்துல மாட்டிருக்கேன்.
0: உண்மையை பேசி மாட்டினாலு நீங்க கடந்து போயிருப்பீங்க. ஓகேமா, சூப்பர். ஓகே, அருமையா பேசிட்டீங்க. முதல் நேரம் வந்து முதல் தோழியாக வந்து சூப்பரா பேசிட்டீங்க. நன்றிமா.
1: நன்றி மேடம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் அப்படியே சூப்பர் ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்க. நேரம் 1:14 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி யார் என்று கேட்கலாமா? வணக்கம். வணக்கம், டபுள் வணக்கம். யார் இந்த வணக்கத்துக்குரிய தோழி?
3: சிதம்பரம் போனியிலிருந்து சுமதி பேசுறேன்.
2: பேசுங்கம்மா, பேசுங்க.
3: தப்பு ஒத்துக்கிறதுதான் நல்லது. அதுல ஒரு நேரம் தப்பு செஞ்சுட்டா பரவாயில்ல.
2: அழகா பேசுறீங்க, அருமையா பேசுறீங்க, ஆனா சிக்னல் இல்லையே.
3: பத்து வயசுல பசங்க ஒரு பக்கத்து வீட்டுல பக்கத்துல படிக்கிற பையன் ஒரு லப்பர் அலி ரப்பர் எடுக்கிறதுக்கும், 40 வயசுல நான் ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த பிள்ளைய தெரியாத புள்ள, சின்ன புள்ள அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா 40 வயசுல அதே தப்ப நான் பண்ணனா? இது தெரிஞ்சுதான். அப்போ வந்து நம்ம தப்ப நம்ம மன்னிப்பு கேட்டுட்டோம். ஆனா அதை என்ன கேட்டா என்ன சொல்றேன்னா, அதை எடுத்துக்கணும். இனிமே இந்த தப்ப இவங்க செய்ய மாட்டாங்கன்னு நம்பணும். ஆனா அதே பார்வையிலையும் மத்தவங்க பாக்க கூடாது அவங்கள. அது இன்னும் ஏன்டா ஒத்துக்கிட்டோங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கரெக்டாவா? அதனால நேர்மையான ஒத்துக்கணுமா. தப்புங்கிறது பிளான் பண்ணி யாரும் பண்றது இல்ல, தச்சையெல்லாம் நடக்கிறது. ஆனா ஒத்துக்கங்க,
2: அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா இப்ப ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க, அதே மன்னிச்சுட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன், அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா திருப்பியும் அதே தப்பை தொடரும் பொழுது
3: கூடாது. அதுதான் அந்த இடத்துல முக்கியம். அந்த அவங்க மன்னிச்சதுக்குடைய பெரிய இதுவே வந்து நம்ம அந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாது. நம்ம நினைச்சு
2: திரும்பிடணும்,
3: நம்மளை கொண்டு போறது.
2: கண்டிப்பா.
3: நன்றிமா.
2: நன்றிமா, சூப்பரா பேசுனீங்க.
0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: தவறை மறைக்க முயல்வதை விடாது ஒப்புக்கொள்வது சிறந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றாங்க. யார் என்று கேட்கலாம்? வணக்கம். வணக்கம்மா, யாரும் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நீர்வாடியிலிருந்து இப்ராஹிமா பேசுறேன்.
2: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கோம்.
2: சொல்லுங்கம்மா.
5: தவறு என்பது
2: தவறு செய்வது தவறு.
5: நம்ம தவறு செய்வது வந்து நம்ம தெரியாம வந்து வர்றதுதான் தப்பு. வந்து நம்ம திட்டமோடு செய்யறதுதான் தப்பு. அதனால தவறி ஒரு வார்த்தை வந்தாலும் சரி,
2: தவறுன்றது வந்து தவறு செய்யறது, தப்பு வந்து திட்டம் போட்டு செய்வதா? ஓஹோ,
5: ஓ ஒரு பாட்டுல கூட வரணும் மேடம். தவறு என்பது தவறு, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வரந்த பார்க்கணும். ஒரு வார்த்தை நினைக்க மாட்டோம், ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல நினைப்போம், ஒரு வார்த்தை வந்தோம். அப்ப நம்ம அது தெரியும், நான் வேற ஒண்ணும் சொல்ல நினைச்சோமா, தெரியாம இந்த வார்த்தை வந்துட்டு உங்ககிட்ட டக்குன்னு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறது தப்பே கிடையாது. ஏன்னா வாய் தவறி வரும் வார்த்தையும் கை தவறி வந்து பாத்திரமும் அது வந்து எதாச்சியா நடக்குது, நடக்கிறது கிடையாது.
2: ஆனா நிறைய வீட்டுல வேணும்னே போட்டு உடைப்பாங்களே,
5: அது தப்பு. அது தவறு கிடையாது, அது தப்பு. அதனால அது மன்னிப்பு கேட்கல, தப்பே கிடையாது. மன்னிப்பு கேட்பவன் மனிதன், மன்னிப்பவன் மா மனிதன்.
2: சூப்பர், அருமை.
5: இதாச்சுன்னா கண்டிப்பா அது மன்னிப்பு கேட்டுருந்தா அப்படின்னா அந்த குடும்பங்கள்ல ஒரு இணக்கமான ஒரு வாழ்வு, ஒரு நண்பர்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப், தோழர் தோழி இருப்பாங்க, ஏதாவது சொல்லிடுவோம், வாய் தவறி வந்துடும்.
2: ஓகேம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. தோழிகள்லாம் பயங்கரமா சூப்பரா பேசிட்டு இருக்காங்க. தவறை மறைக்க முயல்வதை விட அதை ஒப்புக்கொண்டிருந்தோம். ஆமாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒப்பு கொண்டிருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம தோழிகள்லாம் சூப்பரா பேசிட்டு இருக்கிறாங்க. கூடவே நம்ம ஒரு பாடலை கேட்டுவிட்டு அப்படியே மீண்டும் இணையலாம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேர்களுக்கு நினைவுபடுத்திடலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதர நிகழ்ச்சி மறவாது கேட்பேன் நேர்களே. நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 1:24 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி. எப்படி எப்படி அப்படி அப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, சூப்பரா பேசிட்டு

0: இருக்கீங்கம்மா, பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறீங்கம்மா. நீங்கள் எங்கே இணைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. இது உங்கள் ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம்,
1: நான்
0: பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரொம்ப நல்லா இருக்கேன். காலையிலயும் கேட்டீங்க, இப்ப கேக்குறீங்க, சூப்பரா இருக்கிறேன்.
1: கேக்கல,
0: சரி, இன்னைக்கு வந்து
1: மறந்து போச்சு.
0: அப்படிங்களா?
1: இப்ப வந்து சின்ன படிக்கும் போது
0: நீங்க வந்து இங்க பேசும்போது கரெக்டா சிக்னலை பிடிச்சிட்டு தான் நீங்க பேசணும், கரெக்டா பேசணும். தவறை மறைக்க முயல்வதை விட ஒப்புக்கொள்வது வெற்றி அப்படின்னு இப்ப பேச போறீங்க.
1: சின்ன வயசுல
0: என்ன தெரியுமா, நீங்க வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கீங்க. ஸ்கூல்ல படிக்கும் போது என்னமோ அடிக்கவே இல்ல, அடிக்கவே இல்ல, அதுதான் கேக்குது, வேற ஒண்ணுமே கேக்கல எங்களுக்கு. மன்னிக்கவும், உங்களுடைய இணைப்பு வந்து சரியாக இல்லை, மன்னிக்கவும். ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல படிக்கும் போது ஒருவேளை பக்கத்துல இருக்கிறவங்களை யாரையும் அடிச்சிருப்பாங்க போல, நான் வந்து டீச்சர் கிட்ட நான் அடிக்கவே இல்லை, அடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதாகவும், டீச்சர் வந்து கம்பை கொண்டு வந்தோன்னா, ஆமா நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நேர்களே, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த தொழில் என்ன பேசுறாங்க கேக்கிட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க மேம்?
0: சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க சிரிக்கும் பொழுதே நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படினு தெரியுது.
2: வடக்கு போன சவரே மாதிரி மேம்.
0: பேசுங்க.
2: நாம நம்ம செய்த தப்ப திரும்ப திரும்ப நம்ம அதை மறைக்கிறதுக்கு சொல்லி சொல்லும் பாருங்க. அதுதான் பெரிய தப்பே.
0: மாட்டிப்பாங்க எப்படினாலும். இந்த பொய் பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்க எப்படின்னா, ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக 10 பொய் சொல்லுவாங்க. அந்த 10 பொய்ல கண்டிப்பா உண்மை என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
2: ஆமா, இதே உண்மை இல்ல, திரும்ப திரும்ப இவங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு அதே நம்ம
0: கண்டுபிடிச்சிருவோம்.
2: ஆனா நம்ம அத தெரியாம நான் பண்ணிட்டேன், நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம மன்னிப்பு கேட்க
0: மாட்டீங்களா
2: மேம்? அது அந்த இடத்துல அப்படி ஒரு அமைதியே வந்துடும். ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தா கூட
0: நான்
2: தெரியாம பண்ணிட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம அமைதியா கேட்டோம்னா அந்த இடமே ஒரு அமைதி தெரியும் மேம். எதுக்கு நான் வீட்டுல பையன் கிட்ட சொல்லி கொடுப்போம் மேம், ஒரு தண்ணி ஒரு பையன் தட்டி போடுறான் என் பேரை, அப்ப என்ன சொல்லுவான், சும்மா தங்கச்சி தட்டி போட்டான்னு சொல்லுவான். அம்மா அடிப்பாங்க நீ, அப்ப நான் என்ன சொல்லு, அப்ப சொல்லக்கூடாது, அம்மா நான் தான் தெரியாம பண்ணிட்டேன், என் இப்படி பண்ண மாட்டேங்க, அவனும் எடுத்து சொல்லணும், இப்படி போய் சொன்னீங்கன்னா அம்மா அவனை அடிப்பாங்க, அதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் மேம். ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கே நம்ம சொல்லி கொடுத்தாதான் அதுங்க போற இடத்துலயும் ஒரு தப்பு தெரியும் மாதிரி. அம்மா
0: இன்னைக்கு வந்து இணைப்பு வந்து எல்லாருக்கும் சரியாக இல்லாமல் இருக்கிறது, தெளிவாக கேட்கவில்லை. ஆமா, நீங்க நாளைக்கு டவரை பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு கரெக்டா டவர் கிட்ட நின்னுட்டு தான் பேச போறீங்க. ஆமா, ஓகே, நான் எங்களுக்கு கிடைக்கும், நாங்க ஒரே இடத்துல தான் நிக்கிறோம், நீங்க இருக்கிறோம், நீங்க நீங்க வந்து கரெக்டா வந்து பேசணும். ஓகேவா? நன்றி. அடுத்த தொழில் என்ன சொல்றாங்க கேக்கலாம். வணக்கம். பேசுங்கம்மா, பேசுங்கம்மா, பேசுங்க, சிரிச்சுட்டே அப்படியே பேசுங்க.
3: அந்த நெஞ்சம் வந்து ஒரு நேரம் நிம்மதி கிடையாது, எந்த நேரம் ஆனாலும் அதே யாரு, இப்ப நம்ம ஒரு நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்தாலும் அவங்க மனசுல அவங்க குச்சத்தை வச்சுட்டு அவங்களுக்கு மேல குறுகுறு நிப்பாங்க. அதே நேரத்துல பிள்ளைகளை கொஞ்சம் பிள்ளைகள் தப்பு செய்யும் போது பிள்ளைகளை நம்ம திருத்தி வளர்க்கணும். இது இப்படி செய்யக்கூடாது, இந்த ஒரு மனநிலை அது அன்பா சொல்லணும், அதை நான் அடிச்சு திட்டி அது அழகு அதுக்கு

0: அதுல எனக்கு அது அன்பா செய்ய நேரத்துல அது அன்பா கேட்கும். அதே நேரத்துல அந்த தப்பு பெரியவங்க செய்தாங்க, பெரியவங்க அடிக்க முடியுமா? முடியாது. அவங்கள்ட்ட அது அன்பான சொல்லி நம்ம திருத்தினா அவங்களாட்டு திருத்தி மன உணர்ந்து நடந்து வரணும். அம்மா அதுதான் சுகுற்றத்தை ஒப்புக்கொள்ளியது.
1: முடிச்சிட்டீங்க ராஜேஸ்வரி அம்மா, சீக்கிரமா நான் இன்னைக்கு வந்து சீக்கிரம் முடிச்சிருங்க ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீங்க முடிச்சிட்டீங்க. சூப்பர், ஓகேம்மா, நன்றி.
0: நன்றி அம்மா, நன்றி.
2: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 1:30 ஆகிவிட்டது. இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தவறை மறைக்க முயல்வதை விட அதை ஒப்புக்கொள்வது சிறந்த வெற்றி. அப்படி தானே, இது உங்கள் நேர்மையையும் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு வளரக்கூடிய ஒரு முதிர்ச்சியையும் காட்டுகிறது. அப்படி தான் சொல்லணும். கண்டிப்பாக நிறைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒத்துக்கிட்டா ஐயோ சாரி மன்னிச்சுக்கோங்க நான் அந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஒப்புக்கொள்வாங்க. ஆனால் அந்த ஒப்புக்கொள்றதன் மூலமாக நீ இதை பண்ணிட்டல, நீ இதை பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சண்டையும் வரும். அப்படி தானே, அப்படி இல்லாமல் ஆனால் அது ஒப்புக்கொண்டதுக்கப்புறம் அது அவங்க திருத்திக்கிட்டு அதை அப்படியே ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். அது கம்மா வைக்கவே கூடாது. திருப்பியும் அந்த தப்பை வந்து மீண்டும் செய்யாத படிக்கணும். அதுதானே கரெக்டு இல்லையா? இல்லை ஒருத்தங்க வந்து செஞ்சிட்டாங்க தப்பை ஒப்புக்கொண்டதுக்கப்புறமா அதை விட்டுருணும், அதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு சண்டை போடக்கூடாது. அதுவும் கரெக்டு தானே, அது ஒரு பாயிண்ட். அப்படியே எனக்கு ஓடிட்டே இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஆமாங்க நான் தப்பு பண்ணினேன் ஆனால் நான் அதை ஒப்புக்கொண்டேன், ஆனால் அதனாலேயே எங்கள் வீட்டில் பயங்கரமாக சண்டை நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மனசில் அப்படியே ஓடிட்டு இருக்குது. அப்படியே டப்புனியாக மனசுலேயும் ஓடிச்சு, அதனால தான் இதை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அடுத்த தோழி என்ன பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம், வணக்கம், பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. வணக்கம்
3: வணக்கம் வணக்கம். அன்பான மரிய வணக்கம்.
1: அன்பான வணக்கம்
3: மரிய விருப்பம்.
1: நல்லமாம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா.
1: சாப்பிட்டீங்களா?
3: இல்ல இல்ல, இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, பேசிக்கிட்டு லைன் கிடைச்சா பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மற்ற வேலைகளை பார்க்கலாம்.
1: ஓகேம்மா சொல்லுங்க. நீங்க வந்து இன்னைக்கு தவறை மறைக்க முயல்வதை விட அதை ஒப்புக்கொள்வது சிறந்த வெற்றி அப்படின்ற டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கிறோம்.
3: தன்னஞ்சு அறிவது பொய்யர்த்த, பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னஞ்சே சுடும்.
1: தன்னஞ்சே தன்னை சுடும்.
3: ஆமா, கரெக்ட். அதாவது நம்ம மனசுல வச்சுக்கிறோம். வந்து நம்ம தப்பு செய்யாதவன் மனுஷன் கிடையாது. நம்ம தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னா அதை நம்ம பூர்ணமா ஏத்துக்கிடணும். தெரியாம பண்ணிட்டோம், அதை பூர்ணமா நம்ம ஏத்துக்கிடணும். ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, அப்படி 10 தப்புகளை பண்ணிக்கிட்டு 11 தடவை ஆமா நான் பண்ணிட்டேன் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றது வந்து முட்டாட்டணும்.
1: இல்ல, அது ஒரு நம்பிக்கையின்மை வந்துடும். என்னன்னா, அவங்க திருப்பி திருப்பி போய் சொல்லும் பொழுது அவங்க உண்மையை சொன்னா கூட நம்மளுக்கு நம்ப முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிரும்.
3: ஆமா ஆமா, அதனாலமா நம்ம வந்து எப்ப எதை செய்தாலும் தவறு தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிஞ்சு செய்வது. தவற கூட நம்ம மன்னிச்சுக்கலாம், ஆனால் மன்னிக்க கூடாது. ஆனா வந்து சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடிய தவற நம்ம சொல்லி திருத்தி தப்பு சரிப்படுத்திக்கிடலாம். நம்ம பெரியவங்களா இருந்துகிட்டு ஒரு தப்ப பண்ணிக்கிட்டு அப்ப இப்ப நம்ம தப்பிச்சுக்கிட்டாலும் அடுத்தால செய்யாத தப்புக்கு நம்ம பண்ணும் நம்ம
1: பனிஷ்மென்ட் கிடைக்கும்.
3: அகப்படும் போது அதுல உள்ள மனவேதனைகள் ரொம்ப அதிகம். ஆமா, அதனால நம்ம எப்பவுமே யாரு செய்தாலும், இப்ப நானே ஒரு தப்பு செய்தாலும் ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க சொல்லி நம்ம வீட்டுல கேட்ட நாளஞ்சேருந்தோம், வெளியில உள்ளவங்கிட்ட நாளஞ்சேருந்தான் நம்ம அதை ஏத்துக்கிடணும். அந்த ஒரு அவங்களும் நம்மள மன்னிச்சுக்கிடணும். அதுக்கு மேல நம்ம உயிர் உள்ள வர அந்த தப்ப நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் மனித இயல்புமா.
1: ரொம்ப அருமையா பேசுனீங்க. உங்களுடைய பேர் என்ன சொல்லல?
3: நன்றி.
4: இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர்

இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற முதுமையிலும் இளமையாக உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.

0: மனதை நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் அப்படியே இணைச்சிருங்க, வாழ்க்கை மகிழ்ச்சியோடு அப்படியே இணைஞ்சுக்கும். நேரம் 1:34 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோல் யார் என்று கேட்கலாம். வணக்கம்,
1: வெற்றி மட்டத்து குமாரி பேசுறேன்.
0: பேசுங்க குமாரி மேடம், பேசிருங்க.
1: நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே சொல்லுங்க.
1: தப்பே
0: பண்ணாம அடி வாங்கினீங்களா? அது யூஷுவல், நம்ம எல்லாருமே வாங்கியிருப்போம். தப்பே செய்திருக்க மாட்டோம், ஆனா வந்து டக் அப்படின்னு ஒரு அடி வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் நான் செய்யல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. அது சின்ன பிள்ளையில வந்து அது எல்லாரும் பண்றதுதான். சொல்லுங்க. அப்புறம்
1: படிக்கும் போது இருக்குல்ல, அப்போ மத்த பொங்கலாம் எல்லாம் இருந்து அவங்க வெளியே போகணும்னு பேசிட்டு இருக்கோம்ல. அப்ப அந்த சமயத்துல மொத்தம் எல்லாரையும் வந்து அடிச்சிருவாங்களா? நான் வந்து எதுவும் தரத்தல அப்படி என்னைய அடிச்சு நல்லா பெரம்பு நல்லா அடிச்சிருவாங்களா, வலிச்சிருவோம் நல்லா
0: அளவுக்கு.
1: அப்புறம் சொல்லுவாரு, கும்பல அப்படின்னு தெரியாதுல்ல அப்படின்னு. அப்புறம் இப்ப வந்துன்னா சமைக்கும் போது ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடிஞ்ச புத்தகம் சமைச்சது இல்ல, சமைக்க தெரியாது, அளவு கரெக்டா போட தெரியாம திட்டு வாங்கிருக்கேன். அப்புறம் அண்ணி வந்து சொல்லி கொடுத்து அப்புறம் நல்லா சமைச்சு பாராட்டு
0: வாங்கிருக்கேன்.
1: இந்த ரெண்டும் நான் வந்து
0: பாராட்டு வாங்கினீங்க, ஆனா வந்துட்டு அப்படியே சீனிய போட்டுட்டு உப்பு தான் போட்டேன் அப்படின்லாம் போய் சொல்லல.
1: அப்படி இல்ல, இந்த காரம் மசாலா எல்லாம் அளவா போட தெரியாது.
0: ஓகே,
1: அப்போ நல்லாவே திட்டு வாங்கிருக்கேன்.
0: ஒன்றும் இல்லை, இப்போ அதெல்லாம் திட்டி அவங்க நீங்க இப்படி செப்பனிட பட்டு இப்போ நல்லா குக்கிங் பண்றீங்கல்ல.
1: ஆமா, இப்போ வந்து நல்லா
0: சமைக்கிறது. சரி, நான் நாளைக்கு வந்து சாப்பிட வரேன். ஓகே, நன்றி.
1: நன்றி.
0: ஓகேம்மா. நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கு. நேரம் 1:36 நிமிடம் ஆகிவிட்டது. நம்முடைய தோழிகளுடைய அந்த சிந்தனை திறன் பார்த்தீங்களா, தவறை மறைக்க முயல்வதை விட அதை ஒப்புக்கொள்வதை தான்ப்பா சிறந்த வெற்றி அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். கூடவே நம்ம இப்போ வந்து ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்
1: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்மா.
2: ஹலோ ஹலோ, அருள்நகர் ஜார்ஜ் பேசுறேன்.
1: வணக்கம், பேசுங்க.
2: நாம் பொதுவாக நாம் சமூகத்திலும் வீட்டிலும் மக்களோட பழகுற போது தவறு செய்யாமலும் போய் பேசாமலும் நமது செயல்களை செய்ய வேண்டும். ஆனால் நான் செய்யும் செயல்களிலும் பேசுவதிலும் தவறுகள் இருக்கிறது என மற்றவர்கள் சொன்னால் நாம் அதை ஒத்து கொள்ள வேண்டும், நாம் மன்னித்துக் கொள்ள வேண்டும். நன்றி.
1: ஓகேமா, சூப்பர், அருமையா பேசிட்டீங்க. அதாவது தவறை ஒப்புக்கொண்டால் மட்டுமே அதில் உள்ள குறையை திருத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா அருமையா பேசிட்டாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க கேக்கலாம். சீக்கிரமா பேசுங்க, அப்படியே நிறைவு பகுதியை நோக்கி
3: போய்கொண்டிருக்கிறோம்.
1: வெல்கம், பேசுங்க. உங்க பேரை சீக்கிரம் சொல்லுங்க, சிரிச்சுட்டே இருக்க கூடாது. சீக்கிரம் அப்புறம்.
3: உண்மையை வந்து யார் வேணாலும் பேசிடலாம் மேடம். அதாவது பொய் பேசுனாக்கா நம்ம நிறைய படிக்க வேண்டியது, அந்த பொய்யை எப்படி உண்மையை எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த 10 பொய் சொல்லி 10 அந்த பொய்யை சொல்லி நம்ம உண்மையை மறைக்கிறத விட ஸ்டார்டிங்ல அதை நம்ம வந்து ஒத்துக்கொட்டாட்டீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். அதாவது நம்ம வந்து செய்யக்கூடிய செயல்களா இருந்தாலும் சரி, பேசும் வார்த்தைகளா இருந்தாலும் சரி, நமக்கு எப்பவுமே உண்மை இருந்தாச்சுங்கன்னாக்கா நம்ம எந்த ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், எல்லாம் அது நன்மையே நடக்கும். அதனால உண்மையை பேசுனாக்கா நமக்கு ஒரு இதுவும் கிடையாது. யாரையாச்சுனாக்கா நானும் போய் நம்ம தெரியாம செஞ்சிருக்கோம், தெரியாம செஞ்சாலும் நம்ம அதை ஒப்புக்கொண்டாச்சுங்கன்னாக்கா பிரச்சனை இல்லையே.
1: என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, தப்ப ஒத்துக்கொண்டோம் அப்படின்னா மற்றவர்கள் மத்தியில் வந்து நம்மளுடைய ஒரு மதிப்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சூப்பரா பேசிட்டாங்க. அடுத்த தோழி என்ன சொல்றாங்க, சீக்கிரமா பேசுறீங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்மா, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? சீக்கிரமா பேசுங்க தங்கமே.
4: தப்பு பண்ணாத உலகத்துல யாரும் கிடையாது, ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பாங்க. தப்பு பண்ணாதவ கடவுள் மட்டும்தான் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க மேடம். தப்பு பண்ணது இயல்புதான், நம்ம ஒத்துக்கிட்டு நம்ம அதுல 1000 பொய்ய சொல்லி அதுல நமக்கு மனசு கவலையும் பிரச்சனைகளும் உண்டு பண்ணாம தப்பு பண்ணியாச்சு அதை ஒத்துக்கணும் மேடம். சத்தியம் சமஸ்த மங்களகரம் மேடம். நம்ம உண்மையா வாழ்ந்தா நமக்கு எந்த குறையும் இருக்காது மேடம்.
1: ஓகேமா. நிறைய

0: வந்து விட்டோம். ரொம்ப நன்றிமா, சூப்பரா
1: நன்றி
0: பேசுனீங்க.
1: மேடம், நன்றி மேடம்.
0: ஏய், இதுவரைக்கும் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில ரொம்ப அருமையா பேசின எல்லா தோழிகளுக்கும், அதாவது தவறை மறைக்க முயல்வதை விட அதை ஒப்புக்கொள்வது சிறந்த வெற்றி அப்படின்ற தலைப்புல தான் நம்மளுடைய தோழிகள் அருமையா பிச்சு உதறிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் யாராவது தவற செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு செஞ்சா கூட அதை ஒப்புக்கொண்டு, ஆமாங்க நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நீங்க சரி ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். இதுவரைக்கும் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இணைஞ்சு பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும், முயற்சித்த தோழிகளுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ஐசிசி உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயநகரத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகத்தின் முதலாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 10 மகளிர் உட்பட 13 மாணாக்கருக்கு தங்கப்பதக்கங்களை வழங்குவதுடன் 373 பேருக்கு குடியரசுத் தலைவர் பட்டங்களை அளிக்கவுள்ளார். மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். நாளை அனந்தபுரமும் மத்திய பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டமளிப்பு விழாவிலும் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். ஹரியானாவில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எல்நினோ தாக்கத்தால் மழைப்பொழிவு குறைந்துள்ள நிலையில் மாற்று முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். மண்வளம், உரத் தேவைகள் தொடர்பான தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்க புதிய செயலி உருவாக்கத்திற்கு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் உணவு தானிய இருப்பை போதுமான அளவில் பராமரித்து வருவதாக கூறிய அமைச்சர் இயற்கை விவசாயத்தை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினார். ஏதென்ஸை தலைமை இடமாக கொண்ட யூரோ வங்கி கிரீஸிலிருந்து இந்தியாவிற்கு எல்லை தாண்டிய பண பரிமாற்றங்களுக்கு யுபிஐ அடிப்படையிலான சேவையை தொடங்கியுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிமாற்றம் சர்வதேச அளவில் விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு சான்றாக இது திகழ்கிறது என்று தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான அனைத்து நிலைகளிலும் ராணுவம் பொறுப்புணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று தமது பணி நிறைவு விழாவில் பேசிய அவர், தொலைநோக்கு பார்வை, தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்டவைகளை அடிப்படையாக கொண்டு ராணுவம், கடற்படை, விமானப்படை ஒருங்கிணைந்து பணியாற்றுவதாக பெருமிதம் வெளியிட்டார். முன்னதாக புதுதில்லி தேசிய போர் நினைவிடத்தில் மலர்வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார். பெட்ரோல் டீசல் விற்பனை விநியோகம் தொடர்பான தற்காலிக ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மத்திய பெட்ரோலிய இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசிய சூழல் காரணமாக இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதாகவும் தற்போது அவை நீக்கப்படுவதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை அடுத்த மாதம் 31 தேதி வரை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இன்றுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்நடவடிக்கை எனவும் மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரி செலுத்துவோர் மேல்முறையீடுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு தாக்கல் செய்யுமாறும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை தற்போது 818 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சுகாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தும் அதேவேளையில் திறன் வாய்ந்த மருத்துவ பணியாளர்களுக்கும் அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக கூறினார். சர்வதேச நாடாளுமன்ற தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஜனநாயக நடைமுறை என்பது மக்கள் நம்பிக்கையின் மிக உயர்ந்த வெளிப்பாடு எனவும், நாட்டின் எதிர்கால பாதையை தீர்மானிப்பதற்கான அடித்தளம் எனவும் குறிப்பிட்டார்.

0: உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு

0: தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெறும் மாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று 28 துறைகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடனும் முதலமைச்சர் இன்று கலந்து ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். சென்னை அம்மா உணவகத்தில் உணவின் தரம், சுகாதாரம் உள்ளிட்டவை குறித்து மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின்போது உணவகத்தை தூய்மையாக பராமரிப்பது, தரமான உணவுகளை குறித்த நேரத்தில் வழங்குவது ஆகியவற்றை பணியாளர்கள் உறுதி செய்ய வேண்டுமென அறிவுறுத்தினார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. இணையவழி கலந்தாய்விற்கான அட்டவணையும் நாளை வெளியாகிறது. பொறியியல் படிப்புகளில் சேர இதுவரை 2,42,000 மாணாக்கர் விண்ணப்பித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய வேளாண் உள்கட்டமைப்பு நிதியளிப்பு திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா அரி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்டத்தில் அதிக அளவில் மாம்பழ விளைச்சல் இருப்பதால் மாம்பழ குழு தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் மனுக்களாக சமர்ப்பித்தனர். தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6 தொடங்கி 3 சென்னை ஈக்காட்டு தாங்கலில் நடைபெறவுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி அடுத்த மாதம் 10 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி முகாம் வருகிற 1 முதல் 10 வரை நாகை மாவட்டத்தில் கிராமங்கள் வாரியாக நடைபெற உள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளுக்கு முகாமில் தடுப்பூசி போட்டு பயன்பெற வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: சிவகங்கை மாவட்டத்தில் பொதுமக்கள் கோடை மழை உயிரிழப்புகளை தவிர்க்க அரசு கூறும் நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் வரும் நாட்களில் இடி மற்றும் மின்னல் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள திறந்த வெளியில் இருப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என ஆட்சித்தலைவர் ஆகாஷ் கூறியுள்ளார். பொதுமக்கள் அவ்வப்போது வானிலை எச்சரிக்கைகளையும் TN Alert மொபைல் செயலியையும் பின்பற்றி கோடை மழை உயிரிழப்புகளை தடுக்க அரசு கூறும் வழிகாட்டும் நெறிமுறைகளை அனைவரும் பின்பற்றிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: தூத்துக்குடி கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆண்டுதோறும் நடைமுறைப்படுத்தப்படும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்ததை தொடர்ந்து கடந்த June 15 முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்கு சென்று வந்தனர். நேற்று முதல் தூத்துக்குடியை ஒட்டியுள்ள பகுதிகளில் மணிக்கு 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் கடலில் சீற்றம் காணப்படுகிறது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. சுமார் 300 விசைப்படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன்.
0: திருவள்ளூர் மாவட்டம் RK பேட்டை அருகே இருசக்கர வாகனம் புளிய மரத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த மாணாக்கர் இருவர் சம்பவ இடத்திலேயே இன்று உயிரிழந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 5 ரூபாய் மதிப்பிலான 500 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி அகில இந்திய வானொலி நிலைய தலைமை எழுத்தர் திரு ராமமூர்த்தி இன்று பணி ஓய்வு பெறுகிறார். மத்திய பிரதேசம், ராமேஸ்வரம், தூத்துக்குடி, நீலகிரி, மதுரை, திருச்சி வானொலி நிலையங்களில் 35 அவர் பணியாற்றியுள்ளார். ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. லண்டன் ஓவலில் இன்றிரவு 7 நடைபெறும் முதல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் 2வது அரையிறுதியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த், சனீத் தயானந்த், முத்துசாமி சுப்பிரமணியன் ஆகியோர் நாளை களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வேளாண் துறையை மேம்படுத்துவதன் அவசியத்தை வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சரக்கு சேவை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடுகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பிஇ, பிடெக் உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கை

0: கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியிடப்படுகிறது. ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரைசை கேட்கலாம் நேர்களே. புதிய முகம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

0: மேலும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை. 101 நேரம், 2:15. திரை இசை கேட்கலாம் நேர்களே. முதல் பாடல் வீரா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: சனிக்கிழமை
1: தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

அவங்களுக்கு என்ன, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு பல சந்தர்ப்பத்தில் நம்மளை நினச்சிருப்போம். நம்மளையும் அடுத்தவங்க இப்படி தான் நினச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் உண்மை என்னவோ, அவங்க அவங்க என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க அவங்களுக்கு தானங்க தெரியும். கரெக்டு தானே? வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்குமே ஈஸியே கிடையாது. அது உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சரி, ஒவ்வொருத்தருத்துக்குள்ளேயும் இந்த நிமிஷம் கூட ஒரு ஒரு பெரிய போராட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறவங்க மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நடந்துட்டு தானே இருக்கும் அப்படித்தானே? ஆனால் நாம் அதை நோட்டீஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவோம். ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை வந்து ஒரு அவேர்னஸோடு வாழணும், அதாவது ஒரு விழிப்புணர்வோட கண்டிப்பாக நம்ம வாழணும், விழிப்புணர்வு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன சந்தோஷம் கொடுக்குற விஷயங்களை நம்ம நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு அதை நம்ம தவற விடாமல் நம்ம சந்தோஷமாக அந்த சின்ன விஷயத்த சந்தோஷமாக்கிக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கணும் அப்படின்றது தான். ஓகே ஓகே, நேரம் 2:24 நிமிடமாகிவிட்டது. அடுத்ததான் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நந்தா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் தோ உங்களுக்காக.

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
2: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
3: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
4: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
3: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
4: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
3: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
4: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
3: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டுருக்கு. நேரம் 2:31 ஆகிவிட்டது. எனக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படித்ததில் பிடித்தது, அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதில் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருசாக ஹெட்டிங் ஒன்று போட்டிருந்துச்சு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குறை கூறி வளர்க்கப்படும் குழந்தை வெறுக்க கற்றுக்கொள்கிறதாம், அடக்கி வளர்க்கப்படும் குழந்தை சண்டையிட கற்றுக்கொள்கிறது, கேலி செய்யப்படும் குழந்தை வெட்கத்தோடு வளர்கிறது, அவமானப்படுத்தப்படும் குழந்தை குற்றவாளியாகிறது, ஊக்குவிக்கப்படும் குழந்தை மன வலிமை பெறுகிறது, புகழப்படும் குழந்தை பிறரை மெச்ச கற்றுக்கொள்கிறது, சகிப்போடு வாழும் குழந்தை பொறுமையை கடைபிடிக்கிறது, நேர்மையோடு வளரும் குழந்தை நியாயத்தை கற்றுக்கொள்கிறது, பாதுகாக்கப்படும் குழந்தை நம்பிக்கை பெறுகிறது, நட்போடு வளரும் குழந்தை உலகத்தை நேசிக்கிறது அப்படின்றத படித்தேன். ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தில் அப்படின்ற திரைப்படத்தில் இருந்த ஒரு பாடல், அப்படியே தில்லாக கேட்கலாம், கேட்டு பாருங்கள்.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 2:38 ஆகிவிட்டது. அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதலுக்கு மரியாதை அப்படின்ற திரைப்படத்துலேருந்து ஒரு அருமையான பாடல் தோ உங்களுக்காக.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442849648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: நேரும் அப்படியே அருமையா திரையசையோட இணைந்து கொண்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறேன்.

கொண்டிருக்கிறது. நேரம் 2:45 ஆகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதல் அடி எடுத்து வையுங்கள். நடப்பவையாவும் நன்மைக்காகவே அமையும். இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன். அடுத்த பாடலின் படம் கருத்தம்மா.

நேரம் 2:51 ஆகிவிட்டது. பூவின் மொட்டுகள் போல மௌனமாக இருக்காமல் மலர்ந்த பூக்களைப் போல எப்பொழுதும் சிரித்து கொண்டே இருங்கள். இணைந்திருங்கள் நாகர்கோவில் குமரி பண்பலையுடன். நிறைவாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் கோ.

0: பகுதி உபாசி, சோலையாறு, வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சேலம் மாவட்டம் வாழப்பாடி, நீலகிரி மாவட்டம் தேவாலா, பின்ட்வர்த், அவலாஞ்சி, பார்வுட் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. ஹாரிசன், குடலூர் பஜார், மேல்குடலூர், வெட்டிக்காடு, குண்டேரிப்பள்ளம், சிவலோகம், உட்பிரையர், காக்காச்சி, பேராவூரணி, நடுவட்டம், டானிஷ்பெட், ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் சில இடங்களில் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் கடலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. கடலூர், கரூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடக்கு வங்க கடற்பரப்பில் தெற்கு வங்கதேசத்தை ஒட்டி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்திலிருந்து 1.5 முதல் 5.8 கிலோமீட்டருக்கு இடப்பகுதியில் உருவானது. இதன் விளைவாக வரும் 3ஆம் தேதியன்று வடமேற்கு வங்க கடற்பரப்பில் குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்று வடகடலோர தமிழ்நாட்டில் குமரி கடற்பரப்பை ஒட்டி உருவான காற்றழுத்த தாழ்வு பாதை தற்போது வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மழை பற்றிய அறிவிப்பு. பலத்த காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் வட தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 2ஆம் தேதியன்றும் இதே வானிலை நிலவக்கூடும். 3ஆம் தேதியன்று பலத்த காற்றுடன் நீலகிரி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவிருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. 4ஆம் தேதியன்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை இடிமின்னலுடன் புழுதி காற்று வீசக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. இன்று தொடங்கி வரும் 4ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு சில இடங்களில் இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வாசிப்பவர் சுதாகுமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம

மழை பதிவானது. காரைக்காலில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, ஆலக்கரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஊத்து, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பட்டு

0: வில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நராசாபூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை மணி 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல் பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 3:02.

0: அப்படியே நேரம் 3 மணி 3 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து தேனி நேரம் ஆரம்பமாயாச்சு, பொது அறிவு பாசறையும் அப்படியே ஆரம்பமாயிருச்சு இல்லையா. நம்மளுடைய நேயர்கள்லாம் அப்படியே காத்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என்ன பொது அறிவு சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவனமா காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தொலைபேசி எண்களை நம்ம சொல்லிடலாமா?
1: கண்டிப்பா. 260-2240-2907-722 இணைப்பு எண், 04652 மற்றும் ஒரு எண், 8903257309. நேர்களே, இன்றைய தேநீர் நேரத்தில் பொது அறிவு செய்திகளோட திரைப்பட பாடல்களும் இடையிடையே வந்து உங்களை மகிழ்விக்க போகுது. இப்போ ரொம்ப ஆர்வமாக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேயர் யாருன்னு பார்க்கலாமா?
0: அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கேள்வி என்ன கேள்வின்னு நம்ம சொல்லிட போறோம். நம்ம கேள்வியை கேட்டு அப்படியே நேயர் வந்து அப்படியே ஜாயின் ஆக போறாங்க. என்ன கேள்வி சொல்ல போறீங்க?
1: இன்னைக்கு இந்தியாவிலேயே மிக அதிக நூல்களை வாங்கி தொகுத்து வைத்திருக்கக்கூடிய தனி மனிதர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி.
0: ஒரு முறை கூட அந்த கேள்வி,
1: இந்தியாவிலேயே மிக அதிக நூல்களை வாங்கி தொகுத்து வைத்திருக்கும் தனி மனிதர் யார் என்பதுதான் கேள்வி.
0: இந்த கேள்விக்கான விடையை வந்து இந்த நேயரை சொல்லிடுறாங்களா, கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்? இணைப்பு சரியாக இல்லை.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:04 ஆகிவிட்டது. ஒரு முறை கூட அந்த கேள்வியை நீங்க கேட்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு முறை கூட சொல்லுங்களேன்.
1: இந்தியாவிலேயே மிக அதிக நூல்களை வாங்கி தொகுத்து வைத்திருக்கும் தனி மனிதர் யார்
0: யார் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேயர்கள் வந்து சொல்ல போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது

0: ₹1 ரோஜா பாக்கு கேட்டு வாங்குங்கள். ₹1 ரோஜா பாக்கு.
1: புதுவரை பாசறையில வந்து ஒரு அருமையான கேள்வி வச்சிருக்கிறாங்க. அந்த கேள்விக்கான விடையை இந்த நேயர் வந்து சொல்ல வந்திருக்கிறாங்களா என்று பார்க்கலாம். வணக்கம். இணைப்பு கட்டாகிவிட்டே போய் கொண்டிருக்கிறது. மீண்டும் தொடர்ந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இணையலாம்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: எப்படின்னா அந்த விடையை கண்டுபிடிச்சிட்டு தான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. யார் என்று கேட்கலாம். வணக்கம். இணைப்பு கட்டாயி கொண்டே போய்கொண்டிருக்கிறது.

0: நேயர்களுக்காக நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. மறவாது கேட்பீர் நேயர்களே. நேரம் அப்படியே 3:11 ஆகிவிட்டது. நம்ம அப்படி முதல் கேள்வியிலே அப்படியே நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா? முதல் கேள்வி ஒரு முறை கூட அந்த கேள்வியை சொல்லிடுங்களேன்.
1: பாடல் கேட்கறதுக்கு முன்னே ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இந்தியாவிலேயே மிக அதிக நூல்களை வாங்கி தொகுத்து வைத்திருக்கும் தனி மனிதர் யார்?
0: யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர்றாங்க, யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், வருக சார், சொல்லுங்க.
1: மதுரை மாவட்டம் மணிமாறன். பொதுருவி கேள்வி கேட்டீங்களா?
2: அதிக அளவு நூல்களை வாங்கி தொகுத்து வைத்துள்ளவர்
1: இந்தியாவில். பாதியில் சொல்லிட்டீங்க, பேர் சொல்லுங்களேன். அவருடைய பெயர் அங்கி கவுடா.
0: சூப்பர்,
1: வெரி குட்,
0: அருமையா அதே சொல்லிட்டாங்க இல்லையா.
1: வாழ்த்துக்கள்,
0: நன்றி சார்.

0: மணிவாரன் அப்படிங்கிற நேயர் வந்து ரொம்ப அருமையாக அந்த கேள்விக்கான பதிலை சொல்லிட்டாரு. சரியான பதில் தான். இந்தியாவிலேயே மிக அதிக நூல்களை வாங்கி தொகுத்து வைத்திருக்கும் அந்த தனி மனிதர் யாரு அப்படின்னு சொன்னா, கர்நாடகாவின் அங்கே கவுடா அப்படிங்கிறவர். இவர் தன்னோட வீட்டுல 10 லட்சத்திற்கும் அதிகமான நூல்களை தன்னுடைய சொந்த செலவுல வாங்கி பெரிய நூலகமா வடிவமைச்சு வச்சிருக்கிறாரு. அதுல 22 இந்திய மொழிகளிலும் பல அயல் மொழிகளிலும் இன்னும் பல்வேறு விதமான பருவ ஏடுகளும் அடக்கம். ஆய்வாளர்களுக்கும் நூல் ஆர்வலர்களுக்கும் இந்த நூலகம் பெரிதும் உதவிகரமாக இருக்கின்றது.
1: Pontiously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட angiogram angioplasty open heart surgery pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiously Super Speciality Hospital.
3: நேரம் அப்படியா சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:14 ஆகிவிட்டது இல்லையா. இப்ப வந்து நம்ம வந்து பொது அறிவு பாசறை, அதாவது தேனி நேரத்துல பொது அறிவு பாசறையில நம்ம அப்படியே அடைஞ்சிட்டு இருக்கிறோம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி, நம்ம நேர்கள்லாம் அப்படி காத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்காக என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிடலாம். குற்ற தரவுகளை அணுகுவதற்கான செயலியின் பெயர் என்ன, இதுதான் கேள்வி. நம்ம ஒரு முறை கூட நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். குற்ற தரவுகளை அணுகுவதற்கான செயலி, ஒரு செயலி இருக்கு, அந்த செயலியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப சொல்ல போறீங்க. அப்படி டான் டான் டான் டான் டான்னு சொல்ல போறீங்க. சொல்றதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு நம்ம வந்து ஒரு நிமிடம் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
0: அவங்க கண்டிப்பா யோசிக்கணும் இல்லையா,
3: அப்படியே யோசிச்சுட்டு வர போறாங்க. நம்ம விளம்பரத்தை கேட்கலாம்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
6: ஹலோ
7: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
6: மறுபடியுமா?
7: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா

0: உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
1: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: சார் இவ்வளவு எங்க இருந்து?
1: ஒரு லிங்க் அனுப்பி இருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
0: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
2: சார் 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
2: அம்மா இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
0: அட
2: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
2: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 3:16 ஆகிவிட்டது. நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், என்ன கேள்வி அப்படின்னு ஒரு முறை கூட நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம். குற்ற தரவுகளை அணுகுவதற்கான செயலியின் பெயர் என்ன அப்படின்ற கேள்விதான் நம்ம கொடுத்திருந்தோம். அந்த கேள்விக்கான விடைய சொல்றதுக்காக இந்த ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. வணக்கம்.
6: வணக்கம் மகாராஜா.
5: வணக்கம் சார், சொல்லுங்க, கேள்வி கேட்டீங்களா?
6: அபித்யா.
5: சூப்பர், வாவ், சூப்பர். அப்படியே கலக்கிட்டீங்க போங்க. நன்றி சார்.
7: நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப கவனமாவே இருக்கிறாங்க. பொது அறிவு பாசறையில கவனமா மாத்திரம் இல்ல, பொது அறிவு தகவல்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காங்க,
5: தகவல் களஞ்சியமா இருக்கிறாங்க பாத்தீங்களா.
7: கண்டிப்பா.
5: அப்படியே வந்து கேள்வியை கேட்ட உடனே அப்படியே ஆன்சர் வந்து டான் டான் டான் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் டான் சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டு தானே? என்ன கேள்வின்னு ஒரு முறை கூட நம்ம சொல்லிடலாம். குற்ற தரவுகளை அணுகுவதற்கான செயலியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அபிக்யான் அப்படின்ற ஆன்சரை சொல்லிட்டாங்க. கூடுதலான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சட்ட அமலாக்க முகமைகளால குற்றங்கள் தொடர்பான தரவுகளை பயன்படுத்துவதை வலுப்படுத்துவதற்காக புதுதில்லியில் அபிக்யான் செயலியை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாங்க. அபிக்யான் செயலி என்பது இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு மையப்படுத்தப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளம் அப்படின்னு கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். இது வந்து காவல்துறையினரின் விரைவான விசாரணை மற்றும் சரிபார்ப்பிற்காக திறன்பேசிகள் மூலம் குற்ற பதிவுகளின் பெரிய தரவு தளத்தை அணுக உதவுகிறது. ஓகே, அதுதான் இந்த செயலியின் வேலை. இந்த செயலி வந்து தேசிய தானியங்கி கைரேகை அடையாள அமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது என்பதோடு இது குற்றவாளிகள், தண்டனை பெற்றோர்கள் மற்றும் கைதிகளின் பதிவுகளுடன் கைரேகைகளை நிகழ் நேரத்தில் ஒப்பிட்டு பார்க்க அனுமதிக்கிறது அப்படின்னு கண்டிப்பா சொல்லி ஆகணும். கூடவே தனி நபர்களை விரைவாக அடையாளம் காண உதவுவதன் மூலமும் குற்றவியல் விசாரணைகளில் செயல்திறனை மேம்படுத்துவதன் மூலமும் சான்றுகள் அடிப்படையிலான சட்ட அமலாக்கத்தை ஆதரிப்பதன் மூலமும் இந்த அமைப்பு டிஜிட்டல் காவல்துறை பணிகளை வலுப்படுத்துகிறது அப்படின்னு இதோட ஆன்சர் ஃபுல்லா நம்ம அப்படியே சொல்லியாச்சு. கூடவே நம்ம இப்போ ஒரு பாடலுக்கு போயிடலாம். பாடல் கேட்டு மீண்டும் இணையலாம்.

0: ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணங்கோடு.
1: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
0: மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
1: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
0: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
1: மற்றும் 0465129 6483. ஃப்ரெண்ட்ஸ் ஐடிஐ மத்திக்கோடு திக்கணம் கோடு.
2: ஆரோக்கியமான ஓர் உடல்,
3: ஆரோக்கியமான ஓர் மனம்,
2: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
3: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
2: யோகாவை தொடங்குவோம்.

0: நேரம் அப்படியே போயிட்டே இருக்கல, பொது அறிவு பாசறையோட இணைஞ்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கு. நேரம் 3:23 ஆகிவிட்டது. நேர்கள்லாம் நம்மளுடைய கேள்விக்கு அப்படியே சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க. அடுத்த கேள்வி, என்ன கேள்வி கேட்கலாம்?
1: அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி அப்படின்னு நினைக்கிறேன். இரும்பு ஆணியை கூட ஜீரணிக்கும் விலங்கு எது?
0: ஓ, இரும்பு ஆணியை கூட ஜீரணிக்கும்,
1: ஆணியை கூட ஜீரணிக்கும் விலங்கு, இரும்பு விலங்கு எது?
0: அப்போ பாத்துக்கோங்க நேர்களே, என்ன சாப்பாடு வேணாலும் இந்த விலங்கு சாப்பிடுமா, இரும்பு ஆணியை சாப்பிட்டா கூட அது ஜீர்ணிச்சிருமா. அப்படிப்பட்ட ஒரு விலங்கு என்ன விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரம் தான் வந்துட்டாங்க பாருங்க நேர்கள். வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய பேர் என்ன?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: வணக்கம் சொல்லுங்க சந்திரசேகர். கேட்டிங்களா கேள்வி, என்ன கேள்வின்னு கேட்டிங்களா?
1: இரும்பு ஆணியை கூட ஜீரணிக்கும் விலங்கு எது? இரும்பு,
0: இப்போ உங்களுக்கு ஆப்ல வந்து கிளியரா கேக்கல, நான் ஒரு முறை கூட சொல்றேன். என்ன அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம அந்த விலங்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் அப்படியே ஜீர்ணிச்சிருமா, அதாவது ஆணிய சாப்பிட்டா கூட ஜீர்ணிக்குமா, அப்படிப்பட்ட விலங்குடைய பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க.
2: இருக்கு எக்ஸிபிட் பண்ணி அது ஈஸியா பிரேக் டவுன் பண்ணிடும். அயனாசியா இருந்தா கூட அதனாலதான் ஹைட்ராலிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் காரணம்.
0: சூப்பர், ரொம்ப அருமையா இவ்வளவு கிளியரா படிச்சுட்டு வந்திருக்கீங்க பாத்தீங்களா.

0: அவங்க சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. இருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க பாக்கலாம்.
1: அந்த வேலையை அவங்களே தொடங்கிட்டாங்க.
0: ம்
1: ஆணியை கூட ஜீரணிக்கக்கூடிய அந்த விலங்கு முதலை தான்.
0: ம்
1: முதலைகள் வந்து பிற விலங்குகளை விட 10 மடங்கு அதிக அமிலத்தன்மை கொண்ட இறப்பை சாறுகளை உற்பத்தி செய்கின்றன.
0: ம்
1: அதுதான் இந்த ஜீரண சக்திக்கான காரணம்.
0: ம்
1: எனவே இரும்பு ஆணிகள், விலங்குகளின் கொம்புகள், எலும்புகள் மற்றும் கடினமான ஓடுகளை கூட இது ஜீரணித்துவிடும். முதலையை பொறுத்தவரையில முழுவதுமாக அந்த விலங்குகளை பிடித்து அப்படியே விலங்கக்கூடியது இல்லையா. அந்த முதலைகளுடைய நாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வாயின் மேல் பகுதியோடு ஒட்டி இருக்கும். அதனால அதுக்கு உணவை மென்று தின்பதற்கு முடியாது. அதனாலதான் என்ன பண்ணுது அப்படின்னா பெரிய இரையை கூட கடித்து உருட்டி முழுசாக அப்படியே விழுங்கி விடுகின்றது. கடினமான பொருட்களையும் ஜீரணிப்பதற்காக முதலைகள் நீருக்குள் இருக்கக்கூடிய பாறைகள் மற்றும் கற்களை விழுங்கி தங்களை தயார்படுத்திக் கொள்கின்றன. அப்போ உள்ளால இந்த பிராணிகள் போகும்போது உள்ளால இருக்கக்கூடிய அந்த அதனுடைய கடினமான அந்த கொம்புகள் எந்த பகுதியும் கூட இந்த முதலைகள் வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாறை துண்டுகள் மற்றும் கற்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அரைச்சி அப்படியே ஒரு வழி பண்ணிருது.
0: முதலைகிட்ட போகும்போது அப்படி கவனமா தான் போக வேண்டியதா இருக்கு.
1: கவனமா
0: ஓகே கூடவே நம்ம ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
5: பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா, ஆயர் தம்மாயா நீவா.

0: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டிவாளை சாகுபடி அனுபவம், நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ஈனாம் திட்டம் குறித்து வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் அப்படியே போயிட்டே இருக்கல. நேரம் 1:35 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து பொது அறிவு பாசறை, அதாவது தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறையெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நேர்கள்லாம் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து என்னைக்கு கொண்டாடப்படுகிறது? என்னைக்கு கொண்டா

0: கொண்டாடப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுதான் கேள்வி, ஒரு முறை கூட நம்ம சொல்லிக்கலாம். சர்வதேச ஒலிம்பிக் தினம் முதன் முதலில் எந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது? இதுதான் கேள்வி.
1: அப்படியே நேர்கள் எப்படி வர்றாங்கன்னு
0: பார்ப்போம். நேர்கள் ஏதோ ஓட ஓடி வரப்போறாங்க, அதுக்கு முன்னாடி
2: என்ன
3: நடந்துச்சுனே தெரியல, புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன், என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நேரம் அப்படி அருமையா போயிட்டு இருக்கு. நேரம் 1:36 ஆகிவிட்டது. நம்ம அவளுடைய கேள்வியை கேட்டு கொண்டு அப்படியே நேர்கள் பாருங்க, அப்படி குதிச்சு ஓடி வர்றாங்க நேர்கள்.
1: பாப்போம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் இனிய சகோதரர்கள், இருவருக்கும் உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நாலு பேர் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
0: வணக்கம், வருக சார். கேள்வி கேட்டீங்களா சார்?
2: இருவருக்கும் பிறந்தாஜி மண்டலத்துக்கும் சுஜாதா மேடத்துக்கும் இருவருக்கும் பிற்பகல் வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. பதில் தெரியுமா? தெரிஞ்சுத்தானே வந்திருக்கீங்க.
2: 1948 June 23
0: சூப்பர் சார், உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துட்டோம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சோ மச்.
1: கேள்வி கேட்கறதுக்கு முந்தையே நேயர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க, கேள்வி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி உண்மையாவே அவங்க ஒரு பொது அறிவு பாசறை களமா தான் இருக்கிறாங்க.
0: களஞ்சியமா வடிவாங்க, அப்படி அந்த அளவுக்கு அறிவு களஞ்சியம் இல்லையா? கேள்வி கேட்ட உடனே அப்படி ஆன்சர் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? சரி, நம்ம வந்து கூடுதலான விடை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த ஆண்டு, அதாவது இந்த நிகழ்வு எப்போ வந்து கௌரவிக்கும் வகையில் முதன் முதலில் கொண்டாடப்பட்டது? அது வந்து 1948 June 23 அன்று சர்வதேச ஒலிம்பிக் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டது. June 23 நவீன ஒலிம்பிக் இயக்கத்தின் தோற்றத்தை வந்து நினைவு கூறுவதையும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதை ஊக்குவிப்பதையும் இந்த நாள் வந்து நோக்கமாக கொண்டாடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? இது வந்து 1948 சுவிட்சர்லாந்துல செயின்ட் மோரிஸ் அப்படின்ற நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் குழுவின் 42 அமர்வின் போது நிறுவப்பட்டது. June 23 என்ற தேதியில 1894 பிரான்சின் பாரிஸ் அப்படின்ற நகரில் நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் நிறுவனமான பியர் டி குபரின் என்பவரால் சர்வதேச ஒலிம்பிக் குழு வந்து தோற்றுவிக்கப்பட்ட நாளை குறிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள் நாடுகளுக்கிடையே விளையாட்டு மற்றும் உடல் செயல்பாடுகளின் மூலம் சிறந்து விளங்குவதில் நட்பு மற்றும் மரியாதை ஆகிய ஒலிம்பிக் மதிப்புகளை ஊக்குவிக்கிறது. 2026 கருப்பொருள் என்னவென்றால் யூ கேன் டூ திஸ், அப்புறமா லெட்ஸ் மூவ். அப்படிதான் இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு ஒரு முறை சொல்லிருக்கலாம். யூ கேன் டூ திஸ், லெட்ஸ் மூவ், அதுதான் இதனுடைய கருப்பொருள். ஓகே, சூப்பரா நேர்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கு இம்புட்டு பெரிய விளக்கமும் நம்ம கொடுத்துட்டோம்.
1: சொல்லிட்டீங்க.
0: அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல். யார் தெரியுமா?
1: நியூ கேப்டன் கூலா?
0: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ்ட் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
1: பானசோனிக் ஏசி வாங்க
2: ராஜநன் கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
3: நேரம் ரொம்பவே அருமையாக போயிட்டு இருக்கலாம். நேரம் 3:43 ஆகிவிட்டது. இன்னைக்கு தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறை நிகழ்ச்சி அப்படியே நடந்து போயிட்டு கொண்டு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வந்து நேர்கள் நிறைய பேர் வந்து பொது அறிவுக்கான பதிலை அப்படியே சூப்பராக சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா?
4: இந்தியா விடுதலை அடையும் முன்பே இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? இந்தியா விடுதலை அடையும் முன்பே இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் என்பதுதான் கேள்வி. நேர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, உடனே இப்ப ஓடோடி வருவாங்க அப்படின்னு.
3: ஓடோடிதான் வரப்போறாங்க, அப்படியே வந்து பாஞ்சு பாஞ்சு வரப்போறாங்க. இருந்தாலும் ஒரு முறை கூட அந்த கேள்வியை நீங்க கேட்டுருங்களேன்.
4: இந்தியா விடுதலை அடையும் முன்பே இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்?
3: யார் என்ற கேள்விக்கு இதோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேயர் வந்திருக்காங்க. உங்களுடைய பேர் என்ன? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
3: வணக்கமா?
5: லட்சுமி.
4: வடசேர் லட்சுமி. கேள்வி கேட்டீங்களா?
5: ஆமா மேடம்.
4: ஆன்சர் தெரியும் இல்லையா?
5: ஆமா, தாதாபாய் நவரோஜி.
3: வா, சூப்பர்.
4: அது எப்படி ஆகும் அந்த அளவுக்கு? அறிவாற்றல் அந்த திறம் எல்லாத்தையும் பாராட்டுறோம், வாழ்த்துறோம்.
3: நன்றி. அது வந்து அப்படியே ஆன்சர் வந்து சூப்பரா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா.
4: இந்தியா விடுதலை அடையும் முன்பே இங்கிலாந்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இந்தியர் யார் அப்படின்னு சொன்னா தாதாபாய் நவ்ரோஜி.

0: வெற்றி. இவர் லண்டன் தொகுதி தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார். இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தூண்களில் ஒருவரான இவர் இந்திய தேசிய காங்கிரசின் ஸ்தாபக உறுப்பினர் மட்டுமல்ல, அதன் தலைவராக 1886, 1893, 1906 ஆகிய 3 வருடங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமைக்குரியவராகவும் இவர் இருக்கின்றார். அது மட்டுமல்லாம பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் ஆசியர் இவர் அப்படிங்கிற பெருமையும் தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் தட்டி செல்கின்றார். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷார் அல்லாத ஆட்சியும், அதாவது பாவர்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூல் 1901 வெளியாகி இந்தியர்களிடையே தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.
1: அருமை. ஓகே, கூடவே நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாளை

0: மாறும்.
1: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தி, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
1: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
1: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப் பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
1: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
1: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
2: நேரம் அப்படியே 3:52 அப்படியே தொட்டு விட்டது இல்லையா? இன்னைக்கு வந்து தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறையெல்லாம் நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கோம். நேர்கள்லாம் அப்படியே ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேர்களே அப்படியே கேட்டுக்கோங்க. லடாக்கில் உள்ள தாவரங்கள், விலங்கினங்கள், ஈர நிலங்களை பாதுகாப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்போட பெயர் என்ன? இதுதான் கேள்வி. ஒரு முறை கூட நம்ம அந்த கேள்வியை நம்ம சொல்லிடலாம். லடாக்கில் உள்ள தாவரங்கள், விலங்கினங்கள், ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட பெயர் என்ன? இதுதான் நம்ம நேயர்களுக்கான கேள்வி. ஒரு முறை கூட நம்ம சொல்லணுமா? அப்படி எனக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து ஒரு முறை கூட நம்ம நேர்களுக்கு
3: கேள்வியை ரொம்ப விளக்கமாகவே நீங்க சொல்லியிருக்கீங்க. அதனால நேர்கள் வந்து தயங்காம உடனே வந்து பதில் சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்பலாம்.
2: அப்படியே நாங்க காத்துட்டு இருக்கிறோம் நேர்களே. இருந்தாலும் ஒரு முறை கூட உங்களுக்காக நாங்க சொல்லிடுறோம். லடாக்கில் உள்ள தாவரங்கள், விலங்கினங்கள், ஈர நிலங்களை பாதுகாப்பதற்கு ஒரு அமைப்பு வந்திருக்கு. அந்த அமைப்போட பெயர் என்ன அப்படின்னு கேள்வியை கேட்டோம்னா பாருங்க, டா அப்படின்னு வந்துட்டாங்க. சொல்லிடுங்க. வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம்.
3: நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தயங்காம பேசலாம்.
4: வணக்கம்.
3: கேள்வி கேட்டிங்களா? கேள்வி புரிஞ்சுதா?
2: உங்களுடைய இணைப்பு வந்து அப்படியே
3: துண்டிக்கப்பட்டு விட்டது.
2: அடுத்த ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க, யார் என்று கேட்கலாம். வணக்கம். பேசுங்க. வணக்கமா.
5: அந்த அமைப்புக்கு பேரு ஷான் எஸ்டேஜியன்.
2: சூப்பர். அப்படியே கண்டுபிடிச்சிட்டு அப்படியே கலகிட்டீங்க. போங்க.
3: நம்ம நேர்கள் எல்லாம் எள்ளுனா எண்ணெயா நிக்கிறாங்க.
2: நன்றிமா. நன்றி. நான் வந்து அப்படியே கேள்வி விடுத்திருந்தோம் இல்லையா, நல்லா சூப்பரான ஒரு கேள்வி. லடாக்கில் உள்ள தாவரங்கள், விலங்கினங்கள், ஈர நிலங்களை பாதுகாப்பதற்காக ஒரு அமைப்பு, அந்த அமைப்போட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஷான் அப்படின்ற ஆன்சரோட சூப்பராக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் விரிவாக நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பனி சிறுத்தைகள் மற்றும் குளிர் பாலைவன சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பிற்காக பிரத்யேக அமைப்பாக தான் இந்த ஷான் அப்படின்றத ஷான் வந்து பாதுகாப்பு சங்கத்திற்காக லடாக் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் மூலமாக அந்த ஒப்புதல் அளித்திருக்கிறாரு. இந்தியாவின் லடாக் பகுதியில் உள்ள அல்பைன் விலங்கினங்கள், தாவரங்கள், ஈரநிலங்கள் மற்றும் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய உயரமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதன் இந்த சங்கம் அல்லது இந்த அமைப்பு கவனம் செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அறிவியல் கண்காணிப்பு, ஆராய்ச்சி, வாழ்விட பாதுகாப்பு மற்றும் மனித வன விலங்கு மோதல்களை தணிக்கும் பணிகளை மேற்கொள்ளப்படுது இந்த அமைப்பு. கூடவே லடாக்கின் உள்ளூர் சமூகங்களுக்காக சுற்றுச்சூழல் மேம்பாடு மற்றும் நிலையான வாழ்வாதார வாய்ப்புகளையும் இந்த அமைப்பு ஊக்குவிக்கும். பனி சிறுத்தைகளானது பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் செந்நிற பட்டியல், எளிதில் பாதிக்கப்படக்கூடிய இனம் என வகைப்படுத்தப்பட்டு உள்ளன. அதனால இந்தியாவின் லடாக்கில் இவை மிகவும் அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த அமைப்போட பேர் என்ன? ஷான். ஓகே. நேரம் 3:55 ஆகிவிட்டது. சரி, நீங்க ஒரு கேள்வி கேளுங்களேன்.
3: மிக பழமையான ஓலைச்சுவடிகள் தமிழகத்தில் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன?
2: மிக
3: பழமையான ஓலைச்சுவடிகள் தமிழகத்தில் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன?
2: அப்படியே வந்து நம்ம நேர்களுக்கு விடுத்துட்டோம். நேர்களே, நேரம் 3:56 ஆகிவிட்டது. அப்படியே சீக்கிரமாக ஓடி வந்துருங்க, ஏன்னா அப்படியே நம்ம நிறைவு பகுதியை நோக்கி அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கூட அந்த கேள்வி நேர்களுக்கு வச்சிடலாம். என்ன கேள்வி கேட்டீங்க?
3: மிக பழமையான ஓலைச்சுவடிகள்.

0: தமிழகத்தில் எங்கு பாதுகாக்கப்படுகின்றன?
1: மிக பழமையான மூலைச்சுவடிகள் எங்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன?
0: நம்முடைய தமிழகத்துல ரொம்பவே பாதுகாப்பாக, சரி, ஒரு லைப்ரரியில, ஒரு நூலகத்துல வைக்கப்பட்டிருக்கு.
1: ஒரு நூலகத்துல அப்படி ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு.
0: பாதுகாப்பா
1: வந்துட்டாங்க பாருங்க, பத்திரமோ வைக்கப்பட்டிருக்கு.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார். வணக்கம்.
0: தானே வந்திருப்பீங்க? பாதுகாப்பாக பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கு.
1: சரி, அந்த நூல் அப்படியே நீங்க யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரத்துல
0: வந்துட்டாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: இணைப்பு வந்து
0: துண்டிக்கப்பட்டு விட்டது.
1: என்னங்க, நாங்க வருவோம்ல அப்படி சொல்லிட்டு நேருக்கு வந்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
0: ஓடி ஓடி வந்திருக்காங்க.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
0: சென்னை அதைவிட பழமையான இன்னொரு நூலகத்துல வைக்கப்பட்டிருக்குது. சென்னை லைப்ரரியிலயும் இருக்குது. மிக பழமையான ஓலைச்சுவடிகள் மிக பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நூலகம் இது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் இன்னும் பழமையான ஒரு நூலகம்.
1: அவங்க அப்படியே பழமைக்கு அவங்க நம்மள கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க.
0: தெரிஞ்ச நூலகங்கள் எல்லாம் சொல்லி அசத்திட்டு இருக்காங்க நேயர்கள். அங்கெல்லாம் இருக்குது, ஆனாலும் மிக பழமையான ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய அந்த நூலகம்
3: தஞ்சாவூர்.
0: பக்கத்துல வந்துட்டீங்க. தஞ்சாவூர்ல எந்த நூலகம்?
3: சரஸ்வதி
1: மகாலிங்க.
0: தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துலதான் வைக்கப்பட்டிருக்கு. சரியான விடையை சொல்லிட்டீங்க. நன்றி.
1: அருமைமா, நன்றி.
0: இந்த ஓலைச்சுவடிகள் உடையாமல் இருக்க 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவற்றின் மேல் வெட்டி வேர் எண்ணெய் தடவப்படுகிறது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய வெட்டி வேர்லிருந்து எண்ணெய் தயாரித்து அதை தடவுறாங்க. பூச்சி அரிக்காமல் இருக்கிறதுக்காக வசம்பு, கருஞ்சீரகம், லவங்கப்பட்டை, கிராம்பு, மிளகுத்தூள், கற்பூரம் போன்ற இயற்கை மூலிகைகள் மற்றும் மருந்து பொருட்களை அந்த சுவடிகளுக்கு இடையிடையே வைக்கிறாங்க. இதனால இன்றைய, அதாவது அன்றைய சுவடிகள் இன்று வரை சிதிலமடையாமல் பத்திரமாக பாதுகாப்பா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்துல இன்றும் நம்முடைய பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது.
1: அப்படியே நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இதுவரை வந்து தேனி நேரத்தில் பொது அறிவு பாசறை நேரில் நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்துக்கிட்டு நம்ம கேட்ட கேள்வி எல்லா கேள்விகளுக்கும் சூப்பர் அருமையாக ஆன்சர் பண்ணாங்க. பேசின எல்லா நேர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேர்களுக்கும், முயற்சித்த நேர்களுக்கும் நன்றிகள் பல. இதுவரை உங்களோடு நான் ஆர்ஜே பிருந்தாஜி,
0: சுஜாதா பினுகுமார், வணக்கம்.
1: சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நெடுஞ்சாலைகளில் அடிக்கடி விபத்து மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகள் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தி திறன் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை உருவாக்க சம அளவில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழு தலைவர் திரு மகேந்திர தேவ் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக

மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் நரசாபூர் இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் நாளை முதல் நெல்லூர் ரயில் நிலையத்திற்கு காலை மணி 8:41 வந்து சேரும் என்று தெற்கு கடலோர ரயில்வே அறிவித்துள்ளது. தூத்துக்குடி கடல்பகுதியில் வீசி வரும் பலத்த சூறாவளி காற்று காரணமாக விசைப்படகு மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லவில்லை. தாய்லாந்தின் பட்டாயாவில் நடைபெற்ற 14 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்திய ஆடவர் ஃப்ரீ ஸ்டைல் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டி சேர்த்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. நேர்களை இனி கேட்கலாம்

பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். வேலைவாய்ப்பு, வருமானம் மற்றும் அந்நிய செலாவணி வருவாய் போன்ற பல சமூக பொருளாதார நன்மைகளை வழங்கும் சுற்றுலாத்துறை இந்திய பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தது. விவசாயம், கட்டுமானம், கைவினைப் பொருட்கள் போன்ற பிற தொழில்களின் வளர்ச்சியிலும் விரிவாக்கத்திலும் பங்கு வகிக்கிறது. இதனை கருத்தில் கொண்டே சுற்றுலா பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு இயந்திரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகம் 2014-15 ஆண்டில் ஸ்வதேஷ் தர்ஷன் என்ற திட்டத்தை தொடங்கியது. பல்வேறு இடங்களில் சுற்றுலா உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக மாநில அரசுகள், யூனியன் பிரதேசங்கள் மற்றும் பிற மத்திய நிறுவனங்களுக்கும் நிதி உதவி வழங்கியது. 2014-15 முதல் 2018-19 வரையிலான காலகட்டத்தில் நம் நாட்டின் சுற்றுலா திறனை ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பயன்படுத்திக் கொள்ள அரசாங்கம் இன்கிரெடிபிள் இந்தியா பிரச்சாரத்தை தொடங்கியது. இதனால் இந்தியா உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம் பிடித்துள்ளது என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் பல இடங்களில் போதுமான சுற்றுலா உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் இல்லாததால் ஒரு சுற்றுலா தலமாக அதன் முழு திறனையும் நம்மால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இதனாலேயே நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் சுற்றுலா அமைச்சகம் இப்போது அதன் ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டத்தை ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 ஆக மறுசீரமைத்துள்ளது. வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் மக்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்துடன் புதுப்பிக்கப்பட்ட திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 இந்தியாவின் சுற்றுலா தலத்தின் முழு திறனையும் உணர்ந்து ஆத்ம நிர்பர் பாரத்தின் இலக்கை அடைய முயல்கிறது. சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்பு, சுற்றுலா சேவைகள், மனித மூலதன மேம்பாடு, இலக்கு மேலாண்மை கொள்கை மற்றும் நிறுவன சீர்திருத்தங்களால் ஆதரிக்கப்படும் ஊக்குவிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய நிலையான பொறுப்பான சுற்றுலா தலங்களை உருவாக்குவதற்கான ஒரு பணியை மேற்கொண்டுள்ளது. உள்ளூர் பொருளாதாரங்களுக்கு சுற்றுலாவின் பங்களிப்பை மேம்படுத்துதல், உள்ளூர் சமூகங்களுக்கு சுயதொழில் உள்ளிட்ட வேலைகளை உருவாக்குதல், சுற்றுலாத்துறையில் உள்ளூர் இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்துதல், தனியார் துறையின் முதலீட்டை அதிகரித்தல், உள்ளூர் கலாச்சார மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டுள்ளது இந்த சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் சுற்றுலாவிற்கு முக்கிய கருப்பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை என்னென்ன தெரியுமா? கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், சாகச சுற்றுலா, சுற்றுச்சூழல் சுற்றுலா, நல்வாழ்வு சுற்றுலா, கிராமப்புற சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் கப்பல் பயணங்கள் சுற்றுலா. நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு உள்நாட்டு சுற்றுலாவின் பங்கு மிகவும் முக்கியமானது. இது

0: நமது நாட்டின் பொருளாதாரத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளிக்கும். உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய பிரச்சாரமான தேகோ அப்னா தேஷ், அதாவது உங்கள் நாட்டை பாருங்கள் என்ற அரசாங்கத்தின் பிரச்சாரமும் உள்ளது. உள்நாட்டு பயணிகளுக்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை இடங்களை மேம்படுத்துவதில் இந்த திட்டம் கவனம் செலுத்தும். உலகளாவிய புரிதலை ஊக்குவிப்பதற்கும் மக்களின் வாழ்வாதாரங்களை ஆதரிப்பதற்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக உள்ள சுற்றுலாத்துறையின் வளர்ச்சி நம் நாட்டின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாதது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் திட்டமான ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டம் பற்றி தெரிந்து
1: கொண்டீர்களே. இனி கேட்கலாம் வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
2: நேயர்கள், இப்பொழுது வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.
3: நேற்று முன்தினம், அதாவது 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் வெள்ளமோடி பூமி பாதுகாப்பு சங்க கட்டிடத்தில் வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு தலைமை தாங்கினார் வெள்ளமோடி பூமி பாதுகாப்பு சங்க தலைவர் கே கிருஷ்ணசுவாமி அவர்கள். விழாவில் ஆண்டறிக்கை வாசித்தார் வெள்ளமோடி பூமி பாதுகாப்பு சங்க பொதுச் செயலாளர் என் முரளிதரன் அவர்கள். விழாவில் பூமி பாதுகாப்பு சங்க நிர்வாகிகள், சுற்றுவட்டார தென்னை சாகுபடியாளர்கள், 10வது மற்றும் +2 தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த வெள்ளமோடி சுற்றுவட்டார பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள், தலைமை ஆசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் 10வது மற்றும் +2 வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த வெள்ளமோடி சுற்றுவட்டார பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், பள்ளியில் 80% மேல் கூடுதல் மதிப்பெண்கள் எடுத்த பூமி பாதுகாப்பு சங்க உறுப்பினர்களின் குழந்தைகளுக்கு பரிசுகள், 100% தேர்ச்சி பெற்ற வெள்ளமோடி சுற்றுவட்டார பள்ளிகளுக்கு கேடயம் வழங்குதல் என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முன்னதாக தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா ஆரம்பமாயிற்று. விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார் வெள்ளமோடி பூமி பாதுகாப்பு சங்க துணைத் தலைவர் ஏ தானலிங்கம் அவர்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சங்கத்தின் தலைவர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் தமது தலைமை உரையில்,
4: பூமி பாதுகாப்பு சங்கம்னா பூமியில் விளையக்கூடிய விளைபொருள்களை திருடர்கள் திருடி சென்று விடுவார்கள், ஆகவே அதற்கு வேண்டி இந்த சங்கத்தை பெரியோர்களால் உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த சங்கம் உருவாகினது 72ல், நாங்க வந்து இந்த சங்கத்தில் செயல்பட ஆரம்பித்தது 88ல. 84ல் சங்கம் அடைக்கப்பட்டிருந்தது. காரணம், மழை இல்லாத காரணத்தால் வறட்சியின் காரணமா சங்கம் செயலிழந்தது, நலிவுற்றது. அப்பொழுது சங்கம் செயல்படவில்லை, அடைத்திருந்தது. அதிலிருந்து 88ல் ஆதிலிங்கம் என்ற பெரியவர் என்ன சொன்னாருன்னா, சங்கத்தை பூட்டி வச்சிருக்க கூடாது, சங்கத்தை செயல்பட வைக்கணும். ஆகையால் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவில் முக்கியமான ஆள்களை நம்ம செலக்ஷன் பண்ணி அதுல தலைவராக ஒரு ஆளை நியமனம் செய்து அந்த பொறுப்பாளர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நில உரிமையாளர்களை பார்த்து வர சொல்லுவோம், வர சொல்லி பொதுக்குழுவை கூட்டி நியமனம் செய்வோம், நடத்துனர தேர்ந்தெடுப்போம் என்று சொல்லி இவங்க ஆளை செலக்ஷன் பண்ணி ஒரு லிஸ்ட கொடுத்திருந்தாங்க. 96ல் வந்து என்ன தலைவராக நியமனம் செய்துள்ளார்கள். அதிலிருந்து 99ல் பிரீடிங் தொட்டு 5 சென்று வாங்கினோம், மகிழ் போட்டோம். அடுத்ததாக 2005ல் 10 சென்று வாங்கினோம், அதையும் சுத்தி சுவர் போட்டோம். சங்க கட்டடத்தில் மேல்மாடி அமைத்தோம், 12 லட்சம் ரூபாய் செலவில். அடுத்ததாக செட்டு போட்டோம், அது ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவில். அடுத்ததாக சங்கத்தின் செயல்பாடுகளை பெருக்கிட்டே இருக்கும். வாழை தென்னுகள் நட்டா அதுக்கு 15 ரூபா, வாழை நட்டா ஒரு வாழைக்கு 15 ரூபா, செந்தழுவம் வாழைக்கு, பிறகு பிளி மாங்காய் ஆகிய கனி வர்க்கங்களுக்கும் ரசீது போட்டு ஒரு ஏக்கருக்கு 100 ரூபா சங்கத்தை வளத்தை பெருக்கணும். ஒவ்வொரு ஆள்களுக்கும், ஒவ்வொரு நில உரிமையாளர்களுக்கும் களவு போகாம பாதுகாக்க தான் இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கோம். களவு போனா அதுக்கு நஷ்டம் கொடுப்போம் சங்கத்தில இருந்து. அந்த அளவுக்கு காவலாளர்களை வச்சு பரிபாலனை பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், கல் தகராறு இருந்தாலும் நாங்க வருத்தி சமாதானப்படுத்தி இருதரப்பாரையும் சால்வ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி கூட வச்சு பேசி அதை முடிச்சு கொடுத்துருக்கோம். பிள்ளைகள் நன்றாக படிச்சு 10வது 12வது வகுப்புக்கான அதிக மதிப்பெண்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கறேன்னு சொன்னா அதுகளை ஊக்குவிச்சு விடுதான். கூடுதல படிக்க வேண்டி நம்ம சங்கத்திலிருந்து ஒரு சர்டிபிகேட்டோ

0: ஒரு கேடயமோ கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துது. காவலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம், அவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பிறகு சங்க வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா கூடுதென்றால் நாங்க சேமிப்பு திட்டம் சொல்லி ஒண்ணு வச்சோம், அதில் இயக்குநர்களும் பங்கெடுத்து சிறப்பாக நடத்தி வருகிறோம். அப்புறம் தளவாடங்கள் 15 லட்சம் ரூபாய் செலவுல தளவாடங்கள் சேமித்திருக்கோம், அதில் உள்ள வருமானங்களும் வரும். முன்னாலே எல்லாம் டைரக்டரா வர்றதுக்கு ஒரு தரம் வரமாட்டாங்க, கூப்பிட்டு தான் ஆளுகளை சேர்த்து டைரக்டர் ஒரு 36 பேர் வேணும். இப்ப அப்படி இல்ல, எலெக்ஷன் அந்த அளவுக்கு போட்டி வருவென்றாலே சங்கம் நல்லா நடந்துகிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆமா, நன்றாக சேமித்து பிறகு 2013ல் 12.5 லட்சம் ரூபாய் செலவுல ஒரு டிராக்டர் வாங்கி அது ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக 2025ல் ஒரு 8 சென்ட் வாங்கியிருக்கோம். இப்போ இன்னும் 5 லட்சம் ரூபாய் வங்கியில இருக்கு, எதிர்கால திட்டம், அதோட சேர்ந்து ஒரு இடம் இருக்கு, அதை வாங்கணும் என்ன ஆசையில இருக்கோம்.
1: சங்கத்தின் பொதுச் செயலாளர் என் முரளிதரன் அவர்கள் தமது கருத்துரையில்,
2: தென்னை வாழை விவசாய விளைபொருட்களை திருடர்களிருந்து பாதுகாக்க வேண்டி மெயினா அவங்கள கண்காணிக்க ஒரு செயலாளர் என்ற முறையில ஆபீஸையும் கண்காணிச்சு பீல்டையும் கண்காணிச்சுட்டு வரேன். தென்னைக்கு என்ன ஒரு நோய் நொடிகள் வந்தாலும் நாங்கள் அக்கறை கலெக்டர்ல இருந்து அவங்களை கூப்பிட்டு இங்க கேம்பு நடத்தி 2-3 கேம்புகள் நடத்தியிருக்கோம். விவசாயத்திலிருந்து மத்திய அரசு மாநில அரசு கேம்பு நடத்தி அவங்களுக்கு அதனால என்ன புழுக்கள் இது சுருட்டு புழு வெள்ளை புழு இதுகளுக்கு எல்லாம் கேம்பு இங்கே வச்சு நடந்திருக்கு. 4-5 கேம்பு அதிகாரிகள் பதில் சொல்லுவாங்க. மானியங்களை வாங்குறதுக்கு பரிந்துரை செய்து அந்த மானியங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் அந்த விவசாயிகள்ட்ட நாங்களே சொல்லிக் கொடுத்து அனுப்பி வச்சு அந்த மானியங்களை பெற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீர்நிலைகள், நமக்கு நீர் தான் முக்கியம், குளங்கள் ஏரிகள் எல்லாம் கிடக்கு, சேனல் எல்லாம் கிடக்குது, ஆற்றுல தண்ணி வராது. இதுக்கெல்லாம் கலெக்டரையும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல உள்ள அதிகாரிகளை நேரடியாக பார்த்து அதற்கான நிவாரணங்களும் செய்து வருகிறோம். மெயினா நீர்நிலைகளை நல்லா கவனிக்கிறோம். தென்னை நிறைய நோய்கள் வந்தாச்சுன்னா 10 தென்னை அதை முறிச்சுக்கிட்டு அதுக்கு காசு கொடுப்பாங்க. விவசாய அதிகாரிகளை கூப்பிட்டு இங்கேயே கேம்ப் இங்கேயே நடத்தி செய்துட்டு இருக்கோம். ஒரு 80% மேல எங்களால அவங்களுக்கு உபகாரம் கிடைச்சி செழிப்பாச்சிருக்காங்க. முன்னாலே அழிஞ்சிட்டு வந்தது. எனக்கே ஒரு 5 ஏக்கர் கிட்ட தென்னை விவசாயம் இருக்குது, ஒரு 3 ஏக்கர் நெற்பயிர் இருக்குது. இதெல்லாம் கெட்டு காத்தே கொண்டாடுறோம். குமரி மாவட்டத்தில் உள்ள சங்கத்துல இது முதல்ல இருக்கு. இப்ப ஒரு எங்க சுற்று வட்டார ஸ்கூலுக்கு ஒரு 8 ஸ்கூலுக்குள்ள +2 10th பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு இது கொடுத்து 10% ரிசல்ட் காட்டின ஸ்கூலுக்குள்ள ஹெட் மாஸ்டருக்கு அபது கேடயம் வழங்கி பொன்னாடையும் போர்த்தி பிள்ளைகளுக்கும் கூடுதல் மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கும் பொன்னாடையும் போர்த்தி கேடயம் வழங்கிட்டு இருக்கோம். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் இந்த தாரகை மந்திரத்தோடு செயல்பட்டு வருகிறோம். ஆற்றும் பணியே போற்றும் தெய்வம் என்ற நிலைமையில் இந்த சங்கத்தை ஏற்படுத்தி நாங்கள் எதிர்க்க வேண்டிய முழு அர்ப்பணிப்பும் செய்து வருகிறோம். நன்றி, வணக்கம்.
1: வெள்ளமோடி சுற்று வட்டார பூமி பாதுகாப்பு சங்கத்தின் இயக்குநர்களில் ஒருவரான முனைவர் வி வேணுகுமார் அவர்கள் சொல்கிறார்,
3: எப்பவுமே விவசாயத்தோட நம்முடைய இந்தியாவுக்கு அடிப்படை பாரம்பரியமான ஒரு தொழில். அந்த விவசாயத்துடைய முன்னேற்றத்திற்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பல நலம் விரும்பிகள் சமூக ஆர்வலர்கள் எல்லாம் சேர்ந்து 1972 சுமார் ஒரு 53 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சங்கம் அமைக்கணும், விவசாயிகளை முன்னேற்ற வேண்டும், சமூகத்துல வந்து ஒரு விவசாயிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் முறையில தொடங்கப்பட்டதான் இந்த வெள்ளமோடி சுற்று வட்டார பூமி பாதுகாப்பு சங்கம். அது விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் அத்தனை பேருக்கு மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறது, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறது, அதே போல முதல் மதிப்பெண் பெறக்கூடிய பரிசு கொடுத்து ஊக்குவிக்கிறது, அதே போல முழு தேர்ச்சி அடைந்த பள்ளிகளை ஊக்குவிக்கிறது, அதே போல பெற்றோர்களை ஊக்குவிக்கிறது, அதே போல விவசாயிகளுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் கிடைக்க வகை செய்யறது. இப்படி நம்முடைய நாட்டை பற்றி பார்க்கும் போது கல்வி ஒண்ணு, அதே போல விவசாயம் ரெண்டுமே முன்னேற்றம் சமூக முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். சமூக முன்னேற்றத்திற்காக தான் இந்த வெள்ளமோடி பூமி பாதுகாப்பு சங்கம் அயராது உழைத்து வருது. காவலர் தான் அடிப்படையா இருக்கக்கூடிய இந்த தூண்கள். நம்முடைய சங்கத்துக்கு ஒரு பரந்துபட்ட ஏரியா இருக்கிற விவசாயிகள் தன்னுடைய வருமானத்துல ஒரு பங்கு, ஒரு 6ல் 1 பங்கு அல்ல 7ல் 1 பங்கு நம்முடைய சங்கத்துக்காக கொடுக்கறாங்க. அதே போல அதை விட அதிகமாக கொடுக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறாங்க. நல்ல விளைச்சல் அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறாங்க. அதையெல்லாம் அந்த விவசாயிகள்ட இருந்து கொள்முதல் பண்ணி நம்முடைய சங்கத்துல கொண்டு சேர்க்கறது யாரு சொன்னா அந்த காவலர்கள் தான். அந்த பணி மட்டும் இல்ல, அவங்களுக்கு இரவு பகல் கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு பணி. அதனால அந்த விவசாயிகளும் பாராட்டுறாங்க, அதே போல சங்கம் வந்து அவங்களுக்காக எல்லாத்துக்கும் துணை நிற்கும். அவங்களுடைய தன்மை, அவங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க
1: காவலராக பணிபுரிந்து வரும் காவலர் எஸ் வேலுப்பிள்ளை அவர்களின் கருத்துக்கள்,
4: ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்திருக்கு. நான் வரும்போதெல்லாம் ரொம்ப வருமானங்கள் கம்மியா இருந்து, வாழைத்தோட்டம் தேங்காய் வருமானங்கள் ஏகப்பட்ட வந்து வர வர வளர்ச்சி தான் இருக்கு. ஒரு ஆள் நன்கொடை கூட தந்தாலும் கொண்டு கொடுப்பேன். 24 மணிக்கும் பணி உண்டு. காலையில் ஆபீஸ் திறப்பேன், காவலாளியை வெளியே அனுப்புவேன், எங்கே பிரச்சனை இருந்தால் போவேன், ஆடு மாடு மேயதை பிடிச்சிட்டு வருவோம், மற்ற மாதிரி யாராவது இளநி பறிச்சால் அந்த ஆளை கூட்டிட்டு வருவோம், தேங்காய் எடுக்க ஆளை கூட்டிட்டு வருவோம், கூட்டிட்டு வந்து இங்கே நடவடிக்கைகளை எடுப்போம். 32 வருஷமா இருக்கும்.

0: அதனால நமக்கு இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கு. சங்கம் நல்லா இருக்கட்டும், நல்ல வளர்ச்சியில இருக்கட்டும், மக்களுக்கு எல்லாம் நல்ல ஆர்வத்தோட எல்லாம் செயல்பட உழைக்கு. இன்னும் ஒரு வாழைக்கொலை பழுத்து கிடக்கு, ஜம்மியை கண்டா உங்க வாழையில ஒரு வாழைக்கொலை பழுத்து கிடக்கு, ஒரு கொலை முறிஞ்சு கிடக்கு, ஒரு கருக்கு கொலை முறிஞ்சு கிடக்கு, இப்படி எல்லாம் சொல்லுவோம். தேங்காய் விழு உங்க மரத்துல அதை நீங்க விட்டுங்கன்னு எல்லாரும் தகவல் கொடுப்போம். ஓலை மட்டும் எடுக்கணும் சரி, தேங்காய் எடுக்கணும் சரி, அண்ணா வந்துருவாரு, சங்கத்தை கூட்டிட்டு போயிருவாரு, கொஞ்சம் பயம் உண்டு.
1: விழாவில் கலந்து கொண்ட பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் சொல்கிறார்,
2: நான் அரசு உயர்நிலைப் பள்ளி வெள்ளிச்சந்தையினுடைய தலைமை ஆசிரியர். பொதுவாக இந்த வெள்ளமடி பூமி பாதுகாப்பு சங்கம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அரசு பள்ளி மட்டுமல்லாது பிற எய்டட் பள்ளிகளுக்கும் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர்களையும் அந்த 100% பெற்ற பள்ளியையும் பாராட்டி ஆண்டுதோறும் கேடயம் இதெல்லாம் கொடுத்து பிள்ளைகளையும் பாராட்டி வராங்க. இது என்னன்னா, ஒரு மாணவர்களை ஊக்கப்படுத்துவதிலும் பள்ளி ஆசிரியர்களை ஊக்கப்படுத்துவதிலும் தலைமை ஆசிரியரை ஊக்கப்படுத்துவதிலும் இந்த சங்கம் அப்படிங்கிறது ஒரு மிகுந்த பங்களிக்கிறது. ஒரு இடம் எப்படி பாராட்டப்படுகிறதோ அந்த நேரத்தில் இன்னும் அவர்களுக்கு ஒரு முன்னெடுப்பாக அமைந்து அந்த பள்ளியை மீண்டும் வளர்த்தெடுப்பதற்கு இந்த நிகழ்வுகள் ஒரு நல்ல ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இருக்கும் என நம்புகின்றேன். இந்த ஆண்டு 10வது எடுத்த மாணவன் அதே மாணவன் பள்ளியில் மைதானத்தில் பாராட்டப்படுகின்றான். அதை மற்ற பிற மாணவர்கள் பார்க்கிறார்கள். இவர்கள் இன்னும் மேலும் மேலும் இதைவிட அதிகமான மதிப்பெண் எடுக்க வேண்டும், இந்த பரிசினை நாம் தட்டிச் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மாணவர்களுக்கு உருவாகிறது. இது மாணவர்களிடையே ஒரு போட்டியை வளர்ப்பதன் மூலம் பள்ளியின் நலனை அதிகரிப்பதோடு மாணவர்களின் மதிப்பெண் எடுக்கும் திறனையும் அதிகரிக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கொள்கின்றேன்.
1: விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கிய தலைமை ஆசிரியர் பிரிஜின் அவர்கள் கூறுகிறார்,
3: உள்ள பிள்ளைங்கள்ட்ட நம்ம வந்து எதிர்த்து சூழ்நிலையாச்சுன்னா கேட்க மாட்டாங்க, எல்லாமே போன் வந்துட்டு அப்படிதான், போனை வச்சுட்டு அவங்க நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அன்பான முறையில நம்ம பிள்ளைங்கள்ட்ட அதை எடுத்து சொல்லும் போது கண்டிப்பா கேட்கறாங்க. நம்ம தான் ஒழுக்கத்தை வந்து வெளியே எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஸ்கூல்ல மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒழுக்கமான முறையில எப்படி எப்படி நடக்கணும், நீங்க பெற்றோர்கிட்ட வீட்டுக்கு வரக்கூடியவங்கள்ட்ட எப்படி எப்படி நடக்கணும், நம்ம பிள்ளைங்கள்ட்ட முதல் எப்படி ஒழுக்கமா நடக்கிறோமோ அதை பார்த்துதான் பிள்ளைங்க அதை கத்துக்கிட்டுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒழுக்கமா இருந்தாலே பிள்ளைங்க வந்து அதை பார்த்து நம்ம சார் எப்படி இருக்காங்க, நம்மளும் எப்படி இருக்கணும் சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ பூமி பாதுகாப்பு சங்கம்னா எங்க ஊர்லயும் பூமி பாதுகாப்பு சங்கம் இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அப்பா எங்க ஊர்ல முருகன் கோயில் பக்கத்துல இருக்கு, அந்த இதை வந்து பார்த்துருக்கேன். எப்போ மூடியே தான் கிடக்கும், ஆனா அந்த சங்கம் இங்க இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அந்த சங்கத்துல பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க் 10வது 12வது வகுப்புல உள்ள பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் பூமி பாதுகாப்பு சங்கம் வந்து இப்ப நிறைய இடங்கள்ல இல்ல, ஆனா இங்க அது சிறப்பா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் அவங்க இன்னும் அதை டெவலப் பண்ணணும்னு என்னுடைய ஒரு ஆசை.
1: விழாவில் மணவாளக்குறிச்சி பாபுஜி மேல்நிலைப் பள்ளி, வெள்ளிச்சந்தை அரசு உயர்நிலைப் பள்ளி, அம்மாண்டிவிளை அரசு மேல்நிலைப் பள்ளி, கடியப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளி, உரப்பனவிளை அரசு மேல்நிலைப் பள்ளி என பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் SLC மற்றும் +2 தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்தமைக்காக கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து விழா நிகழ்வானது பூமி பாதுகாப்பு சங்க அடுத்த அமர்வுக்கு தயாரானது.

நேயர்கள், இதுவரை வெள்ளமோடி சுற்றுவட்டார பூமி பாதுகாப்பு சங்க ஆண்டு விழாவின் வானொலி தொகுப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சி அமைப்பு டி எல் ஜேக்கப்.

வானிலை அறிக்கை. இன்று தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 4:21. நேர்களை கேட்கலாம் திரையிசை நிகழ்ச்சியின் முதலாவதாக ஒலிக்கிறது கிளிஞ்சல்கள் படத்திற்காக பாடல். பாடலை பாடியவர் டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி.

நீர்களே ஒலித்த பாடலை பாடியவர்கள் எஸ் ஜானகி, எஸ் பி சைலஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆனந்தகுமி. இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியிருக்கிறார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். ராணுவ வீரர்கள் மட்டுமன்றி ஒவ்வொரு குடிமகனும் இந்திய ராணுவத்தின் வலிமையை பறைசாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை, அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்கள் உற்பத்தி குறித்த தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்துடன் இனி உடனுக்குடன் பகிர்வது கட்டாயமாக்கப்பட்டிருப்பதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் வழங்கப்படும் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு உள்ளிட்டவற்றை

0: அவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். ஆவின் பால் விநியோக குறைப்பை கைவிட வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02.

நேர்களே, இனி கேட்கலாம் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம். அன்று முதல் இன்று வரை பலதரப்பட்ட காலகட்டங்களில் வெளிவந்துள்ள திரை இசை பாடல்கள் இன்றைய முல்லைச்சரத்தில் மலர்ந்து மனம் வீசப் போகின்றன உங்கள் மனங்களில். வாழ்க்கையினும் நீண்ட பயணத்தில் எத்தனை முகங்களை நாம் சந்தித்தாலும், நெற்றி திலகமிட்ட நம் நாட்டு குலமாதர் முகங்களை எந்நாட்டில் கண்டாலும் கைகள் தானாக குவியத்தான் செய்கின்றது வணக்கம் சொல்ல. முல்லைச்சரத்தில் முதலாவதாக ஒலிக்கும் பாடலம் பெற்ற திரைப்படம் அவன் ஒரு சரித்திரம். பாடலை பாடியோர் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. பாடல் கீசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

அது வெறும் மொழியல்ல, தாயின் தாலாட்டு, மண்ணின் மனம். இயல் இசை நாடகமெனும் முத்தமிழை தொகுத்து தமிழன்னையின் தாழ்பணியும் இசை மாலை இது. பூவை செங்குட்டுவன் வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் வாணி ஜெயராம் பாடிய பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மேல்நாட்டு மருமகள் முல்லைச்சரத்தில் மலர்ந்து மனம் வீச வருகின்றது.

ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் பார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.

நேரம் 5:14 நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசிச்சரம். முல்லைச்சரத்தில் இனி வைரமுத்துவின் வைரவரிகளில் இளையராஜாவின் இசையில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் குரலில் ஒலிக்கிறது நிழல்கள் படப்பாடல். மறைந்த கனவுகள், மௌனமான நினைவுகள், காதல் மலர் தீண்டியதால் சட்டனவல்ல மெல்ல மெல்ல திறந்து கொண்டன இதய கதவுகள்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
1: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: நேரம் 5:20. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். யார் யாரோ ஏதேதோ சொல்ல என் கண்களும் உதடும் சொல்ல துடிப்பது என்னவென்று உனக்கு கூடவா புரியவில்லை? வரும் பாடலம் பெற்ற திரைப்படம் காவடி சிந்து. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி,

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

வரிகளில் கங்கை அமரன் சித்ரா குரலில் வருவது நீதானா அந்த குயில் பட பாடல். நம் காதல் பூஜைக்காக மட்டுமே பூக்க காத்திருக்கும் புத்தம்புது பூ இது. இந்த பூவை சூடும் பூக்காரன் நான் மட்டுமே.

உழவருக்கு ஒரு சிந்தனை. மட்டிவாழை சாகுபடி அனுபவம். நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் வேளாண் நேரலை. அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். ஈனாம் திட்டம் குறித்து வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 5:32 நொடி. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். மழைத்துளியில் நனைந்த புல்லாங்குழல் ஒன்று மென்காற்று வருட கானம் இசைத்தால் ஆனந்தத்திற்கு ஏது குறை? வரும் பாடலின் படம் பன்னீர் புஷ்பங்கள். பாடலை பாடியவர் உமாரமணன், பாடலுக்கு இசை கங்கை அமரன், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.

0: அம்மு என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சுச்சு இருக்கா, நீ பேசாம படுத்திருக்க. டேய் டேய் இறங்குடா, அம்மாக்கு வலிக்குள்ள, நல்ல பிள்ளைல இறங்கு மக்களே.
1: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன், குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும், அதனாலதான்.
0: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
1: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்ட் அக்கா? அதுக்கு எங்க போகணும்?
0: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான், சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
1: சீக்கிரமா சொல்லுங்க அக்கா.
0: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
1: யோகாசனம் தெரியும், யோகாசனம் செஞ்சா முதுகுவலி குறைஞ்சிருமா என்ன?
0: யோகாசனம் செஞ்சா முதுகுவலி மட்டுமில்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
1: நிஜமாவா? சரி இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகு வலிக்கு ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
0: முதுகு வலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகு வலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்பை போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு, நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும், அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
1: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
0: ஏய் என்ன பண்ற, இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன், அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
1: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழிய சொல்லி தருது இந்த யோகாசனம், அப்படித்தானேக்கா?
0: சரியா சொன்ன, உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.

நேர்களில் குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரை இசைச்சரமாக மலர்ந்து மனம் வீசிக்கொண்டிருக்கின்றது இன்றைய முல்லைச்சரம். முல்லைச்சரத்தில் இனிவரும் பாடலை பாடியவர் SB பாலசுப்ரமணியம். பாடல் கீசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன். கற்பனை வான வீதியில் கவிதை தேரேறி நான் கழிக்கும் நேரம் கானமும் இப்படித்தான் இருக்கும். வரும் பாடலின் படம் நாடோடி பாட்டுக்காரன்.

முல்லைச்சரத்தில் இனிவர் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதல் ரோஜாவே. பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன் சுனிதா, பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வாலி. வார்த்தைக்குள் அடங்காத மென்க

நேர்களே, முல்லைச்சரத்தில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரைசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அழியா நினைவுகள் மனதோடு அசை போடும் நேரம், இனிய நிழலும் கூட இன்னிசையாய் கவிபாடும். வரும் பாடலின் படம் அழகி. பாடலை பாடியவர்கள் கார்த்திக், பவதாரணி.

நேர்களே, முல்லைச்சிறுத்தில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தக் லைஃப். வானம் பொழியும் மழை உடல் நனைக்கும், கானம் பொழியும் மழை உள்ளம் துளைக்கும், உணர்வு முத்துக்களால் இசைக்கும் தருணம் இப்படியும் கூட மழை பொழியும்.

0: கண்கள் மிதக்கும் ஒளியாக,
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:30 நொடி. நிகழ்ச்சி நிரல் இன்றும் நாளையும் நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்வோமா? அதற்கு முன்
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 தொடரில் லண்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேரடி வர்ணனை இடம்பெறும் நேரங்கள் இன்று மாலை 6:40 முதல் 7:10 வரை, 8:05 முதல் 9 மணி வரை, 9:15 முதல் ஆட்ட நேர இறுதி வரை. இன்றிரவு 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா. 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டி வாழை சாகுபடி அனுபவம்.

0: வேளாண் நேரலை. பங்கேற்கிறார் நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்கள். கேட் பச்சாவோ அபியான், விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுத சுரபி, அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். ஈ நாம் திட்டம் தகவல்களை தருகிறார் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 மணி வரை மங்களநாதம். இனி நாளை நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் எஸ் ராமஜோதி அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரலமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை திரையிசை. பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் நாளை காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி மற்றும் நாளை மறுநாள் காலை 6 மணி. 8:20 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரையிசை. நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் தினைக்குளம் டி மோகன சுந்தரம் அவர்களுடன் நேர்முகம். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கொச்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதாரர் நிகழ்ச்சி 8:50 3-in-1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேயர்வற்பம் நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் தன்கோ. 10:30 திரையிசை. 11:02 எக்ஸூர், தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க சிறுவர் நேரலை. நேரலை இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில்
1: பை அனுஜா குமார். India has signed 28 migration and mobility partnership agreements with over 26 countries. Speaking at the Human Resource Mobility Forum in New Delhi, External Affairs Minister Dr. S. Jaishankar today said the collective responsibility of nations is to combat illegal migration, exploitative practices, fraudulent intermediaries and human trafficking. He said India's commitment to safe and legal mobility is reflected in the e-migrate platform.
2: One key pillar which has brought about a transformation in the governance of migration has been the use of digital systems and tools. India's commitment to safe and legal mobility is reflected in the e-migrate platform. And since its inception, more than 5 million immigration clearances have been issued. This digital ecosystem has become a global example of leveraging technology to protect migrant workers while facilitating mobility.
1: President Draupadi Murmu has called upon students to use education as a means to build an equitable and inclusive society. She said educated youth should not work only for their own progress, but also strive to uplift the weaker sections and contribute to nation building. The president said this while addressing the first convocation of the Central Tribal University of Andhra Pradesh in Visakhapatnam. The president said every educated youth should help bring forward those left behind and contribute towards achieving the goal of a developed India by 2047. Union Education Minister Dharmendra Pradhan urged the students to become job creators rather than job seekers. The Special Intensive Revision SIR of Electoral Rolls has begun in Delhi, Karnataka, Meghalaya, Maharashtra and Jharkhand today. As part of the exercise, in Delhi, over 13,000 booth-level officers will visit every household till the 29th of next month to distribute pre-printed enumeration forms in duplicate to all existing electors for verification and updation of the electoral rolls. Addressing the media, Chief Electoral Officer of Delhi,

0: Ashok Kumar said that claims and objections can be filed from the 5th of August to the 4th of September. The final electoral roll will be published on the 7th of October. General Dheeraj Seth today took charge as the 31st Chief of the Army Staff from General Upendra Dwivedi, who superannuated after more than four decades of distinguished service to the nation. General Seth is an alumnus of the National Defence Academy, Pune, and was commissioned into the Armoured Corps in December 1986. He has a distinguished military career spanning nearly four decades. India has reaffirmed its strong support for the Financial Action Task Force, FATF, describing it as an indispensable pillar of the global fight against terrorism, financing and money laundering. The statement came after Pakistan criticized the task force following the neighboring country's placement on the organization's grey list for increased monitoring. Speaking at a UN event on the sidelines of the Counter-Terrorism Week, India's permanent representative to the UN, P. Harish, said attempts to question FATF's credibility reflect fear of scrutiny rather than genuine concerns. On the occasion of Hul Diwas today, Prime Minister Narendra Modi has paid tributes to Sidho Kanhu, Chand Bhairav, Phulo Jhano and all the brave tribal warriors who stood firm against the injustice of foreign rule. In a social media post, Mr. Modi said that Hul Diwas is a powerful symbol of the extraordinary courage and unwavering spirit of tribal communities who laid down their lives for their motherland. Benchmark domestic equity indices ended the final trading session of the quarter around 4.3% lower today. The Sensex fell 250 points to close at 76,479, while the Nifty lost 81 points to settle at 23,866. However, the broader market on the National Stock Exchange ended in a positive territory. In the FIFA World Cup, Morocco and Paraguay have advanced to the round of 16. Morocco defeated Netherlands 3-2 on penalties after a thrilling 1-1 draw in Guadalupe, Mexico. Tonight, Ivory Coast will take on Norway in Texas, United States. The match is scheduled to begin at 10:30 p.m. Indian time. And that is the end of this news bulletin.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10:30. சேவை செய்திகள். குழந்தை மற்றும் வளர் இளம் பருவ தொழிலாளர் சட்டம் 1986 கீழ் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எவ்வித பணியிலும் ஈடுபடுத்துவதும் 14 முதல் 18 வயதிற்குட்பட்ட வளர் இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இச்சட்டத்தினை மீறுவோருக்கு 20,000 ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை அபராதமாகவோ அல்லது 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது இரண்டும் சேர்த்தோ தண்டனையாக வழங்கப்படும். இச்சட்டத்திற்கு புறம்பாக குழந்தைகளை அல்லது வளரிளம் பருவத்தினரை பணிக்கு அமர்த்தும் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் ஆகியோர்களுக்கும் தண்டனை வழங்க இச்சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இரண்டாம் முறையாக இச்சட்ட விதிகளை மீறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட குழந்தை தொழிலாளரின் பெற்றோர்களுக்கும் அல்லது பாதுகாவலருக்கும் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எனவே மாவட்டத்தில் உள்ள கடைகள், வணிக நிறுவனங்கள், பேக்கரி மற்றும் உணவு நிறுவனங்கள், திரையரங்குகள், மருத்துவமனைகள், மோட்டார் போக்குவரத்து நிறுவனங்கள், பெட்ரோல் விற்பனை நிலையங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எவ்வித பணிகளில் அமர்த்துவதோ வளரிளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவதோ கூடாது என்று கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றும் இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15 முதல் 35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருது 1 லட்சம் ரூபாய் ரொக்கம், பாராட்டு பத்திரம் மற்றும் பதக்கம் ஆகியவைகளை உள்ளடக்கியதாகும். அதன்படி 2026 ஆண்டிற்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது

0: ஆகஸ்ட் மாதம் 15 தேதியன்று நடைபெறும் சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட உள்ளது. இவ்விருதுக்கு விண்ணப்பிக்க 2025 ஏப்ரல் 1 தேதியன்று 15 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். கடந்த நிதியாண்டில் மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விண்ணப்பதாரர்கள் சமுதாய நலனுக்காக தன்னார்வத்துடன் தொண்டாற்றியிருக்க வேண்டும். இணையதளம் மூலம் இவ்விருதிற்கு வரும் ஜூலை மாதம் 6 தேதி மாலை 5:45 மணி வரை விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய இணையதளமான www.sdat.tn.gov.in என்ற இணையதளத்தில் ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0451-2620-60-740-1705-3507 என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் எய்டட் மேனுபேக்சரிங், கோர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. இப்பயிற்சியினை பெற ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மின் மற்றும் மின்னணுவியல் இன்ஜினியரிங், பொறியியல் படிப்பில் தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 முதல் 35 வயதிற்குள்ளும் மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள்ளும் இருக்க வேண்டும். இப்பயிற்சிக்கான கால அளவு 90 நாட்கள். மேலும் பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் பயிற்சி நடைபெற உள்ளது. தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டங்களில் தங்கி படிப்பதற்கான செலவினை தாட்கோவால் ஏற்கப்படும். இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் தகுதியான நபர்களை பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக வேலைவாய்ப்பும், அந்நிறுவனத்தின் மூலமாக ஆரம்பகால மாத ஊதியமாக சுமார் 25,000 ரூபாய் முதல் 40,000 வரையும் வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இப்பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.tahdco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:15. இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில்.
2: குட் ஈவினிங் நேயர்களே,
1: நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை குவடு. குவடு அப்படின்னா மலை உச்சி அல்லது சிகரம் அப்படின்னு சொல்லலாம்.
2: இந்த வார்த்தை வச்சு நாம ஒரு உதாரண வாக்கியம் பார்க்கலாம். கந்தர் அந்தாதியில சேரி குவடு அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அதாவது முருகப்பெருமாள் வீற்றிருக்கும் மலை உச்சியை இந்த வார்த்தை குறிக்குது. சோ குவடு அப்படின்னா மலை உச்சி. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
3: This is the first time, honey, we're getting together. Oh, baby, I feel so good.
2: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் விக்கெட். WICKED. விக்கெட் அப்படின்னா மாரலி பேட், அதாவது ஒழுக்க கேடான, மோசமான, தீய, கெட்ட, இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம்.
1: இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தலாம். பெட்டர் பி புவர் தன் விக்கெட், அதாவது கெட்டவனா இருக்கிறத விட ஏழையா இருக்கிறது எவ்வளவோ நல்லது அப்படிங்கறதா இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறது ஸ்கிரீன் டைம் அண்ட் பிரெயின். ஸ்கிரீன் டைம் அதாவது நம்ம மொபைல் போன் பாக்குறோம், இல்ல லேப்டாப் பாக்குறோம், இல்ல டிவி பாக்குறோம், இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் ஏதாவது கேட்ஜெட்ஸோட ஸ்கிரீனை பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம பிரெயின் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்னு சொல்லலாம். ஆக்சுவலி மார்னிங் எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் இப்ப மோஸ்ட்லி நம்ம பாக்குறது மொபைல் போன் தான். இதனால வீட்டுல எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கண்ணு கெட்டு போயிடும், கண்ணு கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. பட் உண்மையிலேயே கெட்டு போறது கண்ணு மட்டும் இல்ல, பிரெயினும் கூடவே சேர்ந்துதான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இப்போ அதை
2: தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.

0: ஷார்ட் வீடியோஸ் ரீல்ஸ்ல எல்லாம் இருக்கிற மெசேஜஸ் படிக்கிறதுக்காக நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆக்டிவேட் ஆகுது. சோ இந்த மாதிரி நம்மளுடைய பிரெயினை ஃபாஸ்டா ஆக்டிவேட் பண்றதுனால நம்மளுடைய ரீடிங் கெபாசிட்டி வந்து ரொம்பவே குறையுது, அதே மாதிரி கான்சென்ட்ரேஷனும் குறைஞ்சிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் சவுண்டும் கேட்கும் போது, அதாவது ஒவ்வொரு லைக், ஒவ்வொரு கமெண்ட் இதெல்லாம் வரும்போது ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்கும் இல்லையா, இதெல்லாம் கேட்கும் போது நமக்குள்ள டோபமைன் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்து ரிலீஸ் ஆகி இன்னும் இன்னும் இன்னும் இந்த ஃபீல் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போனை பார்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு வந்து தோண வச்சிடும். ஸ்கிரீன்ல இருந்து வரக்கூடிய ப்ளூ கலர் லைட் வந்து பிரெயினுக்கு இன்னும் இது பகல் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பான சிக்னலை கொடுக்குது. இதனால மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் குறையுது, நம்ம தூக்கம் வந்து தள்ளி போகுது. இதெல்லாம் நடக்கிறதுனால நமக்குள்ள ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. குழந்தைகளுக்கு இதனால ஸ்பீச் டிலே ஆகும், போக்கஸ் இஷ்யூஸ் வரும், அவுட்டோர்ல போய் அவங்க விளையாடுறது குறையுது. இந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் குறைக்கிறதுக்கு டாக்டர்ஸ் நமக்கு ஒரு ஈஸியான ஒரு வழியை வந்து சஜஸ்ட் பண்றாங்க. அது என்ன வழி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணலாம்.
0: 20-20-20 ரூல்ஸ் தாங்க அது. அதாவது 20 மினிட்ஸ் நம்மளுடைய போனையோ டிவியோ பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்து ஒரு 20 செகண்ட்ஸ் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும். அடுத்து 20 அடி தூரத்துல உள்ள ஒரு பொருளையோ இல்ல வேற எதையாவது ஒன்ன பார்த்துட்டு மறுபடியும் நம்மளுடைய ஸ்கிரீனை பார்க்கலாம். இதுதான் நமக்கு டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க. அது போல தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பா போனை நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் அடிக்கடி அவங்களை வெளியே கூட்டு போய் வெளியில உள்ள விளையாட்டுகளை விளையாட வைக்கணும். சோ டெக்னாலஜி நமக்கு உதவுவதுக்கு தானே தவிர நம்மள அழிக்கிறதுக்கு கிடையாது. எப்படி நம்ம யூஸ் பண்ற கேட்ஜெட்ஸ்க்கு பவர் ஆஃப் பட்டன்ஸ் இருக்குதோ அத மாதிரி நம்மளுடைய பிரெயினுக்கும் அப்பப்ப ஒரு பிரேக் தேவை. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 6:20.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம், ரூபாய் 1 லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம், ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்சி இலவசம், கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில், முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
3: கல்லீரல், கணையம், குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
9: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
10: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
9: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
10: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
9: மற்றும் 0465129648. Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
11: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
12: நியூ கேப்டன் கூலா?
11: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட் பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
12: பானசோனிக் ஏசி வாங்க
13: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சுகிராமம்.
14: மெல்லிசையில் முதலில் அடக்குமுறும் என்று தொடங்கும் பாடல்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும் சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக் கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர்

0: பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறைகளின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆவின் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவின் பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில், இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் ஊட்டச்சத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபெறும் குளறுபடிகளையும் முறைகேடுகளையும் களைய வேண்டும் என்றும், இதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். ஜல்ஜீவன் திட்டம் நீலகிரி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீருக்காக வனப்பகுதிக்கு செல்லும் நிலை மாறி வீடுகளுக்கே குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருப்பது குறித்து பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
2: எனது பெயர் ராமலிங்கம். மீக்கேரி கிராமத்திலிருந்து பேசுறேங்க. எங்கள் ஊர்ல முன்னாடி எல்லாம் குடிநீர் கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்தது. 200 வீடுகள் கொண்ட ஊர்ல 20 பைப்புக்கு பக்கத்துலதான் இருந்தது. இப்பொழுது மத்திய அரசின் மூலமாக

0: ஜல்ஜீவன் திட்டத்துல வீட்டுக்கு வீடு பைப் போட்டிருக்காங்க. குடிநீருக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம தண்ணீர் போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி சுத்தி வட்டாரத்துல இருக்கிற எல்லா இதுக்கு கொடுத்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மத்திய அரசினுடைய ஜல்ஜீவன் திட்டம் வந்து எங்கள் ஊருக்கு ரொம்ப சிறப்பாக உள்ளது. முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிறத எனது இதா தெரிவித்துக் கொடுக்கிறேன்.
1: வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: சராசரி கடல் மட்டத்தில் மகாராஷ்டிராவிலிருந்து வடக்கு கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. மேலும் சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 3 மற்றும் 4 கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். உலக இரத்த கொடையாளர் தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ இரத்த தான கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மத்திய சுங்க இலாக்கா முதன்மை ஆணையர் திரு தேவேந்திர வி நாக் வெங்கர் தலைமையில் போதை இல்லா இந்தியா விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் மத்திய மாநில அரசின் திட்டங்களை விளக்கும் விவசாயிகளுக்கான கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண் பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளுக்கான வாங்குபவர் விற்பனையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நெல்லை ரயில் நிலையத்தில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த யார்டு மறுசீரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெற்கு ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை தமிழ்நாடு மின் வாரியத்தோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:41 20
5: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட 2 கிளை ஜூலை 9 உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன் கோ. தொடர்புக்கு 9487222715.
6: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
7: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
5: ராஜநன் கோவின் பிரம்மாண்ட இரண்டாவது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ரூபாய் 1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ரூபாய் 50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3 ஜார் மிக்ஸி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும்

0: ஜனவரி. இப்போது மூன்று தலங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜன் & கோ. தொடர்புக்கு 9487222715.
1: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

நேர்களே, இப்போது ஐசிசி மகளிர் டி20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 தொடரில் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேர்முக மர்ணனை கேட்கலாம்.

நேர்களே, இதுவரை ஐசிசி மகளிர் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 தொடரில் லண்டன் ஓவன் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கத்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி சுரேகா.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேகா.
1: சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தில் நீருக்கடியில் ரோபோட்டிக்ஸ் என்ற தலைப்பில் தேசிய அளவிலான பயிலரங்கம் நடைபெற்றது. இந்திய கடல் கண்காணிப்பு, ஆழ்கடல் ஆய்வு, போக்குவரத்து கண்காணிப்பு, வளம் மதிப்பீடு மற்றும் நிலையான நீல பொருளாதாரம் போன்ற பயன்பாடுகளுக்கான உள்நாட்டில் உள்ள நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட இந்த பயிலரங்கத்தில் இந்தியா முழுவதிலிருந்து சுமார் 30 மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நீருக்கடியிலான தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் நோக்கிலான இந்த பயிலரங்கத்தில் இந்திய நிறுவனத்தின் கடல்சார் கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நீரில் பயணிக்கும் ட்ரோன்கள், டேனல்கள் மற்றும் ஆழ்கடல் பைப்புகளை கண்காணிக்கும் கருவிகள், நீருக்கடியில் பயன்படுத்தும் இலகு ரக லான்ச்சர்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சிஎஸ்ஐஆரின் கீழ் உள்ள முதன்மையான தேசிய ஆய்வகத்தில் ஒன்றான சென்னையில் உள்ள சிஎஸ்ஐஆர் கட்டமைப்பு பொறியியல் ஆராய்ச்சி மையம் கழிவிலிருந்து செல்வம், வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மைக்கான விரிவான தீர்வுகள் என்ற தலைப்பில் சிஎஸ்ஐஆர் திட்டப்பணி முறையின் ஒரு பகுதியாக கட்டுமானத்துறையில் வட்ட பொருளாதாரம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கான ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சி இணைந்து நடத்திய கருத்தரங்கத்தின் முக்கிய அம்சமாக உள்கட்டமைப்பிற்கான 100% மறுசுழற்சி செய்யப்பட்ட மணல் மற்றும் 50% மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்களுடன் கசடு சிமெண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு கான்கிரீட், வெளிப்புற சுவர்களுக்கு சுடப்படாத, சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட செங்கற்களும், உட்புற பகுதிகள் சுவர்களுக்கான சிஎஸ்ஐஆர் எஸ்இஆர்சியால் உருவாக்கப்பட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்த மறுசுழற்சி செய்யப்பட்ட மொத்த கற்கள் கொண்ட உள்ளீடுகளின் தொகுதிகள் மற்றும் உள்ளடக்கப்பட்ட கார்பனை குறைப்பதற்காகவும் தளம் வலுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட சுமார் 1 டன் மறுசுழற்சி செய்யப்பட்ட எஃகு உள்ளிட்ட வழக்கமாக கட்டுமானத்துடன் ஒப்பிடும் பொழுது கட்டுமானத்தில் உள்ளடக்க கார்பனின் 32% குறைப்பு அடையப்பட்டுள்ளது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் யாத்ரி சுவிதா நிவாஸ் பயணிகள் வசதி தினம் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சென்னை விமான நிலைய நவீன பயணிகளின் சேவை அமைப்புகள், விரிவாக்கப்பட்ட செக் இன் மற்றும் பாதுகாப்பு வசதிகள், மேம்படுத்தப்பட்ட உடைமை கையாளுதல் மற்றும் சிறந்த அணுகல் வசதியுடன் இந்த மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு மற்றும் பயணிகளின் வசதி ஆகியவற்றில் உயர் தரத்தையும் பயணிகளுக்கு மிகவும் திறன்பட சேவை செய்யும் விமானங்களின் நேர தவறாமை செயல்பாட்டையும் மேம்படுத்தவும், பயணிகளுக்கு மிகவும் சுமூகமாக மற்றும் நம்பகமான பயண அனுபவத்தை உறுதி செய்யும் வகையில் பங்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை விமான நிலைய டிஜி யாத்ரா செயல்படுத்துவதன் மூலம் டிஜிட்டல் மாற்றத்தை

0: ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. தடையற்ற மற்றும் தொடர்பற்ற பயணத்தை அனுபவிக்க உதவுகிறது. மேலும் யாத்ரி காஃபி மலிவு விலையில் தரமான சிற்றுண்டிகளை வழங்கி சமூகத்தின் அனைத்து தரப்பினர்களுக்கும் விமான பயணத்தை எளியதாக அணுகக்கூடியதாக மாற்றப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பிரத்யேக குழந்தைகள் மண்டலங்கள் கிட்ஸ் ஜோன்ஸ் குடும்பங்களுக்கு மிகவும் வசதியாக மற்றும் மகிழ்ச்சியான விமான நிலைய அனுபவத்தை வழங்குகிறது. சென்னை விமான நிலைய மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறப்பு உதவி தேவைப்படும் பயணிகளுக்கான வசதிகளை தொடர்ந்து மேம்படுத்தப்பட உள்ளது. சென்னை விமான நிலையங்களில் 100% பசுமை ஆற்றலில் இயங்குகின்றன. மேலும் முக்கிய விமான நிலைய மையங்கள் கார்பன் சமநிலையை அடைகின்றன. தூய்மையான எரிசக்தி ஆதாரங்கள் மற்றும் குறைக்கப்பட்ட கார்பன் உமிழிகளுக்கான தனது உற்பத்தியின் ஒரு பகுதியாக மின்சார வாகன பயன்பாட்டை ஊக்குவித்தல், ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் இல்லாத சூழலை பராமரிப்பதற்கான முயற்சிகள் மற்றும் சூரிய ஆற்றலை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பல பசுமை முன்னெடுப்புகளை இந்த விமான நிலையம் செயல்படுத்தியுள்ளது. சிறப்பான சேவை, பயணிகளின் திருப்தி மற்றும் தொடர்ச்சியான மேம்பாடு ஆகியவற்றை கொண்டுள்ளது. அப்பணியினை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து அமைப்புகளிடமிருந்து சென்னை விமான நிலையம் அங்கீகாரங்களை பெற்றுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி சுரேகா. சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம், வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றி இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சட்டவிரோத குடிபெயர்தலை இருதரப்பிலும் தடுத்தல், முறைகேடாக செயல்படும் தரகர்களின் செயல்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தல், சட்டவிரோதமான நுழைவு ஆகியவற்றை முழுமையாக தடுப்பதற்கு இருதரப்பிலும் பொறுப்பேற்கும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டவிரோத ஊடுருவலை தடுக்கும் வகையில் நவீன கணினி வழி கட்டமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு பிற நாடுகளுக்கு பணி செய்யவோ அல்லது வேறு நியாயமான காரணங்களுக்காகவோ செல்வோருக்கு அனுமதி வழங்க இ மைக்ரேட் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியுரிமை தொடர்பான மனுக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சட்டப்பூர்வமான இடம்பெயர்தலை உறுதி செய்வதற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளமான பொருளாதாரம், வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அடித்தளமாக விளங்குகிறது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வதோதராவில் இன்று ஆற்றல் மிக்க குஜராத் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய அவர், குஜராத் மாநிலத்தில் ரசாயன பொருட்கள், மின்னணு மற்றும் கப்பல் கட்டுதல் துறை, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை ஆகியவை பாதுகாப்பு உற்பத்தி துறையின் மையமாக மாநிலத்தை உயர்த்துவதற்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவித்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் விரைந்து தன்னிறைவை எட்டுவதற்கான முயற்சிகளை இந்தியா எடுத்து வருவதாக தெரிவித்த அவர், கடந்த 2014 ஆண்டில் 46,000 கோடி ரூபாயாக இருந்த உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி தற்போது 1,78,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். முதன்முறையாக தனியார் துறையுடன் இணைந்து ராணுவ விமான உற்பத்தி தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், C-295 ரக ஏர்பஸ் விமானங்களை தயாரிக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். விமான உற்பத்தி துறையில் இது ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்குவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நெடுஞ்சாலைகளை சீரமைக்க 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும்

0: நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சாலை பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், சாலைகளில் விபத்துகள் ஏற்படும் இடங்களை கண்டறிந்து அவற்றை சீரமைக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். உலகத்தரத்தில் நெடுஞ்சாலைகளை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சாலை பாதுகாப்பில் பொதுமக்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். வாகன ஓட்டுநர்கள் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என குறிப்பிட்ட திரு நிதின் கட்கரி, வாகனம் ஓட்டும்போது கைபேசியை பயன்படுத்தக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள மத்திய பழங்குடியின பல்கலைக்கழகத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுடன் கலந்து கொண்ட பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் பேசிய அவர், இயற்கையோடு இணைந்த விலைமதிக்க முடியாத அறிவு, வளம், வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு ஆகியவற்றில் தொன்மை சிறப்புமிக்க அறிவாற்றல் நாட்டின் அடையாளமாக திகழ்வதாக குறிப்பிட்டார். நமது பாரம்பரிய அறிவு தொன்று தொட்டு வரும் நமது தேவைகளை பூர்த்தி செய்து வருவதாகவும் அவர் கூறினார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வல்லமை படைத்தவர்களாக கல்வி கற்ற இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான புதுமை கண்டுபிடிப்புகளை பழங்குடியினர் பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜனநாயக கட்டமைப்பில் கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியன் புதுதில்லியில் இன்று வெளியிட்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் தொடர்பான ஆய்வறிக்கையில், நாட்டின் பெரும்பாலான மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஜனநாயக நடைமுறைகளில் கிராம சபைகளின் பங்களிப்பு மிகவும் குறைவாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இந்தியாவில் சமுதாயம் சார்ந்த வளர்ச்சி, கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பொறுப்புகள் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகளும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் செயலர் திரு விவேக் பரத்வாஜ், கடந்த 10 ஆண்டுகளில் கிராமப்புறங்களுக்கான சாலை வசதி, குடிநீர் மற்றும் மின்சார விநியோகம் ஆகிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீத்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் பாலசுப்ரமணியம் அளித்த அறிக்கை பற்றி குறிப்பிட்ட அவர், கிராம சபைகளுக்கான அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என கூறினார். வலிமையான சமூக பொருளாதார அமைப்பாக இதனை மாற்றுவதற்கும் அரசு நிர்வாகத்தில் பங்கேற்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் நலத்திட்டங்களை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பதில் தலைமை பொறுப்பில் உள்ள பெண்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி கேட்டுக் கொண்டிருக்கிறார். 3 நாள் பயணமாக திரிபுரா மாநிலத்திற்கு சென்றுள்ள அவர், அகர்தலா மாநகராட்சி மன்ற பெண் உறுப்பினர்கள் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களிடையே உரையாற்றிய போது, வடகிழக்கு மாநிலங்களை மேம்படுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்ட முறை வடகிழக்கு மாநிலங்களுக்கு சென்று நேரடியாக ஆய்வு செய்து அப்பகுதியை மேம்படுத்துவதற்கான வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்தும் முன்மாதிரி மாநிலமாக திரிபுரா திகழ்வதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி குறிப்பிட்டார். கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கின. கர்நாடகாவில் உள்ள 31 மாவட்ட தேர்தல் அலுவலகத்திலிருந்து 59,000 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த 115,000 வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து செயல்படுவார்கள். முதல் முறை வாக்காளர்கள் கட்டாயமாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வேண்டும் என கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் இன்று தொடங்கி

ஜூலை 29ஆம் தேதி வரை இந்த பணிகள் நடைபெறும் என மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு கே ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான படிவங்களை வாக்காளர்களுக்கு அவர்கள் விநியோகித்து வருகின்றனர். வரைவு வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வெளியிடப்படவுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரை ஒட்டி கடல் பகுதியில் படகில் சிக்கித் தவித்த 6 இந்திய மீனவர்களை பாதுகாப்பாக மீட்ட கடலோர காவல்படைக்கு பாதுகாப்பு அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 12:30 நடைபெறுகிறது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் மொராக்கோ, பராகுவே, பிரேசில் ஆகிய அணிகள் 16ஆவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. மொராக்கோ நெதர்லாந்தையும், பராகுவே ஜெர்மனியையும், பிரேசில் ஜப்பானையும் வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா 26 நாடுகளுடன் குடியுரிமை தொடர்பான 28 ஒப்பந்தங்களை செய்து கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளமான பொருளாதாரம் வலிமையான பாதுகாப்பை உறுதி செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் அறிவுசார் கட்டமைப்பு பழங்குடியின சமுதாயத்தோடு வேரூன்றியிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். கிராம சபையை ஆற்றல் மிக்க அமைப்பாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்றிரவு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:45.
2: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் சார்ந்த அறிவுரை. எல்லா பருவமும் வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும். மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களுக்கு வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். நெல் மற்றும் தோட்டப் பயிர்களான காய்கறிகள், தென்னை மற்றும் ரப்பர் பயிரிடுவதற்கான ஆரம்ப வேலைகளை செய்ய ஏற்ற பருவம் இதுவாகும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளிப்போடவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்றளிக்கவும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால்வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். தென்னை, பழமரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்கள் மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சல் கூட்ட அரங்கில் வைத்து வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பகல் 10:30 மணிக்கு மீனவர்

குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளுக்கு 12 இலக்க காது வெள்ளிகளின் அடையாள எண்ணை பதிவு செய்து கால்நடையின் முழு விவரத்தையும் மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்ய தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தை கால்நடை பராமரிப்புத்துறை வகுத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சிறையிறு சதவீதம், கன்று ஈன்ற விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம் பருவத்திற்கேற்ப மேற்கொள்ளப்படும். கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றுக்கான தடுப்பூசி பதிவுகள், நோய் கிளர்ச்சி அறிக்கை, பால் உற்பத்தி பதிவு விவரங்கள் ஆகிய தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறை தேசிய டிஜிட்டல் கால்நடை இயக்கத்தின் மூலம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. தரவுகளை பதிவேற்றம் செய்யும்போது கால்நடை உரிமையாளரின் செல்போன் எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து கால்நடை வளர்ப்போரின் செல்போனுக்கு வெளிப்படும் கடவுச்சொல் மூலம் கால்நடைகளின் முழு விவரம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் கால்நடைகள் கொள்முதல் மற்றும் விற்பனை ஆகியவற்றை மேற்கொள்ளும்போது கால்நடைகள் பற்றிய முழு விவரமும் கால்நடை வளர்ப்போர் தெரிந்து கொள்ளலாம். இது தொடர்பாக கிராமங்களுக்கு கால்நடை பராமரிப்புத்துறையினர் வரும்போது கால்நடை வளர்ப்போர் தங்களுக்கு வரும் கடவுச்சொல்லை பகிர்மாறும், கேட்கப்படும் விவரங்களை கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் அளித்திடவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: இணைந்து இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, மட்டிவாழை சாகுபடி அனுபவம், நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் ஈனாம் திட்டம் குறித்து வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
1: எந்த ஒரு தொழிலிலும் பயிற்சியும் முயற்சியும் உழைப்பும் இருந்தால் வெற்றி பெற முடியும் என்பது கடந்த கால அனுபவம் வாய்ந்தவர்களின் கருத்து. ஏன் வேளாண் தொழிலில் ஆர்வத்துடன் ஈடுபாடு காட்டும் நாமும் இதே நடைமுறையை கையாளக்கூடாது? சிந்திப்போம், செயல்படுத்த தயாராவோம்.
2: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பல்லாண்டுகள் வேளாண்மையில் அதீத ஈடுபாடு காட்டி வரும் ஒரு முன்னோடி விவசாயியை சந்திக்க இருக்கிறோம். ஒரு காலத்தில் நெல் சாகுபடி ஆர்வத்துடன் உழைப்பினை வாரி வழங்கி வந்த விவசாயிகள் பலரும் மாற்றுப் பயிர்களில் ஈடுபாட்டை அதிகப்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக தென்னை, வாழை, மலர்பயிர்கள், அன்னாசி சாகுபடி என பல பயிர்களில் நாட்டத்தை அதிகப்படுத்தி வருவதை காண முடிகிறது. குறிப்பாக இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பங்கெடுக்கும் விவசாயியும் கூட பல்வேறு வாழை ரகங்களில் உழைப்பினை கொடுத்து வருகிறார். குறிப்பாக வாழையில் மகசூலையும் வருவாயையும் அள்ளித்தரும் ரகம் மட்டி வாழை என்கிறார். எனவே இவரிடம் மட்டி வாழை நுணுக்கங்களை கேள்விகளாக கேட்டு ஏன் பிற விவசாயிகளுக்கு தெரியப்படுத்தக்கூடாது எனும் நல்லெண்ணத்தில் இந்த நேரலை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளது குமரி பண்பலை. இதோ நேரலை வாயிலாக மட்டி வாழை சாகுபடி சம்பந்தமான கேள்விகளுக்கு பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக மகிழ்ச்சியுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் நவல்காடு கிராமத்தை சேர்ந்த எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
3: நேயர்களுக்கு வணக்கம்.

0: வேளாண்மை ஈடுபாடு அப்படிங்கும் போது சமீப நாட்களா அல்லது பாரம்பரிய மாட்டே வேளாண்மை குடும்பமா?
1: பாரம்பரியமாகவே நாங்கள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள். எங்க மாமா நடராஜ பிள்ளை ரொம்ப காலமா விவசாயத்தில்,
0: நாவல்காடு நடராஜ பிள்ளை,
1: நாவல்காடு நடராஜ பிள்ளை அவர்கள் ரொம்ப காலமா விவசாயத்தில் ஈடுபட்டு இருந்தா, அவருடைய அறிவுரையிலும் அவருடைய பண்பு அவருடைய முயற்சியிலும் நான் விவசாயத்தில் ஈடுபட்டு.
0: நாவல்காடு பகுதியை பத்தி சொல்லுங்க, அதனுடைய செழிப்பு வேளாண் ரீதியா?
1: நாவல்காடு ஒரு எழில்மிகு இடம், கிராமம். இது மேற்கு பக்கம் மலையும் கிழக்கு வடக்கு பக்கம் பூதப்பாண்டியை கரையாக கொண்ட தாடகமலையும் இருக்கிறது. எப்பொழுதும் காற்றும் மலைக்கும் குறைவு கிடையாது.
0: செழிப்பான பகுதி,
1: செழிப்பான பகுதி, குளிர்ந்த இடம்.
0: குளங்கள் அப்படின்னு சொல்லும் போது குளத்து பாசனமா அல்லது சேனல் நம்பிதான் விவசாயமா?
1: சில இடங்கள்ல சேனல் இருக்கு. எனக்கு இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் குளத்து பாசனம்.
0: ஆரம்ப நாட்கள்ல இருந்து இப்ப வர உங்களுடைய வேளாண் சாகுபடி அனுபவம்னா என்னென்ன பயிர்கள்?
1: என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு நெல் பயிர் இருக்குது, தென்னை இருக்குது, வாழை இருக்குது, இது போக கொக்கோ பயிர் வச்சிருக்கேன், ஊடு பயிரா வாழைகளும் நட்டிருக்கேன் தோப்புகள்ல.
0: சரி, உங்கள் பகுதி மண்வாக பொறுத்த அளவுல எப்படி, எல்லா பயிருமே வருகிறது மாதிரி இருக்குதா?
1: நெல்லுக்கு ரொம்ப ஃபேமஸான இடம், வாழைக்கும் அதிகம், தேங்காயும் நல்ல மாதிரி மசூல் கொடுக்கும். ஸோ இந்த மண் வந்து எல்லா பயிர்களுக்கும் உதந்தது.
0: அப்ப உங்களுடைய பேச்சிலிருந்து என்ன ஒரு கருத்து புலப்படுது அப்படின்னா, பிற பகுதிகளில் நெல் விவசாய சாகுபடி பரப்பு குறைந்தாலும் கூட நாவல்காடு பகுதியில் இன்னைக்கு கட்டி காக்கப்படுதுங்கிறீங்க.
1: சில இடம் அங்க நெல் தவிர வேற யாரும் பயிரிட முடியாது. வடிகால் வசதி, தண்ணீர் வசதி எல்லாம் அதிகம் இருக்கிறதுனால மக்கள் யாரும் நெல்லை விட்டு வேற பயிர் செய்யறதுக்கு விரும்ப மாட்டாங்க சில இடங்கள்ல.
0: மண் பரிசோதனை எப்பவாவது செய்து பார்த்திருக்கீங்களா?
1: செய்து பார்த்திருக்கேன்.
0: என்ன ஒரு நிலையை கண்டுபிடிச்சீங்க
1: அதுல? மண் பரிசோதனையில சில இடங்கள்ல அமிலத்தன்மை இருக்கிறதாக ரிப்போர்ட் வந்திருந்து. அமிலத்தன்மையை மாத்துறதுக்கு சிப்சம்,
0: டோலமைட்
1: சிப்சம் போட்டாக்கோ சரியாகும்னு சொல்லி கேள்விப்பட்டு சிப்சத்தை நான் அடிக்கடி யூஸ் பண்றேன்.
0: யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறணும் அப்படிங்கிற ரீதியில உங்க பகுதி விவசாயிகளுக்கு, இதை பத்தி தெரியாத விவசாயிகளுக்கு நீங்க வழிகாட்டுதல் கொடுத்துருக்கீங்களா? அமில நிலத்தை மாத்திர மாதிரி எனக்கு என்ன மாதிரி ஒரு பரிசோதனை முடிவு கொடுத்தாங்க, அதை நீங்க செயல்படுத்துங்கன்னு ஆலோசனை கொடுத்து ஊக்கப்படுத்திருக்கீங்களா?
1: வாஸ்தவமா எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், அமிலத்தன்மை நம்ம பக்கத்துல இருக்கு, அதை நீங்க சரி பண்ணணும்னா சரி பண்ணா மசூல் அதிகமாகும், அதை சரி பண்ணதுக்கு சிப்சத்தை யூஸ் பண்ணுங்க சொல்லியிருக்கேன்.
0: என்ன பரிந்துரை கொடுத்தாங்க ஏக்கரை பொறுத்த அளவுல?
1: ஒரு 30 கிலோ ஏக்கருக்கு போடலாம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
0: சரி, இப்போ உங்களுடைய வேளாண் சாகுபடி சம்பந்தமான ஈடுபாடு அப்படிங்கறத அனுபவபூர்வமாகவோ அல்லது வேளாண் சம்பந்தப்பட்ட துறைகள் கொடுக்கக்கூடிய பயிற்சியிலையும் கூட நான் ஈடுபாட்டோடு கலந்துக்கிடுவேன், அதுதான் எனக்கு ஒரு மேல் நோக்கி செல்லக்கூடிய நிலையை கொடுத்துருக்குங்கிறீங்களா?
1: பாரம்பரியம் மற்றும் ட்ரைனிங்.
0: அப்படி என்ன பயிற்சி எடுத்தீங்க?
1: அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கக்கூடிய பயிற்சிகள்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சாது, உடனே வாட்ஸ்அப்ல வந்தாலும் நான் போய் கலந்துகிட்டு அந்த அறிவுரைகளை எல்லாம் எடுத்திருக்கேன்.
0: அப்படி கண்டுனர் சுற்றுலா மாதிரி ஏதாவது இடங்களுக்கு போயிருக்கீங்களா? அப்படி
1: சுற்றுலா இடங்களுக்கு போயிருக்கேன். அவள் கூட்டிட்டு போயிருக்கா?
0: இது இயந்திரமயமாதலா?
1: ஆமா, இயந்திரமயமாக்குறதுக்கு சொல்லி தந்திருக்கா. என்னுடைய நானே பவர் டில்லர், புல் வெட்டக்கூடியது மெஷின், பவர் வீடர் இதெல்லாம் வச்சிருக்கேன்.
0: வாழை சாகுபடியில எத்தனை ஆண்டு கால அனுபவம், என்னென்ன ரகங்கள்ல உங்களுடைய ஆர்வம்?
1: அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷமா என்னுடைய தொடர்பு இருக்கு
0: வாழையில.
1: அதுல உங்களுக்கு ஏத்தன் பழம், ஏத்தன் வாழை, இந்த ரோபஸ்தா, கதலி, மட்டி வாழை, பல ரகங்களை நான் ஈடுபாடு பண்ணி காணிச்சிருக்கேன்.
0: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்களும் கூட வாழை சாகுபடியில ஒரு 20 வருஷத்தை அனுபவம் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த நிகழ்ச்சி வாயிலா நமக்கு ஏதாவது ஒரு தொழில்நுட்ப ரீதியான கருத்துக்கள் அல்ல வெற்றி பெறுவதற்கான கருத்துக்களை சொன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, வாழை சாகுபடியில வெற்றி பெறணும்னா கையாள வேண்டிய நுணுக்கங்கள் என்ன?
1: நுணுக்கங்கள் ஒரு வாழை வயல் அமைப்பை பார்க்கணும். அது ஒரு வடிகால் வசதி இருக்கணும், மேட்டுக்காலா இருக்கணும், காத்து ஒதுக்கம் உள்ள இடமா இருக்கணும். ரெண்டாவது ரோடு பக்கம் இருந்தா ரொம்பவும் நல்லது.
0: என்ன நல்லதுங்கிறீங்க? காத்தடி கூடுதலா இருக்குமா?
1: காத்தடி கூடுதலா ரோடு பக்கமா இருந்தாலும் காத்தடி

0: பெருசாக இருந்தாலும் சாமானங்கள் கொண்டு வர கொண்டு போக இந்த மாதிரி சில மட்டி வகைகள் பயிரிடும் போது அதை பேக் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது
1: சந்தைப்படுத்துவது
0: ஈஸியா இருக்கணும்.
1: சரி, மட்டி வாழை சாகுபடி பிற வாழை ரகங்கள்ல இருந்து எந்த அளவுல லெகுவான சாகுபடிங்கிறீங்க?
0: லெகுவான சாகுபடிங்கிறது மாத்திரம் இல்ல, இது அதிகம் பணம் மசூல் பசு பணம் பணம் சம்பாதிக்கக்கூடிய பயிர். நீங்க ரொம்ப பணம் செலவழிச்சா அது மாதிரி ரொம்ப சம்பாதிக்கலாம்.
1: அப்படி என்ன சம்பாத்தியம் மட்டி வாழையை பொறுத்த அளவுல? அதுல
0: அவரேஜ் பார்த்தா ஒரு தார்ல 800-900 ருபீஸ் வரை கிடைக்கும். நல்ல மாதிரி கொலைகள் இருந்தாக்கும்
1: சரி 800-900 கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஆரம்ப நாட்கள் நடவு முறையிலிருந்து என்ன ஒரு நுணுக்கத்தை கையாள்றது மொழி நீங்க சொல்ற மாதிரியான அந்த பணம் கிடைக்க வாய்ப்பு? இடைவெளி என்ன கொடுக்கணும், உரம் கொடுத்தல் என்ன, நோய் பூச்சி தாக்குதல் வருமா?
0: முதல்ல கன்று தேர்வு நல்ல மாதிரி இருக்கணும். ரெண்டாவது நோய் தாக்குதல அப்பப்பம் கவனிச்சு நோய் தாக்குதலுக்கு முன்னாலேயே நம்ம செய்ய வேண்டிய மெடிசன்ஸ் மருந்துகளை கொடுத்துட வேண்டியது.
1: மருந்துகள்னு சொல்றத பார்த்தா நீங்க ரசாயன தாக்கம் இருக்கும் போல இல்ல தெரியும்.
0: ரசாயன தாக்கல் இருக்காத அளவுக்கு ரெசிடுவல் என்னங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு ரொம்ப குறைவா தான் இருக்கும்.
1: விதை நேர்த்தி நுணுக்கம் கையாள்றீங்களா? கண்டு நடும்போது
0: விதை நேக்கம் வந்து ரொம்ப முக்கியமானது.
1: அப்படி எந்த நுணுக்கத்தை கையாள்றீங்க?
0: முதல்ல அந்த எந்த வாழையிலிருந்து நம்ம கன்று எடுக்க போறோமோ அதனுடைய நிலைமையை பார்த்துக்கிடணும். நல்ல தரமான வாழை தானா, அது எப்படி இருந்ததுங்கிறத நோட்டம் பண்ணி அதில் உள்ள நல்ல கண்களை பார்த்து வெட்டி எடுத்து கிழங்குகளை எடுத்து அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அதில் உள்ள ஜேம்ஸ்களை அவுட் பண்ணதுக்கு நார்மலி மனக்ரோட்டோபாஸ் ரொம்ப ஹெவி டோஸ் வேண்டாம்.
1: அடிவரம்
0: ரெண்டு மூணு மாசத்திலேயே நம்ம அடிவரம் மர சாணி இல்லன்னா ஆட்டம் புழுக்க
1: நடும்போது அப்போ எந்த விதமான உரக்கலவையும் தேவையில்லை.
0: இடைவெளி
1: என்ன
0: வருது வரலாம்?
1: இடைவெளி என்ன கொடுக்கீங்க?
0: இடைவெளி 6 அடி இடைவெளி கொடுக்கறோம். ஒரு கண் ஒரு கண்ணு இன்னொரு கண்ணுக்கு 6 அடி.
1: சரி, அந்த மாதிரி இடைவெளி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து மட்டி வாழையை பொறுத்த அளவுல கன்று நட்டு அறுவடைக்கு எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டிய நிலை?
0: அறுவடைக்கு குறைஞ்சது 11-12 மாசம் வரையிலும் ஆகும்.
1: சரி, அப்ப கை காசு அப்படிங்கறத செலவு பண்றதுக்கு அப்பதில் அதுக்கிடையில ஊடுபயிர் போட்டு உபரி வருமானம் எடுக்க வாய்ப்பு இருக்கா?
0: ஊடுபயிர் போட்டு எடுக்கலாம். நமக்கு
1: உங்க அனுபவத்தை சொல்லுங்க.
0: என்னுடைய அனுபவத்துல நான் வந்து வெள்ளரி ஊடுபயிரா போட்டிருக்கேன். முத 45 நாளையிலே வெள்ளரி பறிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்று ரெண்டு பறி பறிச்சாலேயே அதை நிறுத்திடுறது நல்லது. ஏன்னா அது வாழைய பாதிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது முடிச்சுக்கிட்டு வாழைய நம்ம
1: சரி, அந்த வெள்ளரியில கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு மட்டி வாழையை வந்து தார் உருவாக்கம் வர ஓரளவுக்கு பொருளாதார ரீதியா இழப்பு இல்லாம சமாளிக்கலாங்கிறீங்களா? அப்படி
0: இது ஒரு சின்ன ஒரு அடிஷனல் ஒரு இன்கம். ஏன்னா
1: அந்த ஊடுபயிர்னால தாய் வாழைக்கு பாதிப்பு இல்லையே?
0: அந்த அதான் சொல்றது, ஒரு ரெண்டு பறி பறிச்சாலேயே அதை நிறுத்திடுறது நல்லதுன்னு. ஏன்னா இது இதே வருமானம் இருக்கேன்னு இதையே நம்ம தொடர்ந்து செய்துகிட்டு இருந்தா அது தாய் வாழையை பாதிக்க ஆரம்பிச்சிடும்.
1: ஓஹோ, அதனால குறிப்பிட்ட நாட்கள்ல
0: அப்புறப்படுத்தி
1: சாதாரண வடமதி அப்படின்னு சொல்லக்கூடிய அரிமநல்லூர், காட்டுப்புதூர், கடுக்கரை, இந்த அழகிய பாண்டியபுரம் இந்த பகுதிகள் எல்லாம் ஏத்தன் வாழையை பொறுத்த அளவுல ஒரு வாழையை ரொம்ப திராணியா விட்டு தார் எடுக்கிறத பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு நிலை மட்டி வாழையிலேயே உண்டுமா அல்லது பக்க கண்ணு விடலாங்கிறீங்களா?
0: பக்க கண்ணு விடுறதா விடுத்தாக்க ஒரு வேற ஒரு வகையான வருமானம் இருக்கும்.
1: என்ன வருமானம்?
0: இலைகள் அறுத்து கல்யாண வீடு ஹோட்டல்.
1: உங்க அனுபவம் இருக்கு?
0: அனுபவம் இருக்கு, அனுப்பலாம்.
1: மட்டி வாழை இலை ரொம்ப கை கொடுக்கும்.
0: ஒரு சின்ன வருமானம் அதுல கிடைக்கும். ஏன்னா நார்மலா ஒரு 4-5 கண்ணு இருக்கிற ஒரு 2 கண்ணை விட்டு அதுல இருந்து இலையில எடுத்து இந்த மாதிரி சடங்குகளுக்கு சப்ளை பண்ணா நமக்கு கொஞ்சம் சின்ன வருமானம் இருக்கும். அதை கொண்டும் நம்ம
1: இல்ல, சிலர் என்ன சொல்றாங்க, அனுபவபூர்வமான விவசாயிகள் பக்க கண்ணை எவ்வளவு தூரம் நம்ம கூடுதலா விடுகமோ தாறு தாய் வாழை தார் பாதிக்குங்கிறாங்களே, அந்த அளவுல ஒரு தரமான தார் வெட்டி எடுக்க முடியாதுன்னு ஒரு கருத்து நிலவுத.
0: அந்த அளவுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுத்தா ஒண்ணும் பிரச்சனை வராது.
1: இது உங்க அனுபவம். சரி, சந்தைப்படுத்த

0: சந்தேகப்படுத்தல் அப்படிங்கறது எப்படி, அதுல ஒரு தொய்வு இருக்கா அல்லது ஒரு மொய்ப்பு இருக்கா?
1: சந்தேகப்படுத்தல பார்த்துருங்க, அதாவது நமக்கு வாழைத்தார பேக் பண்ணி போது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது, அதனுடைய நோண்டி முடிகள் ஒடிஞ்சு போகக்கூடாது, இறக்கம் ஏத்தம் எல்லாம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும்.
0: அப்ப பொதிந்து விடுதல் தன்மை உண்டுமா? பொதிந்து விடுதல்,
1: பொதிந்து போதும் தான் நல்ல கொஞ்சம் இதெல்லாம் தார இதெல்லாம் வாழை இதெல்லாம் கொடுத்து அழகா பேக் பண்ணி அந்த முனிகள் ஒடியாம.
0: சரி, அந்த நுணுக்கம், அந்த நுணுக்கம் வந்து பூ வெளியே வந்து பூ அடத்து விட்ட உடனே கையாளணுமா, அல்லது ஓரளவுக்கு காய் திராட்சியா வந்ததுக்கு பிறகுதான் பண்ணணுமா, நல்ல பருமனா வந்ததுக்கு பிறகுதான் மூடாக்குங்கிற தன்மை கொடுக்கணுமா, அப்பதான் அந்த பச்சை தன்மை வந்து பாதுகாக்கப்படும்ங்கிறீங்களா?
1: ஒரு ஒரு கொஞ்சம் சாஞ்ச உடனே தொங்கின உடனே நம்ம போட்டதை மூடி வச்சிட வேண்டியது.
0: சந்தைப்படுத்தல் நடைமுறையை பொறுத்த அளவில் நீங்க சொன்ன மாதிரியான எல்லா வாழைத்தாருமே 800 ரூபாய் 900 ரூபாய் போகக்கூடிய அளவுக்கு எப்பவுமே ஒரு நிரந்தர விலை இருக்குமா? அப்படி
1: சராசரி அந்த சீசன் பொறுத்து கிடைக்கும், 800 ரூபாய் 900 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா ஒரு 8 சீப் இருக்கும்போது 200 காயெல்லாம் இருக்கும்போது காய் நல்ல பார்வையா இருக்கும்னா 900 ரூபாயும் கிடைக்கலாம்.
0: வறட்சியை தாங்குமா மட்டி?
1: பரவாயில்ல, ஓரளவு தாங்கும் வறட்சியை. அந்த
0: இருந்தாலும் கூட நம்ம இன்னும் நிறைய பேசலாம், இருந்தாலும் கூட நேரம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வரையறை அப்படிங்கிற ரீதியில உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா?
1: 94 88 28 37 70.
0: நான் கூட ஒருக்க சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், 9 4 8 8 2 8 3 7 7 0. இந்த அலைபேசி என்ன இப்ப குறிச்சு வச்சுட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு மட்டிவாளை சம்பந்தமா நாவல்காடு கிருஷ்ண பிள்ளைக்கு ஒரு போன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அலைபேசி வாயில தொடர்பு கொண்டா தயக்கம் இல்லாம தன்னம்பிக்கையா பதில் சொல்ல வாய்ப்பு இருக்குமா?
1: கட்டாயமா, இவன் வந்தாலும் கூட நம்ம தோட்டத்தில் கொண்டு காணிச்சு அவளுக்கு ஒரு
0: ஒரு நம்பிக்கையை கொடுப்பீங்க,
1: நம்பிக்கையை கொடுக்கலாம்.
0: இதுவரை மட்டிவாளை சாகுபடி அனுபவம் குறித்த பல்வேறு தகவல்களை அனுபவபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கீங்க, உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: நன்றி.

இதுவரை மட்டி வாழை சாகுபடி அனுபவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் நாவல்காடு எஸ் கிருஷ்ணபிள்ளை அவர்கள், உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை. இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார். இனி கேட்கலாம்

0: இனி கேட் பஜாவோ அபியான். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார்?
2: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
1: சார் சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு, அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரிலாம் இருக்குது.
2: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த மண்ணுடைய தரம் அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது மண்ணுடைய வளம்.

0: எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
1: இப்ப கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்தில் வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பூ சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
0: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில் எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவில் போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாக குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்டா காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடாக இருக்கக்கூடாது. அப்ப வந்து அது எப்படி கண்டுபிடிக்க முடியும், மண் பரிசோதனையில் தான் கண்டுபிடிக்க முடியும், நம்ம கண் பார்வையில கண்டுபிடிக்கவே முடியாது. குறிப்பாக வேளாண்மை சார்ந்த இந்த தொழில்நுட்பங்களை அகில இந்திய வானொலி நிலையம் மூலமாகவும் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க வந்து எந்த தேவைகளா இருந்தாலும் ஒருவேளை மண் பரிசோதனையா இருக்கலாம், இல்லாவிட்டால் உரம் போடுறது, சமச்சீர் உர நிர்வாகம், ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம், இந்த மாதிரி எந்த தொழிற்பண்ணாலும் இங்க எல்லா விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. நீங்க நேரடியாக இங்க வரலாம், இல்லாவிட்டால் தொலைபேசி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவு அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
2: அமுத சுரபி. இதில் பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: அது யாரு? அதுவும் பேருந்து நிலையத்துல டெண்ட் போட்டு பார்த்தா சிவா தம்பி மாதிரி இருக்கு. ஆனா அவனுக்கு இந்த நிலை வரவதற்கு வாய்ப்பு இல்ல. அங்க பாரு, நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல தம்பி, அந்த முகம் தெரியுதா? ஏ நீ சொல்லு புரியுமா, அவங்க வசதி உள்ளவன் தானா? இல்லன்னு சொல்லல, வசதி உள்ளவங்க வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. ஏ உலகத்துல வந்து ஒரே மாய் முகத்துல ஏழு பேர் இருப்பாங்க. ஒருவேளை நான் ஆளு மாறி போய் தம்பி தான் அப்படின்னு சொல்லி கேட்டு நான் வாங்கக்கூடிய தன்மை வந்தன்னா அப்புறம் தலைய நினைச்சு பாரு.
4: என்ன இந்த பக்கம் போற மாதிரி இருக்கு
3: பாரு. நாங்க வந்து சுறுசுறுப்பா பல வேலைகளை பார்த்துட்டு வடசேரி பக்கம் வரக்கூடிய ஒரு நிலையில உனக்கு ஏன்பா அந்த நிலைமை? வீதிக்கு வந்துட்டியா என்ன காரணம்?
4: இணை அது வேற ஒண்ணு இல்ல, வீட்டுல ஒரு சில தகராறுகள்.
3: தம்பி கொஞ்சம் நின்னு, வீட்டுல பிரச்சனை இல்லையா?
4: ஆமா.
3: அந்த பைய எடுத்துட்டு வடசேரி சந்தையில போய் நீ சாமானத்தை வாங்கிட்டு நின்னு அலைபேசி வாயில என்ன கூப்பிடு, பத்து நிமிஷத்துல வரேன். ஒன்னு நீ நிக்கேண்டாம் வீட்டுல பிரச்சனையை கிளப்பதுக்கு, கிளம்பு நீ.
4: இணை யானை மதனையை விரட்டுறீங்க
3: தம்பி? உங்க வீட்டுல என்னத்தினால பிரச்சனை அதை சொல்லு.
4: இணை என் மனைவி தனியா குடித்தன போனு சொன்னானே.
3: மனைவினாலதானே பிரச்சனை?
4: ஆமாண்ணே.
3: அதான் அவளை அனுப்பி விட்டேன்.
4: என்ன
3: காரணம்?
4: அதாவது என்னன்னா தாத்தா காலத்துல உள்ள இடம், இப்போ வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க வயசானவங்க, கோபத்தை காட்டி ஒரு பிரயோஜனமும் இல்ல.
3: மாமியார் மருமகள் அப்படிங்கறது அம்மா மகளா மாறிட்டா கதை முடிஞ்சு போகுது.
4: இதெல்லாம் பேச்சு.

0: இனிப்பா இருக்கும்னே, நடைமுறையில சாத்தியம் இல்லனே.
1: சரிப்பா சரிப்பா, இப்ப வந்து தம்பிக்கு வீடு இல்ல.
0: ஏனே, மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. நான் ஒரு வைராக்கியத்துல எப்படியாவது இடத்த வாங்கி வீடு போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம்னே.
1: நீங்க இந்த மாதிரி டென்ட் கட்டி பேருந்து நிலையம் ஆற்றாங்கரை குளத்தாங்கரை அணைக்கட்டு இந்த பகுதியில இருங்க, வேண்டான்னு சொல்லல. நிரந்தர இருப்பால இருக்கீங்க, முத ஒரு டென்ட் போடுறீங்க.
0: ஏனே, நீங்க நினைக்கிற

0: என்னப்பா நான் வேற மனைவியை சந்தைக்கு வேற அனுப்பிட்டேனப்பா.
1: இணை பார்சல் போட்டு தந்துடுறோம்னே.
0: தம்பியே வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப கடினப்பட்டு இருக்க, இதுல வேற நீராங்கிற. நான் முதல்ல உனக்கு அற்புதமான தகவலை சொல்றேன் தம்பி. பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குதுப்பா. அந்த திட்டத்துல கூட தம்பி சேர்ந்த அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு உனக்கு வசதி ஒன்னும் கிடையாதுலப்பா.
1: இணை உங்களுக்கு தெரியாதனே, அவ்வளவு வசதி ஒண்ணும் கிடையாதுனே.
0: இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல குறைந்த வருமானம் அப்படின்னு இருப்பாங்க பாரு அன்றாட காட்சிகள், அவங்க யாருனாலும் சேர்ந்துக்கலாம். தாழ்த்தப்பட்டவர், பழங்குடியினர், விதவையர், மாற்றுத்திறனாளி, கைவினை கலைஞர், இந்த மாதிரி யாருனாலும் சேர்ந்துக்கலாம். நடுத்தர வகுப்புல இருக்காங்கனாலும் கூட அவங்களுடைய வருமானம் போதிய அளவுல இல்ல அப்படின்னாலும் கூட இந்த திட்டத்துல சேர்ந்து பயன் பெறலாம்.
1: இல்ல இது கூட நான் டென்ட் கட்டும் போது ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல பார்த்தேன். கிடக்கு பாருங்கண்ணே, இதுவா பாருங்கண்ணே.
0: படி படிப்பாது என்ன சொல்லிருக்க பாரு, எந்த வழியா விண்ணப்பம் பண்ணலாம் அப்படிங்கறது தானே.
1: இணையதள முகவரி கொடுத்து
0: தம்பி படிச்சதுனால ஓரளவுக்கு அந்த பத்திரிகை துண்ட கூட களையாம அப்படியே வச்சிருக்கியாப்பா.
1: ஏனே வீடு இல்லாம இருக்க இல்லனே, அதான் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்.
0: சொல்லுப்பா சொல்லுப்பா, அது என்ன முகவரி?
1: PMAYMIS.gov.in. இந்த இணையதள முகவரியில பதிவிறக்கம் செய்து பயனடையலாம் போட்டிருக்காங்கண்ணே. PMAYMIS.
0: பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் அப்படிங்கறதுல சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா எந்த இணையதள முகவரியில பதிவு பண்ணுங்கிற?
1: PMAYMIS.gov.in. ஏனே இதுக்கு நாங்க ஏதாவது செலவு பண்ண வேண்டிய இருக்குமாண்ணே?
0: ஆரம்பத்துல கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய நிலை ஏற்படும். அப்புறம் அந்த பணத்தை வந்து வங்கி கணக்குக்கே திருப்பி வந்துடும். குடிசை பகுதி இருக்க கூடாது, மொத காரணம் அதுதான்.
1: இல்ல நீங்க விஷயத்தை சொல்லிட்டீங்க, இருக்கிறதுதான் டெண்டு. ஆனா ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கேன்.
0: வாழ்க்கை நாகரிக வாழ்க்கைங்கறியா?
1: வாழ்க்கை நாகரிகமா தானே இருக்கு. இன்னைக்கே நான் இதை பண்ணிடுறேன். என்னன்னே டெண்டு. அந்த பக்கம் வாங்க, அந்த கம்பி கொஞ்சம் தூக்குங்க.
0: தம்பி பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நான் உன் கூட சேர்ந்து அந்த டெண்டை கலத்தி விட்டு இருக்க இடத்தையும் இல்லாமாக்க விரும்பல. இந்த இடத்துல இருந்துக்கோ. வைராக்கியத்தோடு மனுசை மத்திய அரசு திட்டம் எந்த விதமான கள்ளங்கவடத்துக்கும் வாய்ப்பு இல்ல. அற்புதமான திட்டம். தம்பிக்கு வீடு கிடைச்சாச்சு.
1: ஏனே உண்மைதானே, வீடு கிடைச்சாச்சு அப்படின்னு உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை தான் வந்துச்சு. கத்திக்கிட்டு போன மனைவி இன்னும் வந்து நிக்கிறா பாருங்கண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இதுவே எனக்கு வீடு கட்டினது மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுண்ணே. ஏமா வாமா செல்லும், வீட்டுக்கு போலாம். ஏனே அந்த நீரா பானத்தை மட்டும் ஒண்ணு குடிச்சிட்டு போயிருவோமா?
0: இன்னும் வேண்டாம்ப்பா. தம்பி குடும்பமா நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு மனைவியோடு சொல்ற பாரு, ரொம்ப சந்தோஷம்ப்பா.
1: அமுத சுரபியில் இதுவரை பாரத பிரதமரின் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
0: இதில் ஈனாம் திட்டம் தகவல்களை தருகிறார் வடசேரி ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் அன்பழகன் அவர்கள்.
2: இந்த ஈனாம் அப்படிங்கிற திட்டமானது 2014 மத்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது April 14 அன்று. குறிப்பா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா குலசேகரம் அப்படிங்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல முதல்கட்டமா செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா வடசேரி, திங்கள் சந்தை, குலசேகரம், களியக்காவலை, தொடுவட்டி இந்த 4 ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வரப்போகுது. இதோட முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது ஒரு பரந்துபட்ட ஒரு ஏல விரிவிப்பு தளம் தான் இது. உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட நிறுவனங்கள் வந்து உலகம் முழுக்கமைக்கு எப்படி சந்தை விரிவுபடுத்துறாங்களோ அதே மாதிரியான ஒரு தளம் தான். நம்ம விவசாயிகள் வந்து இந்தியா முழுமைக்குமே தன்னோட விளைபொருளை விற்பனை கூடிய இந்த தளமா தான் இது இருந்துட்டு இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு குலசேகரத்துல இருக்கிற ஒரு விவசாயியா இருக்கலாம், உங்க பொருளை காஷ்மீர்ல இருக்கிற ஒரு வணிகர் அதை வாங்குறதுக்கு உண்டான அமைப்பை தான் நம்ம இதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு சோ உங்க பொருட்களை பரந்துபட்ட சந்தை விரிவு கொண்டுகிட்டு இருக்கோம். இதன் மூலமா நீங்க வந்து ஒரு வேலை இருந்துச்சு திருப்பி வரப்போ ஒரு வேலை இருந்துச்சு அந்த மாதிரியான ஏமாற்றம் எல்லாம் எதுவும் கிடையாது. உங்களோட உறுதித்தன்மை வந்து அதிகப்படுத்தப்படுது, விலையும் வந்து போட்டி அதிகபட்சமான போட்டினால அதிகபட்சமான விலை கிடைக்க வருது.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
3: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை. பசுமாடு வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல ஆசாரிப்பள்ளம் ஹெச் சித்ரா அவர்கள். அமது சுரபி, பிரதம மந்திரியின் கிராம சாலைகள் திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், ரைசோபியத்தின் முக்கியத்துவம் தகவல்களை தருகிறார் பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே சிவக்குமார் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தரமான கல்வியின் மூலம் சமத்துவம் மற்றும் உள்ளார்ந்த சமுதாயத்தை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், படித்த இளைஞர்கள் தங்களின் மேன்மையை மட்டும் சிந்திக்காமல் நலிவுற்ற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்களாக மாணவர்கள் திகழ வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வேலைவாய்ப்பை பெறுவதற்காக மட்டும் கல்வி கற்கக்கூடாது என்றும், சமுதாயத்தை வலுப்படுத்தவும் அதனை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாணவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க கல்வி கற்ற ஒவ்வொரு இளைஞரும் தங்களது பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்வியை அர்த்தமுள்ளதாக உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர், ஏட்டுக்கல்வியை மட்டும் நம்பியிராமல் செயல்முறை அறிவாற்றலையும் மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மக்களின் கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கிலேயே மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்நிறுவனங்கள் பழங்குடியின மக்களின் திறன் மேம்பாடு, வாழ்க்கை தரம், அவர்களுக்கான சமூக நீதி மற்றும் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு துணை புரிய வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 120,000 அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று மருத்துவ கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், கடந்த 2014 ஆண்டு 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்த நிலையில் தற்போது அவற்றின் எண்ணிக்கை 818 அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். மருத்துவத்துறையில் தரமான பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தி நிலையங்கள் தங்களின் மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் தமிழ்நாடு மின் வாரியத்துடன் பகிர்ந்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின் உற்பத்திக்கான நிகழ்நேர தரவுகளை உடனுக்குடன் அளிக்காத நிறுவனங்கள் அளிக்கும் மின்சாரத்தில் 10% மின் கணக்கீடு குறைக்கப்பட்டு கணக்கிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். மாநில மின் கட்டமைப்பை பாதுகாப்பாகவும் சீராகவும் சிக்கனமாகவும் இயக்குவதற்கு இந்த தகவல்கள் மிகவும் அவசியமானதாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார கட்டமைப்பு விதிமுறையின்படி காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி உற்பத்தி செய்யும் அமைப்புகள் உற்பத்திக்கான தகவல்களை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். மாநில மின் கட்டமைப்பில் பாதுகாப்பு மற்றும் நம்பகமான மின் விநியோகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவி நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொடர்பான வெள்ளை அறிக்கையை மாநில அரசு வெளியிட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பதிவிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடந்த சில தினங்களாக கோவையில் ஆவி

0: பால் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 2 ரூபாய் தள்ளுபடி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் ஆவின் பால் விநியோகம் 30% வரை குறைந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் விற்பனை நிலையங்களில் ஒருவருக்கு 1 லிட்டர் பால் மட்டுமே வழங்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆவின் நிறுவனத்தால் கொள்முதல் செய்யப்பட்ட 60% பால் தர விதிமுறைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற செய்திகள் வெளியாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அன்றாட அடிப்படை தேவைக்கு பெருமளவு நம்பியிருக்கும் ஆவின் நிறுவனத்தில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இரட்டிப்பு விலை கொடுத்து தனியார் பால் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் தமிழக மக்கள் நிதிச்சுமைக்கு ஆளாவதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் தற்போது பணியில் உள்ளவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை 35% குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2011 முன்பாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் பயின்ற பாடத்திட்டமும் தற்போதுள்ள பாடத்திட்டமும் முற்றிலும் மாறுபட்டதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பழைய பாடத்திட்டத்தில் பயின்றவர்களுக்கான மதிப்பெண்ணில் சலுகை அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று நார்வே ஐவரி கோஸ்டை எதிர்கொள்கிறது. டெக்சாஸில் இப்போட்டி 2:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 8:05. நேரிலே இனி கேட்கலாம்.
1: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை ஜூலை 9 முதல் உங்கள் மார்த்தாண்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
6: இந்தியாவோட நியூ கேப்டன் கூல் யார் தெரியுமா?
7: நியூ கேப்டன் கூலா?
6: ஆமா, பானசோனிக் ஏசி தான் இந்தியாஸ் நியூ கேப்டன் கூல். இதோட அட்வான்ஸ் டஸ்ட்பஸ்ட் டெக்னாலஜி அவுட்டோர் யூனிட்ட ஆட்டோ கிளீன் பண்ணிடும். சோ எல்லா கார்னர்ஸ்லயும் ஸ்ட்ராங் கூலிங் கிடைக்கும்.
8: பானசோனிக் ஏசி வாங்க
9: ராஜநன்கோ, கோட் ரோட், நாகர்கோவில், மார்த்தாண்டம், கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.
0: நேர்களே, இப்போது ICC மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை 2026 தொடரில் லண்டன் ஓவல் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கிடையே நடைபெறும் போட்டியின் நேர்முக வர்ணனை கேட்கலாம்.

நிஜத்தை நேசிக்கிறேன், உன் நிழலையோ பூஜிக்கிறேன். அதனால் தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட

நேர்களே, திரையிசையில் இதுவரை தர்மபத்தினி, இரட்டைவால் குருவி, அமரன், நீங்கள் கேட்டவை அக்னிசாட்சி, புவிழிவாசலிலே, சத்யா, பாலைவன ரோஜாக்கள் ஆகிய திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இன்னும் சில நொடிகளில்

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. நேர்களே, இப்போது கேட்கலாம்.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ராஜநன்கோவின் பிரம்மாண்ட 2வது கிளை July 9 முதல் உங்கள் வார்த்தாட்டத்தில் துவக்க விழா ஆஃபராக முதலில் வாங்கும் 50 நபர்களுக்கு கோல்ட் காயின் இலவசம். ₹1,00,000 மேல் வாங்குபவர்களுக்கு ஏர் ஃப்ரையர் இலவசம். ₹50,000 மேல் வாங்குபவர்களுக்கு 3-jar மிக்சி இலவசம். கிச்சன் பொருட்கள் பாதுக்கு பாது விலையில். முன்பதிவு செய்பவர்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. இப்போது 3 தளங்களில் விசாலமான கார் பார்க்கிங்குடன் உங்கள் ராஜநன்கோ. தொடர்புக்கு 9487222715.
4: நாகர்கோவில் மார்த்தாண்டம் கருங்கல் மற்றும் அஞ்சு கிராமம்.

நேரம் 10:35. நேரிலே இதுவரை அமரன், நீங்கள் கேட்டவை அக்னிசாட்சி. பூவிழிவாசலிலே சத்யா, பாலைவன ரோஜாக்கள், மேகம் கருத்திற்கு கவிதை பாடும் அலைகள், நாடோடி பாட்டுக்காரன், வெள்ளை ரோஜா, முதல் வசந்தம், பாலைவன சோலை, கூலிக்காரன், ஆனந்த் ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:31. நேரிலே குமரி பண்பலை 101 கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியில் உழவன் மகன் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி எஸ் சசிரேகா குழுவினருடன் பாடிய பாடலுக்கு இசை மனோஜ் கியான், பாடல் வரிகள் ஆபாவாணன்.

0: நேர்களே, குமரி பண்பலை 101 உங்கள் விருப்ப பாடல்களை நேர்லையாக நிலா முற்றம் நிகழ்ச்சியில் இப்போது முதல் 11 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602-240-2902-722. இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு எண் 8903257309. நேரலை நிலா முற்றம் இதோ உங்களுக்காக. நிகழ்ச்சியில் முதலாவதாக இணைந்திருக்கும் நேயர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு பார்க்க போறோம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தக்கலை ஹமான் பேசுறேன்.
0: தக்கலை ஹமான். உங்களுக்கு என்ன படத்து, என்ன பாடம் வேணும் சார்?
1: இன்னைக்கு படம் வந்து சரஸ்வதி சபதத்துல இருந்து கத்தியா செல்வமா வீரமான்ற அறிவு நிறைந்த பாடத்தை இரவு நிறுத்தி.
0: கல்வியா செல்வமா வீரமா கேள்வி, ஆனா மூன்றுமே வேணும் அப்படிங்கறது நல்லது இல்லையா?
1: கண்டிப்பா.
0: சரி, உங்கள் விருப்ப பாடல் அனைவரும் விருப்பமாக வந்து கொண்டிருக்கிறது. நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம். நன்றி.

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க காத்து கொண்டிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: களிகாவில இருந்து மோகன் பேசுறேன்.
0: களிகாவளையில இருந்து மோகன், சரி சார். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: படம் காயத்ரி, பாட்டு வாழ்வே மாயமா.
0: வாழ்வே மாயமா, சரி. காயத்ரி படத்திலிருந்து நீங்கள் விரும்பி கேட்டிருந்த பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.
1: நன்றி
0: நன்றி.

0: நேர்களே, நாளை காலை 11:02 எக்ஸோர் தொடர்ந்து பேசுங்க மக்களே, பேசுங்க. சிறுவர் நேர்லை பெட்டூர் நிமிடம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி 11:30 குமரி பண்பலையுடன் குழந்தைகளிடம் நாம் கற்றுக்கொண்டவை நேர்லை நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேர்லை நிலாமுற்றத்தில் இப்போது தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க காத்துக்கொண்டிருக்கும் அந்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: செக்கடிவிளையிலிருந்து சாந்தி விஜயகுமார்.
0: செக்கடிவிளையிலிருந்து சாந்தி விஜயகுமார். அம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுமா?
1: முதல் மரியாதை பத்து வெட்டி
0: வேறு வெட்டி வேறு வாசம் தண்ணியில போட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், பாடல கேட்டாலும் நல்லா இருக்கும் இல்லையா? சரி சரி, உங்களுக்கான பாடல் அனைவருக்கும் பிடித்தமான பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. நன்றி.

0: நேர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் தேசிய மருத்துவர்கள் தினம் குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தருகிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஏ. விஷ்ணுநந்தன் அவர்கள். நிலா முற்றத்தில் தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்துக் கொண்டிருக்கும் நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா? உற்சாகமா குளச்சல இருந்து ராஜேஷ். அந்த உற்சாகம் தெரியுது. உற்சாகமா இப்ப என்ன பாட்டு கேக்குறீங்க?
1: பறக்கும் பாயே படத்துல இருந்து முத்தமா மோசமான ஒரு பாட்டு இல்லை, அந்த பாட்டு தாருங்க.
0: எல்லாம் சுறுசுறுப்பும் உற்சாகமும் பறக்க தான் செய்யுது இல்லையா? சரி, உங்களுக்கு விருப்பமான பாடல் குமரி பண்பலை வாயிலாக எல்லாரும் கேட்டு மகிழலாம். நன்றி.
1: நன்றி.

நேர்களே, இன்றைய நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நிலாமுற்றம் நேர்லை நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் ஏ ஜெயக்குமார். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு சுஜாதா பெனுகுமார். வணக்கம் நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். இனி கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:01, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க நடராஜ். இந்த ஒரு மணி நேரம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அதிரடிப்படை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். சித்ரா அவங்களுடைய குரல்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரலில், காளிதாசன் வரிகளில், தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:08 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காதலன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம். உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

வீரா திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இவங்களுடைய குரலில், வாலியவர்களுடைய வரிகளில் இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டோம். நேரம் 11:19 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆசை திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய, சாரி, தேவா அவர்களுடைய இசையில வாலி வரிகளில் உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.

0: நேரம் 11:30 ஆயிட்டிருக்கு. மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில், வைரமுத்து அவர்களுடைய வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம், தேனி குஞ்சராம்மா இவங்களுடைய குரலில் பாடல் இதோ.
1: கொக்கு சீவ கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வேறதா முடிச்சிருச்சான்.

தேவா திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல, தேவா அவர்களுடைய இசையில பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் 11:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு வாத்தியார் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போறோம். கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா இவங்களுடைய வாய்ஸ்ல, இளையராஜா அவர்களுடைய இசையில பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: இப்போ என்ன டைம்?
1: பரவாயில்ல, நல்ல டைம் தான்.
0: அப்போ லெட் அஸ் ஸ்டார்ட்.
1: ஓ கம் ஆன், யூ ஸ்டார்ட்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: பொங்கும் மங்கலம். காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
0: தேவதேவ கலையாமிதே மாயாமாளவ கௌளை ராகத்தில் சுவாதி திருநாட்டத்தியுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து சாரச சுவதன ஸ்வாதி திருநாள் கிருதி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். மேல் சாணாங்குப்பம் எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அருள்மணி மாலை.

நேரம் 5:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, ரெயின்போ எஃப்எம் 101.4, திருச்சி எஃப்எம் 102.1, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 நாம் கேட்கவிருப்பது அருள்மணி மாலை. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் இது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது ஷியாமலா சிவராமன் அவர்களின் குரலில்.

நேரம் 5:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களின் குரலில்.